வணக்கம். சலாம் மலேசியா, மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். தொழிலாளர்களுக்காக அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு திட்டங்களின் செயலாக்க அறிக்கையையும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் 2 வாரத்தில் சமர்ப்பிக்க பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். அந்த அறிக்கை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் 3 வாரங்களுக்குள் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். மனித மூலதன மேம்பாட்டையும் நாட்டின் ஆள்வளச்சந்தையின் நிலைத்தன்மையையும் வலுப்படுத்தும் முயற்சியாக 710 மில்லியன் ரிங்கிட்டில் திறன் வேலை வாய்ப்பிற்கான பொருளாதார மீள்தன்மை தொகுப்பு பேஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் 98 நாள்கள் பிரசவ விடுப்பு முடிந்த பிறகு எடுக்கப்படும் 30 நாள்கள் வரையிலான கூடுதல் விடுப்பிற்கு மகப்பேறுக்கு பிந்தைய படித்தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவின் பாதுகாப்பை வெளிநாடுகளில் பணிபுரியும் மலேசியர்களுக்கு விரிவுபடுத்த அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்கள் வரவேற்றுள்ளனர். சிங்கப்பூரில் மருத்துவ செலவுகள் அதிகம் என்பதால் இத்தகைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு தொழிலாளர்களிடையே அதிகரிக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய பரிந்துரையை பாகிஸ்தானிடம் வழங்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான கலந்துரையாடலில் நடுவராக செயல்படும் பாகிஸ்தானிடம் ஈரான் இந்த முன்மொழிவை சமர்ப்பித்தது. நீண்ட காலமாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதும் நிலையான அமைதியை ஏற்படுத்துவதுமே இதன் முதன்மை அங்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியா டமஸ்கஸ் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள சயிடா ஜெய்னா பள்ளிவாசலில் பணியாற்றி வந்த ஷியா மத போதகர் அதன் அருகில் நடந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார். இத்தாக்குதலுக்கு யாரும் இன்னும் பொறுப்பேற்கவில்லை. சுன்னி முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் சிரியாவில் சிறுபான்மையினர் தங்களின் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்து வருகின்றனர். விளையாட்டு 2026 ஊபர் கிண்ணம். இன்று ஃபாரம் ஹோசன் அரங்கில் நடைபெறும் அதன் காலிறுதிச் சுற்றில் சீனா ஜப்பானுடன் களம் காணவுள்ளது. அதேவேளை இந்தோனேசியா தென்கொரியாவுடன் பொருதும். இவ்விரு ஆட்டங்களும் உள்ளூர் நேரப்படி மாலை 4 மணிக்கு நடைபெறும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

ஒரு காலகட்டத்துல எப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டு வரும் வரும்னு காத்திருந்தோம். இப்ப பாருங்க, செயற்கை நுண்ணறிவு AI இந்த உலகத்துல நம்ம மிதந்து கொண்டிருக்க, இன்னொரு 10 ஆண்டுகளை நம்மை சுற்றி எல்லாம் இயந்திர மனிதர்களா இருப்பாங்க. நாம நமக்கே ஒரு நம்முடைய பிம்பத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் செயற்கை நுண்ணறிவுல தொழில்நுட்பத்துல இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்க்கையில பின்தங்கிவிடக் கூடாது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த தொழில்நுட்பம் ரீதியான ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொண்டு போயிட்டே இருந்தோம்னு வைத்துக் கொள்ளுங்களேன், நாமும் அதோடு சேர்ந்து பயணிக்கலாம். அவ்வளவுதாங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 0 7 2 9 1 9.
1: 60 வருஷமா அந்த ஆர்டிஎம்ல வந்து கிளீனரா வேலை செஞ்சு சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் மின்னல் எஃப்எம் அறைக்கு வரும்பொழுது அந்த கண்ணாடி துடைக்கும் பொழுது அந்த பாட்டு சத்தம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த பாட்டு சத்தத்தை கேட்டுக்கிட்டே நான் வேலை செஞ்சுட்டு சந்தோஷமா போய்கிட்டு
2: இருப்பேன். உள்ளத்தால்
1: நாம என்ன வேலை செய்யறோம் அப்படின்றது முக்கியம் அல்ல, எவ்வளவு சந்தோஷமாக வேலை செய்யறோம் அதுதான் முக்கியம்.
0: தொழிலாளர் தின வாழ்த்து.
3: தாளம், இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
4: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
3: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்.
0: இந்த வாரம் சனிக்கிழமை 7:15 சிறுகதை பேசுது பெற்ற மனம் எனும் தலைப்பில். பெத்த மனம் தெரியும் தானே, அது என்ன பாடுபடும், பிள்ளைகளை வளர்க்கும் போது என்னவெல்லாம் யோசிக்கும், அப்புறம் அது என்னவெல்லாம் செய்யும், பிள்ளைகள் நமக்கு பிடிக்காததை செஞ்சிட்டா இது என்ன பாடுபடும், இதோ இந்த மனசு. அந்த கதையை தான் சனிக்கிழமை 7:15 கேட்க போறீங்க. அனுராதா எழுத, மோகன் வாசிக்க, நீங்க தான் கேட்கணும்.
5: நான் சாய் தர்மராஜ் ஃப்ரம் புலிங்கோ டிராவிட பைக்கர்ஸ் ஜோஹோபர்லேருந்து. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம், நம்ம வந்து ஒரு ரைட் செய்கிறோம் கேம்பெயின், 24 hours வந்து 2000 kilometers வந்து ரைட் பண்ணுறோம் ஒரு ஸ்மோக் ஃப்ரீ அவேர்னஸ் ரைட்காக. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஸ்மோக் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் அவங்க இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை செய்யறது. நம்ம இந்த ரைடை வந்து சக்சஸாக முடிச்சாச்சு. ஜேபி டு பெர்லிஸ் போயிட்டு பெர்லிஸ்லேருந்து திரும்பி ஜேபி, ஜேபி டு ஸ்ராம்பான் அண்ட் ஸ்ராம்பான் டு ஜோஹோபர்க். ஆசியன் ரெக்கார்டில் வந்து ரெக்கக்னைசேஷன் கிடச்சிச்சு. அது மட்டுமே இல்லாமல் யூத் அச்சீவ்மெண்ட் ரெக்கார்டும் வந்து நம்மளுக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்கோ டிராவிட பைக்கர்ஸ் சார்பாக வந்து நாங்கள் மின்னல் எஃப்எம்க்கு வந்து ரொம்பவே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, எங்களுக்கு உறுதுணையாக நின்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டு மின்னல் எஃப்எம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ.
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசம் ஆவறதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
3: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க. உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9072-9199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அறிவு நிலை.
5: அந்த ஆர்டிஎம்ல வந்து கிளீனரா வேலை செஞ்சு சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் மின்னல் FM அறைக்கு வரும்பொழுது அந்த கண்ணாடி துடைக்கும் பொழுது அந்த பாட்டு சத்தம் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த பாட்டு சத்தத்தை கேட்டுக்கிட்டே நான் வேலை செஞ்சுட்டு சந்தோஷமா போய்கிட்டு
6: இருப்பேன். உள்ளத்தால் இறங்குகிறேன்.
5: நாம என்ன வேலை செய்யறோம் அப்படின்றது முக்கியம் அல்ல, எவ்வளவு சந்தோஷமாக வேலை செய்யறோம் அதுதான் முக்கியம்.
0: மின்னல் FM-இன் தொழிலாளர் தின வாழ்த்து.

0: 2026 தேசிய அளவிலான பொது சேவைக்கான தேசிய தொழிலாளர் பெருமகர் விருது பெற்ற தேசிய இளையோர் உயர்திறன் கழகம் சிப்பாங்கை சேர்ந்த டாக்டர் தினகரன் நாராயணன் அவரை தான் சந்திக்க போகின்றோம். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நேற்று தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இந்த விருதுகளை கொடுத்து கௌரவித்திருக்கின்றார். இந்த தொழிலாளர் தின கொண்டாட்டத்தில் சிறந்த ஊடக பிரிவில் 2026 சிறந்த ஊடக பிரிவில் அனுகுரா மீடியா திருபாய் நமது RTM வானொலி தொலைக்காட்சி பிரிவுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதில் பெருமை கொள்கின்றோம். RTM ஓடு சேர்ந்து பயணிக்கும் அன்புள்ளங்களை உங்க எல்லாருக்கும் நன்றிங்க. சரி, இப்போ டாக்டர் தினகரன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இந்த விருதுக்கு பின்னால் இருக்கும் வெற்றியின் ரகசியம் தான் என்ன, வாங்க தெரிந்து கொள்ளலாம். டாக்டர், முதல்ல உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. வணக்கம் மின்னலில் உங்களுடைய வெற்றியை கொண்டாடுவதில் மின்னலஃபம் பெருமை கொள்கின்றது. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்மா.
0: உங்களுக்கு மின்னலஃபம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்து.
1: நன்றிமா.
0: சொல்லுங்க டாக்டர், நீங்க ஒரு நல்ல முன்மாதிரியா ஒவ்வொரு அரசாங்க பணியாளருக்கும் இருக்கீங்க. இந்த ஆண்டிற்கான மிக சிறந்த அரசு ஊழியர் அப்படின்ற ஒரு தேசிய விருதை பெற்றிருக்கீங்க.
1: ரொம்ப நன்றிமா. முத வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஷேரிங் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலிமா, இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. 2025 என்ன அச்சீவ் பண்ணிருக்கோம் இதை பேஸ் பண்ணி தான் இது கொடுப்பாங்க. இப்ப வந்து நான் வந்து ஒரு லெக்சரரா இருக்கேன் இன்ஸ்டியூட் மாதிரி திங்கிப்பள்ளி நகர் இருப்பாங்களே, அது வந்து நம்மளோட வேலை. பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம் எஸ்டிஎம் முடிச்சவங்களுக்கு, அது ஒரு நம்மளோட பார்ட் ஆஃப் ஜாப்லாம். அதை தவிர்த்து நம்ம வந்து வேற என்ன சோசியலுக்கு செய்யறோம், கான்ட்ரிபியூஷன் டு மலேசியா, அப்புறம் வந்து வெளிநாட்டு போய் நம்ம என்ன என்ன செய்யறோம், என்ன ரிசர்ச் பண்ணிருக்கோம், என்ன இனோவேஷன் செய்யறோம், அதெல்லாம் கணக்கு எடுப்பாங்க.
0: இந்த அனுகிரா தொக்கு புகர்ஜி நுகாரு தேசிய அளவில் கிடைத்திருக்கு அப்படின்னா நம்ம நாடு வெளிநாடு உலக அரங்கில் மலேசியாவோட பெயரை நிலைநாட்டுறதுக்கும் அந்த பெயரை வந்து மிளிர செய்யறதுக்கும் உங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருந்திருக்கும். அதன் அடிப்படையில தான் கொடுத்திருக்காங்க. டாக்டர், இதுல கும்புலன் பிலாக்சன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா, இந்த பிரிவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: கும்புலன் பிலாக்சன் வந்து இப்ப கவர்மெண்ட்ல வந்து மூணு கேட்டகரி இருக்குமா. ஃபர்ஸ்ட் வந்து பொங்குர்சான் திருத்திஞ்சி சொல்லுவாங்க, அதாவது இந்த மினிஸ்ட்ரியில வந்து டாப் லெவல்ல இருப்பாங்க, மாரி KSU கத்தோசிட்டி திமுக அந்த மாதிரி டாப் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்க. செகண்ட் வந்து கும்புலன் பொங்குர்சான் ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல வந்து பங்காரா திம்பளம் பங்காரா அந்த மாதிரி. அப்புறம் மூணாவது கேட்டகரி தான் வந்து கும்புலன் பிலாக்சன் சொல்லுவாங்க. சோ கும்புலன் பிலாக்சன் வந்து TNP கீழ இருக்கிறவங்க வந்து வேலை செஞ்சு நம்ம சொல்லி கொடுக்கறோம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ல இருப்போம்.
0: மூன்றாவது பிரிவின் அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க.
1: இது வந்து இந்த விருது வாங்கினது வந்து பிரைம் மினிஸ்டர் நம்ம டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அவர்கிட்ட தான் இந்த அவார்ட்ஸ் வாங்கினது. மறக்க முடியாத ஒரு விஷயம் தாமா. இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கையில வாங்குறது ஒரு பெரிய ரெகக்னிஷன் பாருங்க.
0: அதுவும் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அவர் கையில. அப்போ புக்கிட்சாலே அந்த யூனிஃபை அரினாவில நீங்க இருந்தீங்களா? பெருமையான தருணம் உங்களுக்கு மட்டும் இல்ல டாக்டர், நம்முடைய இந்திய சமுதாயத்தை பிரதிநிதித்து ஒட்டு மொத்தமாக நீங்க இந்த விருதை வாங்கிருக்கீங்க. அதாவது உங்களை பார்க்கும் போது சிறந்த அரசாங்க ஊழியர் பணி செய்யறது அப்படின்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. பல சவால்கள் இருக்கு, பல போராட்டங்களுக்கு மத்தியில அந்த நிலையை தக்க வைத்து உங்களுக்கு அந்த விருது கொடுத்து அங்கீகாரத்தை அளிச்சிருக்காங்க இல்லையா. இப்போ உங்களை மாதிரி இனி வரும் காலகட்டங்கள்ல இன்னும் நிறைய அரசு ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் இது போன்ற விருது
1: ஆமா, அது அது அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னொன்னு வந்து என்ன ஒண்ணுன்னா, இப்ப வந்து சொல்லுவாங்க 8 to 5 வேலைன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்
0: எல்லாம்னு.
1: அந்த மாதிரி எல்லாம் இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இப்ப நான் ஒரு எப்பவுமே டெய்லி 2 மணிக்கு
0: எந்திரிச்சிருவேன்,
1: நைட்டு வேலையை பத்துருவோம், ரொம்ப 2 மணில இருந்து என் வேலையை ஆரம்பிச்சுட்டுதான் இருப்பேன். அப்புறம்
0: அதிகாலை 2 மணி சொல்றீங்களா?
1: அதிகாலை 2 மணி. ஆமா, ஏன்னா நான் PhD செய்யும் போது அது பழகிருச்சு, அப்படியே தான் வேலை செய்வேன்.
0: டாக்டர் சொல்றீங்க,
1: கிளாஸ் டைம் வந்து 8 to 5 வந்து மிஷின் கிட்ட நம்ம வேலை செய்யறோம், ஆபரேஷன் பண்றோம்ல. சோ அந்த டைம் வந்து என்னோட அந்த டாக்குமெண்டேஷன் வேலை செய்ய முடியாது. சோ டாக்குமெண்டேஷன் வேலை வீட்டுல வந்து 2 மணிக்கு மேலதான் என்னோட ஆபீஸ், அதாவது எந்திரிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற டைம்லதான் வந்து பர்ம முகூர்த்தம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி.
0: அந்த அதிகாலை நேரத்துல படிக்கும் போது இந்த ஆள் மனதுல பதியும்னு சொல்லுவாங்க மாணவர்கள். எங்களோட காலகட்டத்துல இதெல்லாம் பின்பற்றி இருக்கோம். நீங்க இது வரைக்குமே அதை பின்பற்றி வரீங்களா?
1: ஆமாமா, அது டெய்லி அதான் நீங்க மெசேஜ் போட்டிருந்தீங்க நான் படிக்கலன்னு.
0: ஆமா, ஒரு பயம் சந்தேகம் வந்தது, டாக்டர் திரும்பவும் நமக்கு பதில் சொல்லுவாரா இல்லையான்னு. ஓய், அதுதான் அந்த ரகசியமா? அப்ப இரவு 10 மணிக்கெல்லாம் நீங்க உறங்க சென்றுருவீங்க?
1: 9:30 படுத்துருவாங்க டெய்லி நைட்டு.
0: டாக்டர், இன்றைக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு குறிப்பு கொடுத்துருக்கீங்க. அதாவது உங்களை மாதிரி இந்த விருது வாங்கணும், அதுவும் பிரதமர் கையில தேசிய அளவிலான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு அது சுலபம் கிடையாது இல்லையா? அப்போ நாங்கெல்லாம் உறங்குற காலகட்டத்தில் அந்த நேரத்துல நீங்க எழுந்திருந்து உழைக்கிறீங்க, அதுதான் ரகசியம்ல?
1: ஆமாமா, அந்த டைம் தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எது செஞ்சாலும் அந்த என்ன ரொம்ப டீடைலா போலாம்,
0: மிக நேர்த்தியா அமைதியா இருக்கும். நம்ம இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவா இருக்கும் இல்லையா? நான் 3 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், இனிமே 2 மணிக்கு மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். டாக்டர், உண்மையிலேயே இன்றைய காலை பொழுதுல இந்த விஷயத்த கேக்குறதுக்கு அவ்வளவு உற்சாகமா இருக்கு. டாக்டர், ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்ல முடியும், இன்று தொடங்கி நம்மில் பலர் ஒரு உறுதிமொழி எடுக்க போறாங்க. என்னன்னு கேக்குறீங்களா? அதிகாலையில் 70. அதிகாலை நேரம் உலகம் இன்னும் அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறது, ஆனா சிலர் மட்டும் அந்த நேரத்தை வெற்றியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அதுல நீங்க ஒருவர். அதிகாலை 70 ஒரு பழக்கம் மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கையின் மாற்றம், வெற்றியின் ரகசியம். அந்த நேரத்தில் நாம எடுக்கிற சிறிய முயற்சிகள் கூட நாளை பெரிய சாதனைகளாக மாறும் சொல்லிருக்கீங்க. 1 மணி நேரம் முன்பே எழுந்து பாருங்கள், நம்ம நாள் எப்படி மாறுகின்றது என சாதிச்சவங்க சொல்லிருக்கிறாங்க. நேரம் காத்திருக்காது டாக்டர், நாம தான் அதை சரியாக பயன்படுத்திக்கணும்னு சொன்னதுக்கு மிக நன்றி. அதனால நாளை முதல் அல்ல, இன்றே நாங்க எல்லாரும் தொடங்க போறோம், அதிகாலை எழப்போறோம். உங்களை மாதிரி எங்களோட வெற்றியை நாங்களே உருவாக்க போகின்றோம்.

0: 2026 தேசிய அளவிலான பொது சேவைக்கான தேசிய தொழிலாளர் பெருமகர் விருது பெற்ற டாக்டர் தினகரன் நாராயணன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒன்று என்னன்னா, இனி நம்ம எல்லாருமே அதிகாலையில எழணும், அவ்வளவுதாங்க. இப்ப சொல்லுங்க, உங்களை மாதிரி ஒரு விருது வாங்கணும்னா என்னதான் பண்ணணும்? ஒன்று, அதிகாலை 2 மணிக்கு எழுந்திருக்கணும், எழுந்திருக்கணும்.
1: யாரால அந்த முடியுமோ அவங்க செய்யலாம், முடியாதவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா வந்து பெரும்பாலும் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கும். 8 மணிக்கு வேலைக்கு வர மாட்டாங்க, பசியாறு போயிருவாங்க. அப்புறம் 1 மணிக்கு இருக்க மாட்டாங்க, 2:30 மணிக்கு தான் போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வேலை இடத்துல போயிட்டுனா ஒரு 7:30 மணிக்கு எல்லாம் போயிருவோம் எப்பயுமே ஆபீஸ்க்கு. சோ 5 மணிக்கு தான் வெளியாகும். அந்த லஞ்ச் டைம் கூட நாங்க வெளியாக மாட்டோம். ஆக்சுவலி அந்த 1 மணிக்கு கூட நான் வேலை ஆபீஸ் மினுக்கு பிசி மினுக்கு உட்காந்து வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன். அப்புறம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம கிளாஸ் நடத்துறோம்ல, சோ ரொம்ப அந்த இனோவேஷன்ஸ்ல இன்வால்வ் பண்ணுவோமா. இப்ப நம்ம டெக்னாலஜி பாத்துட்டு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி இதுல வந்து ரொம்ப ஈடுபடுத்திக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த இது வந்து ரொம்ப இது பண்ணுவோம், எக்ஸ்போசியோ பண்ணுவோம். ஏன்னா இன்னொரு 10 வருஷத்துல மக்மை வருஷத்துல இன்னொரு 10 வருஷம் 2030 வச்சுங்களேன், அப்ப ஃபுல்லா வந்து இந்த மனுஷன் முழுக்க ரோபோட்டிக்ஸ் தான் இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்ப நம்ம வந்து முந்தி பாத்துட்டீங்கன்னா பைசிக்கல் மோட்டார் சைக்கிள் எல்லாம் ஒரு நம்மளோட வந்து ஒரு நீட்ஸா இருந்துச்சு. இன்னும் ஒரு வருங்காலத்துல வந்து இன்னொரு 10 வருஷத்துல நம்ம வீட்டுல கூட வேலை செய்யறது கூட ரோபோட்ஸ் தான் இருக்கும், அது ஹியூமனைட் ரோபோட்ஸ் தான் இருக்கும். அது செய்யறதுக்கு, அது மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு, அதுல வந்து படிச்சு வந்தாங்க அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அதான் என்னோட மெயினா வந்து என்ன டெக்னாலஜி இருக்கோ அதுல ரொம்ப ஈடுபடுத்திட்டு வருவோம்.
0: இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு இந்த விருது கொடுத்திருக்காங்க. உங்ககிட்ட பேசும் பொழுதே டாக்டர், உங்களுக்கு இந்த விருது கொடுக்கலன்னா நாங்க கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நேர்த்தியா, பொதுவா அரசாங்க பணி செய்யும் போதே அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கும், கடமை இருக்கும், அதை அவங்க முழுமையா செய்யணும். அதை தாண்டி நீங்க மாணவர்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் தனிப்பட்ட முறையில உங்களுக்கான ஒரு சுய கட்டொழுங்கு, இப்படி எல்லாத்தையும் நீங்க வகுத்து இருக்கிறனாலதான் உங்களுக்கு அனுகிரா தொகுப்பகர்ஜ நிகாரோன்னு நேத்து கொடுத்திருக்காங்க இல்லையா. இந்த விருதுக்கு முழுமையா உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்றது நீங்க பேசுறதுல எங்களுக்கு புரிகின்றது. இன்றைய வணக்கம் மின்னல்ல இந்த காலை பொழுதுல நம்ம மின்னல் அஃபம் நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
1: என்ன சொல்றதுன்னா, முயற்சி விடாதீங்க, தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். நம்ம எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம், நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோமா, நம்ம கரெக்டான அந்த நம்மளோட நோக்கத்தை மிஷனை தாண்டி செஞ்சுட்டே இருந்தோமா, அங்கீகாரம்ன்றது நம்மள தேடி ஒரு நாளைக்கு வரும்.
0: ஆமா, அதை நாம தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நேரம் காலம் வரும்போது உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியா எங்களை பெருமைப்படுத்திருக்கீங்க டாக்டர். தொடரும் உங்களுடைய இந்த பயணம். இன்னும் உலக அரங்கில உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய விருதுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கிறதுக்கு மின்னல் அஃபமின் வணக்கம் மின்னலின் அன்பான வாழ்த்து டாக்டர்.
1: நன்றிமா.
0: ஆனாலும் இன்னமும் நம்ப முடியல, நீங்க தினம் தினம் அதிகாலை 2 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிருங்க இல்லையா?
1: இல்ல, அது வந்து என்ன, PhD படிக்கும் போது நான் பட்டயம் தான் செஞ்சேன். பட்டயம் செய்யும் போது 4 வருஷத்துல முடிச்சிடணும், மினிமம் 10 வருஷம் மேக்சிமம். சோ நான் 2002 புகுந்தேன், 2022 2025 முடிச்சேன். அது பட் டைம்க்கு எனக்கு கிராஜுவேட் 1 டைம் கொடுத்தாங்க. ஏன்னா 3 வருஷம் 4 வருஷத்துல முடிச்சேன். அந்த 2 மணி தான் என்னோட வந்து ஊக்கத்தை கொண்டு வந்துச்சு முடிக்கிறதுக்கு என்னோட பேசி இன்ஜினியரிங்.
0: அப்போ டாக்டர் தினகரன் அப்படின்னா 2 மணில தான் எல்லாமே இருக்கு சொல்லுங்க, எல்லா ரகசியமும்.
1: அந்த ரகசியமே அங்கதான் கரெக்டா சொன்னீங்க.
0: ஆனாலுமே டாக்டர் உங்களுக்கு பெரியமானது, ரகசியம் காக்கப்படணும். ஆனா அந்த ரகசியத்தை இப்படி வானொலியில சொல்லி இன்னும் நிறைய வெற்றியாளர்களை உருவாக்குறதுக்கு மிக்க அழகான ஒரு குறிப்பை கொடுத்திருக்கீங்க, மிக்க நன்றி. தொடரட்டும் உங்களுடைய இந்த வெற்றி பயணம்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேத்து வந்து எனக்கு இந்த விருது கிடைச்சது அனுகிரா தொகுப்புகர்ஜ நகராக்கு 2026ல. இந்த விருது கிடைச்சவுடன் மின்னல் எஃப்எம் வந்து நேற்று இரவே வந்து என்ன தொடர்பு கொண்டு எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விஷயத்த வந்து மின்னல் எஃப்எம் ஓட ஷேர் பண்றது. நானுமே இந்த மின்னல் எஃப்எம் வந்து சிறிது வயதுல இருந்து இப்ப வரைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க? பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
2: தான் இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ ஃபேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
0: இந்த வாரம் சனிக்கிழமை 7:15 சிறுகதை பேசுது, பெற்ற மனம் எனும் தலைப்பில். பெத்த மனம் தெரியும் தானே, அது என்ன பாடுபடும், பிள்ளைகளை வளர்க்கும் போது என்னவெல்லாம் யோசிக்கும், அப்புறம் அது என்னவெல்லாம் செய்யும், பிள்ளைகள் நமக்கு பிடிக்காததை செஞ்சிட்டா இது என்ன பாடுபடும், இதோ இந்த மனசு. அந்த கதையை தான் சனிக்கிழமை 7:15 கேட்க போறீங்க. அனுராதா எழுத, மோகன் வாசிக்க, நீங்க தான் கேட்கணும்.
3: நான் சாய் தர்மராஜ், புலிங்கோ டிராவிட பைக்கர்ஸ், ஜோஹோபாலூர்லேருந்து. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம், நம்ம வந்து ஒரு ரைட் செய்கிறோம் கேம்பெயின், 24 hours வந்து 2000 kilometers வந்து ரைட் பண்ணுறோம், ஒரு ஸ்மோக் ஃப்ரீ அவேர்னஸ் ரைட்காக. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஸ்மோக் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் அவங்க இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை செய்யறது. நம்ம இந்த ரைடை வந்து சக்சஸாக முடிச்சாச்சு. ஜேபி டு பெர்லிஸ் போயிட்டு, பெர்லிஸ்லேருந்து திரும்பி ஜேபி, ஜேபி டு ஸ்ராம்பான், அண்ட் ஸ்ராம்பான் டு ஜோஹோபாக். ஆசியன் ரெக்கார்டில் வந்து ரெக்கக்னைசேஷன் கிடச்சிச்சு. அது மட்டுமே இல்லாமல் யூத் அச்சீவ்மெண்ட் ரெக்கார்டும் வந்து நம்மளுக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்கோ டிராவிட பைக்கர்ஸ் சார்பாக வந்து நாங்கள் மின்னல் எஃப்எம்க்கு வந்து ரொம்பவே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, எங்களுக்கு உறுதுணையாக நின்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டு மின்னல் எஃப்எம்.
0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 0101-9-7-2-9-1-9.

ஆனால் உங்களுக்கு மறக்கக்கூடாது, ஏன்னா நம்முடைய டாக்டர் என்ன சொன்னாலும் நினைவில் கொண்டீங்க இல்லையா, அதிகாலையில் எழும் அந்த பழக்கமானது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு நம்மை கொண்டு செல்கின்றது, அங்கீகாரத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்ற ஒரு நல்ல பகிர்வை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய காணொலியை வெற்றி தருணங்களை உங்களோட மின்னலம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கமாக பகிர்ந்து கொள்கின்றோம். வாங்க வந்து பாருங்க, உங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் அங்கே நீங்கள் பதிவிடலாம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: தொழிலாளர் நலத்திட்டங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க பிரதமர் உத்தரவு. அரசியலில் பெண்களின் பங்களிப்பை வலுப்படுத்த கட்டமைக்கப்பட்ட அமைப்பு அவசியம். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். தொழிலாளர்களுக்காக அறிவிக்கப்பட்ட ஒவ்வொரு திட்டங்களின் செயலாக்க அறிக்கையையும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் 2 வார காலத்தில் சமர்ப்பிக்க பிரதமர் இடத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். அந்த அறிக்கை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் 3 வாரங்களுக்குள் அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். புக்கிட் ஜாலிலில் நடைபெற்ற தேசிய நிலையிலான தொழிலாளர் நாள் கொண்டாட்டத்தில் உரையாற்றிய போது பிரதமர் கூறினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் 3 முக்கிய முனைப்புகளையும் அறிவித்திருந்தார். மனித மூலதன மேம்பாட்டையும் நாட்டின் ஆழ்வளச்சந்தையின் நிலைத்தன்மையையும் வலுப்படுத்தும் முயற்சியாக 710 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான மதிப்புள்ள திறன் வேலை வாய்ப்பிற்கான பொருளாதார மேல்தன்மை தொகுப்பு பேஸ் திட்டத்தை அறிவித்தார். சமூக பாதுகாப்பையும் திறன் மேம்பாட்டையும் நோக்கமாக கொண்டு பேஸ் திட்டம் வரையப்பட்டுள்ளது என நிதியமைச்சருமான அவர் கூறினார். நடப்பு பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதும் அதிலடங்கும். மேலும் 98 நாட்கள் பிரசவ விடுப்புக்கு பின் 30 நாட்கள் வரையிலான கூடுதல் விடுப்பிற்கு மகப்பேறுக்கு பிந்தைய படித்தொகை அறிமுகப்படுத்தப்பட்டது. வெளிநாடுகளில் பணிபுரியும் மலேசியர்களுக்கும் சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவின் பாதுகாப்பை விரிவுபடுத்தும் வகையில் 2017 சுய தொழில் சமூக பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்படவுள்ளது. முதற்கட்டமாக இது மலேசியா சிங்கப்பூர் தொழிலாளர்களுக்கு செயல்படுத்தப்படும் என பிரதமர் தெரிவித்தார். இதனிடையே வெளிநாடுகளில் பணிபுரியும் மலேசியர்களுக்கு சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோவின் பாதுகாப்பை விரிவுபடுத்த அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்கள் வரவேற்றுள்ளனர். வேலைவாய்ப்பு சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற சூழலில் இந்த நடவடிக்கை மிக சரியான ஒன்று என அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சிங்கப்பூரில் மருத்துவ செலவுகள் அதிகம் என்பதால் இத்தகைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு தொழிலாளர்களிடையே அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் ஆசிரியர் தொழிலை மேம்படுத்தவும் ஆசிரியர் நலனை பாதுகாக்கவும் ஆசிரியர் ஆணையம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என துணை பிரதமர் இடதுஸ்ரீ டாக்டர் அஹமத் சஹீத் அமீடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கல்வி சூழலை தொடர்ந்து வலுப்படுத்த பூமி புத்ரா கல்வி மாநாட்டில் தீர்மானமாக முன்வைக்கப்பட்ட இந்த பரிந்துரையை அமைச்சரவை கூட்டத்திற்கு கொண்டு செல்லவிருப்பதாக பரிசா நேஷனல் தலைவருமான அவர் கூறினார். மேலும் நாட்டின் கல்வி பாதை அனைத்தும் உள்ளடக்கியதாகவும் முற்போக்கானதாகவும் இருக்க வேண்டும். இதனை உறுதிப்படுத்த ஆசிரியர் நலன், பயிற்சி, பணிச்சுமை ஆகியவற்றில் கவனம் செலுத்துவது அவசியம். நாட்டின் அரசியலில் பெண்களின் சமமான பங்களிப்பை உறுதிப்படுத்த விரிவான முழுமையான அமைப்பு ரீதியான சீராக்கம் அவசியம் என அம்னு மகளிர் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் நொராயினி அஹமத் தெரிவித்துள்ளார். கல்வி பொருளாதார துறைகளில் சிறப்பான சாதனைகளை படைத்து வந்தபோதிலும் அரசியல் களத்தில் பெண்களின் பங்கேற்பு குறைவாக உள்ளது. அது அவர்களின் உண்மையான ஆற்றலை எடுத்துரைக்கவில்லை என தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். கிளாந்தான் கத்தேரே கம்புங் சீமாவில் நேற்றிரவு 19 வயது மாணவியின் உடல் 61 கத்திக்குத்து காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டது. நூர் ஃபிஷா ஜுல்கிஃப்லி என அடையாளம் காணப்பட்ட அந்த இளம்பெண் கடந்த சனிக்கிழமை தனது மேற்படிப்பை தொடர புதிய கல்வியாண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளார். அவரை வழியனுப்பிவிட்டு வந்த குடும்பத்தினருக்கு நூர் ஃபிஷாவின் திடீர் உயிரிழப்பு பேரிடியை தந்துள்ளது. பிற்பகல் 12:30 அளவில் அவரின் இறப்பு தொடர்பு தொலைபேசி அழைப்பு கிடைத்தவுடன் குடும்பத்தினர் பேராக்கிலிருந்து கிளாந்தான் ராஜபிரம்பன் சைனப் 2 மருத்துவமனைக்கு விரைந்ததாக நூர்ஃபிஷாவின் அண்ணன் ஊடகத்தாரிடம் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புதிய பரிந்துரையை பாகிஸ்தானிடம் வழங்கியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா உடனான கலந்துரையாடலில் நடுவராக செயல்படும் பாகிஸ்தானிடம் ஈரான் இந்த முன்மொழிவை சமர்ப்பித்தது. இதற்கிடையில் ஈரான் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பக்கி தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில், போரை முடிவுக்கு கொண்டு வருவதும் நிலையான அமைதியை ஏற்படுத்துவதுமே அமெரிக்கா உடனான கலந்துரையாடலில் ஈரானின் முதன்மை அங்கம் என்று வலியுறுத்தினார். மேற்காசியாவின் 4 தொலைத்தொடர்பு வசதிகளை இலக்கிட்டு ஈரான் மேற்கொண்டுள்ள தாக்குதல்களின் பாதிப்பை ஆராய்வதோடு கண்காணிக்க உள்ளதாக ஐநாவின் தொடர்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜோர்டான் உட்பட வளைகுடா கூட்டுறவு மன்றத்தின் 6 ஐநா பன்னாட்டு தொலைத்தொடர்பு ஒன்றிய நிறுவனத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். பஹ்ரைன், குவைத், ஐக்கிய அரபு சிற்றரசு, ஜோர்டான் ஆகிய பகுதிகளில் பொது தொலைத்தொடர்பு, தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஆகியவை மீதான பாதிப்பை மதிப்பிடுவதற்கான தீர்மானத்தை அவை சமர்ப்பித்துள்ளன. ஜெர்மனியிலிருந்து அடுத்த ஆண்டுக்குள் 5,000 அமெரிக்க ராணுவ உறுப்பினர்களை மீட்டுக்கொள்ள அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடர்பில் ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த நேட்டோ பங்காளி நாட்டிலுள்ள தமது ராணுவ துருப்பு வெளியேற்றப்படும் என எச்சரித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பித் ஹெக்ஸத் இந்த உத்தரவை வெளியிட்டார். அடுத்த 6-12 இந்த உத்தரவு முழுமையாக நிறைவேற்றப்படும் என பென்டகன் பேச்சாளர் சென் பானல் கூறியுள்ளார். சிரியா டமஸ்கஸ் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள சயீடா ஜெய்னா பள்ளிவாசலில் பணியாற்றி வந்த ஷியா மத போதகர் அதன் அருகில் நடந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார். அவர் அந்த பள்ளிவாசலை விட்டு வெளியேறிய பிறகு இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தாக்குதலுக்கு யாரும் இன்னும் பொறுப்பேற்கவில்லை. சுன்னி முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் சிரியாவில் சுமார் 300,000 ஷியாக்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஷியா சமூகத்தினரை பெரும்பான்மை கொண்ட ஈரான் ஆதரவை பெற்ற நீண்டகால ஆட்சியாளர் பஷார் அல் அசாத் பதவி இறக்கப்பட்டு இஸ்லாமியவாத அமைப்புகள் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து சிரியாவில் உள்ள மத சிறுபான்மையினர் தங்களின் பாதுகாப்பு குறித்து அதிக கவலை தெரிவித்து வருகின்றனர். இவ்வாண்டு வெளிநாட்டு ஹஜ் யாத்ரிகர்களுக்கான பயணத்தை சுமூகமாக்கும் வகையில் மக்கா பேருந்து மையம் 250 கூடுதல் பேருந்து சேவைக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மக்கா நுழைவாயிலில் தொடங்கி யாத்ரிகர்கள் தங்கும் இடங்கள் வரை இந்த பேருந்து சேவை செயல்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹஜ் யாத்ரிகர்களின் சீரான வருகையை உறுதி செய்யும் வகையில் இலக்கவியல் அணுகுமுறை பயன்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் தேவையான துல்லியமான தகவல்கள் வழங்கப்படுவதுடன் மக்கா முழுவதும் சீரான போக்குவரத்தும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என அதிகார தரப்பு கூறியது. விளையாட்டு பிரீமியர் லீக் காட்பந்து. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஆட்டத்தில் லீட்ஸ் பெர்ன்லியை 3-1 என்ற கோல்களில் வெற்றி கொண்டு அடுத்த பருவ பிரீமியர் லீக் ஆட்டத்தில் அதன் நிலையை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆண்டன் ஸ்டா, நோவா ஒகாஃபோர், டொமினிக் கால்வர்ட் லிவின் ஆகியோர் லீட்ஸுக்கான கோல்களை புகுத்தினர். இந்த ஆட்டத்தை தொடர்ந்து டேனியல் ஃபாக் நிர்வகிப்பிலான லீட்ஸ் 9 வென்று பட்டியலில் 14 நிலைக்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக கடந்த வாரம் செல்சியுடனான ஆட்டத்தில் 1-0 என லீட்ஸ் தோல்வியடைந்ததோடு 1973 பின் எஃப்ஏ கிண்ண இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை நழுவவிட்டது. தொழிலாளர் நலத்திட்டங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க பிரதமர் உத்தரவு. அரசியலில் பெண்களின் பங்களிப்பை வலுப்படுத்த கட்டமைக்கப்பட்ட அமைப்பு அவசியம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேற்று May 1 தொழிலாளர் தினம் செல்லுங்களா, உங்களுக்கு இந்த வயதுல தொழிலாளர் தினம் என்ன அப்படின்ற விழிப்புணர்வு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, தொழிலாளர் தினம் என்பது உழைப்பவர்களுக்கான ஒரு நாள். அதனால உங்களுக்காக கஷ்டப்பட்டு தின தினம் உழைக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லி இருக்கணும். ஒருவேளை நேற்று மறந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, இன்று விடுமுறை தானே, வீட்டுல உங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ, பள்ளிக்கூடத்துல யார் யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ, அல்லது பக்கத்து வீட்டுல யார் யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ, அவங்களுடைய உழைப்புக்கு ஒரு நன்றி சொல்லிடு. சரியா? சரி, இன்றைக்கு அறிவு பாறையில யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருவர் கிடையாது, இருவர். அது ஏன்கா இருவர்னு நீங்க கேக்கலாம், எப்போதும் தனியா தானே இருப்பாங்க. ஆனா இவங்களை நம்ம பிரிக்க முடியாத, பிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கடவுள்கிட்ட நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க இரட்டையர்கள், பினாங்கை சேர்ந்த 8 வயது இரட்டை சகோதரிகள். சீனாவில் சாதனை படைச்சிருக்காங்க. ஆமா, அனைத்துலக அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் பதக்கங்களை வென்று நாட்டிற்கும் தமிழ் பள்ளிக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க பினாங்கை சேர்ந்த இரட்டை சகோதரிகள் அஞ்சனா ராமேஸ்வரன் மற்றும் அஞ்சனி ராமேஸ்வரன். இவங்க பேச்சு போட்டியில தான் கலந்துகிட்டாங்க. ஆனா இந்த அளவுக்கு பேச போறாங்கன்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நமக்காக பினாங்கு மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க. ஏன், என்ன கதையா இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இவங்களை வந்து தனித்தனியா நம்ம நேர்காணல் செய்யவே முடியாது. ஏன் செய்ய முடியாது அஞ்சனா? ஏன் உங்களை நாங்க தனித்தனியா பிரிச்சு வைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க அஞ்சனா?
2: நாங்கள்
0: தெரியுதா? சரி, உங்க இருவரையும் தனித்தனியா தானே கூப்பிட்டோம், ஏன் இருவரா சேர்ந்து வந்திருக்கீங்க?
2: நாங்க சேர்ந்து பேச போறோம்.
0: தனியா வர மாட்டீங்களா? ஏன் வேணா சொல்லுங்க, ஏன் வேணா? ஏன்னா நீங்க இரட்டையர்கள். சரியா? ஆமா. இன்றைய நிகழ்ச்சியில நாம அஞ்சனா, அஞ்சனி ராமேஸ்வரன், 8 வயது தமிழ் பள்ளி மாணவர்கள், பொர்மத்தாங் திங்கி தமிழ் பள்ளியில் 2ஆம் ஆண்டில் பயின்று கொண்டிருக்கிறாங்க. இரட்டையர்கள் இணைந்தே வந்திருக்கிறாங்க. தனித்தனியா பிரித்தா அஞ்சனா சோகம் ஆயிடுறாங்க, இல்லனா அஞ்சனி சோகம் ஆயிடுறாங்க. ரெண்டு செல்லங்களையும் மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ளணும்னா இருவராக சேர்ந்துதான் பேச முடியும். இதற்கு முன்னதாக இந்த மாதிரி வானொலி நிலையத்துக்கு எல்லாம் வந்திருக்கீங்களா? இல்லையா? சரி, வரும்போது எப்படி இருந்தது, பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: ஆமா.
0: ஆமா, சரி, இரட்டையர்கள் அப்படின்னு பேசும்போது கூட எப்படி அந்த டைமிங் ஆங்கிலத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரே நேரத்துல பதில் அளிக்கிறீங்க, எப்படி பயிற்சி செய்தீங்களா
2: என்ன?
0: ஓ, படிப்பேன், எல்லாம் பயிற்சி செய்துட்டு வந்திருக்கீங்க. சரி, முதல்ல உங்க இருவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. நீங்க அனைத்துலக அரங்கில் நம்ம மலேசியா தமிழ் பள்ளிய பெருமைப்படுத்திருக்கீங்க. பேச்சு போட்டியில தான் நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க, பதக்கங்களை சேர்த்திருக்கீங்க இல்லையா. சரி, இருவருக்கும் பேசுறதுன்னா அவ்வளவு பிடிக்குமா? எங்க கொஞ்சம் பேசுங்க பாப்போம்.
2: ஹலோ எவ்ரிவான், என் பெயர் அஞ்சனி ராமேஸ்வரன். என் பெயர் அஞ்சனா ராமேஸ்வரன்.
0: இது உங்களுடைய பெயர் சொன்னீங்க. முதல்ல அஞ்சனா நீங்க சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு பேசுறதுனா பிடிக்கும்?
2: யானா
0: இப்ப நிறைய போட்டி இருக்குல்ல, ஆனா நீங்க பேச்சு போட்டி தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்படின்னா அடிப்படையில உங்களுக்கு பேசுறது பிடிக்கும்ல, ஏன்
2: பேச ரொம்ப பிடிக்கும்?
0: அது அஞ்சனி உதவி செய்யறீங்க, பேச ரொம்ப பிடிக்குமா? இப்போதான் உங்களுக்கு 8 வயது இல்ல, ஏதாவது பார்த்து யாரையாவது பார்த்துதான் நானும் பேசணும்னு ஒரு ஆர்வம் வரும். உங்க இருவருக்குமே எப்படி அந்த ஆர்வம் வந்தது பேசணும்னு?
2: ஏன்னா நான் புக்கு படிப்பேன், எனக்கு போ படிப்பேன்.
0: நீங்க நிறைய புத்தகம் வாசிப்பீங்க, அதனால உங்களுக்கு பிடிக்கும். அஞ்சனா நீங்க சொல்லுங்க.
2: நாங்கள் தேவாரம் பாட்டு பாடுவோம்.
0: தேவாரம் பாடுவீங்க, இதனாலதான். அக்கா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்களா என்ன? அக்கா ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க ஒரு பதில் சொல்றீங்க. சரி பரவாயில்ல, சின்ன பசங்க நீங்க, உங்களோட புரிதலின் அடிப்படையில தான் நீங்க பதில் பேச முடியும். சரியா? சரி, சமீபத்துல நீங்க இந்த ஆண்டு சீனா நாட்டிற்கு சென்று பேச்சு போட்டியில ரெண்டு பேரும் கலந்துகிட்டீங்களா?
2: ஆமா.
0: சரி, யாரு அந்த அனுபவத்தை எங்களோட இன்று ஹெலோ மின்னல்ல சொல்ல போறீங்க? அஞ்சனி, அஞ்சனா, இருவர்ல ஒருவர் முதல்ல பேசணும், யார் பேச போறீங்க?
2: அஞ்சனா.
0: அஞ்சனா சொல்லுங்கம்மா, எப்படி இருந்தது மலேசியால இருந்து சீன நாட்டுக்கு போனீங்களே, எப்படி இருந்தது அது அனுபவம்?
2: நல்லா இருந்தது.
0: வேற?
2: சந்தோஷமா
0: இருந்தது. விமானத்துல தானே பயணம் செய்தீங்க நீங்க, விமான பயணம் எப்படி இருந்தது, பிடிச்சிருந்ததா?
2: அப்படியா?
0: சீன பள்ளி ஆசிரியர்களா என்ன சொன்னாங்க?
2: நீங்க நல்லா படிப்போம்.
0: நீங்க நல்லா பேசணும்னு சொன்னாங்களா? சரி, எந்த தலைப்புல பேசுனீங்க நீங்க?
2: இங்கிலீஷ்.
0: ஆங்கில மொழியில பேசுனீங்க. டைட்டில் ஒன்னு இருக்கும்ல, தலைப்பு. என்ன தலைப்பு?
2: போலீஸ்.
0: போலீஸ், காவல்துறை அதிகாரியா? என்ன பேசுனீங்க?
2: போலீஸ் ஸ்பீச் ஃபார் பரி.
0: அஞ்சனா, அஞ்சனி, இருவருமே அளவா பேசினாலும் கூட பேச்சு போட்டியில தங்களுடைய அபார ஆற்றலை வெளிக்கொண்டிருக்காங்க. அதுவும் போலீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் பயம் வரும் இல்லையா? இவங்க பயப்படாம பேசிருக்காங்க. ஒரு பாடலை கேட்கலாம். பாடலுக்கு பிறகு அஞ்சனா அஞ்சனி எப்படிதான் பேசிருக்காங்க அப்படின்றத நமக்காக பேச போறாங்க.

0: சரி சொல்லுங்க கொஞ்சம் என்ன பேசுறீங்கன்னு. அஞ்சனா சொல்லுங்க.
1: ஹலோ எவ்ரிவன், ஐ அம் போலீஸ் ஆபீசர் அஞ்சனா.
2: அண்ட் ஐ அம் போலீஸ் ஆபீசர் அஞ்சனி.
3: அண்ட் வி ஆர் ஃப்ரம் டிஎம்ஜி போலீஸ் அகாடமி.
2: As a police, we need to have 3 skills. Do you know what is the 3 skills are?
1: I know. As a police, we need to have focus, helpful and have discipline. It is very important for police to be focused because police must stay alert and protect everyone from danger.
2: Like this, I focus when I on duty by observing people's road and surrounding. So when something happens...
1: Help! My handbag has been stolen!
2: There he is. Freeze. Lace up your hand. Let's cuff him and bring him back to the police station.
1: Bee-boo. Alright, we got the bad guys.
3: We did it.
2: Second, we need to have helpful. Yes, helpful, because police must help people in danger or in need. So how do it?
1: Oh, that's easy, like this. Oh no, my car has been stolen.
2: Don't worry, let us help you to investigate. We will help you to find your missing car very soon.
1: Thank you for helping me, Police Officer Anjani.
2: You are welcome. It's just part of our duty.
1: Lastly, as a police, we need to have discipline.
2: It is very important for police to have discipline. Because discipline helps police to stay calm and make smart choices.
1: But what if you are tired?
2: Even though I stay calm, discipline helps me to make good choices.
1: Wow, so people can trust you because you follow the rules?
2: Exactly. When police have discipline, people will be safe and happy.
1: So awesome. Being a police is not easy, but we can start practicing the skills in our daily life.
2: In my daily life, I study and do my homework.
1: In my daily life, I help my parents at home and my teacher in school.
2: Before we go, let us recap. To be a good police, we need to have
3: focus, helpful, and have discipline.
1: Come,
3: let's be police just like us.
1: I am Police Officer Anjana.
2: Thank you.
0: ஏங்கப்பா, யாரு இந்த ஸ்கிரிப்ட் எழுத்து படிவம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, எழுதி கொடுத்தது? ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, போலீஸ் உங்களுக்கு பிடிக்குமா? உங்க இருவருடைய எதிர்கால ஆசை என்ன?
2: மருத்துவர்.
0: நீங்க
2: மருத்துவர்?
0: ஓ, இருவருக்கும் மருத்துவர் ஆகணும்னு ஆசை. அப்ப ஏன் நீங்க மருத்துவர் பத்தி பேசல, போலீஸ் பத்தி பேசுனீங்க? அப்படியா? அதாவது மருத்துவரை பற்றி பேசுறது கஷ்டம், போலீஸ் பற்றி பேசினா சுலபம்னு எடுத்தீங்களா? சரி, இந்த நடிக்கிறதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? இந்த சின்ன வயசுல ஆசிரியர் தான் சொல்லி கொடுத்தாங்களா? சத்தம்லாம் நீங்களே செஞ்ச மாதிரி இருக்கு. எப்படி எங்க அந்த சத்தம்? ஒரு முறை, இன்னொரு முறை.
1: ஹலோ எவ்ரிவன்,
0: போலீஸோட சைரன் ஒலி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மனனம் செய்யறதுக்கு தெரியலையா? மெமரைஸ் பண்றதுக்கு ஹவ் மெனி டேஸ் எடுத்துக்கிட்டீங்க? எப்படி, ஒரு வாரத்திலேயே படிச்சுட்டீங்களா, மனனம் செய்துட்டீங்களா? சரி, வீட்லயும் நீங்க இப்படிதானா இல்ல பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் இப்படியா?
2: பள்ளி
0: சொல்லணும். என்ன ஆமா, சண்டை வருமா? சரி, இரட்டையர்கள் தானே நீங்க, எந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த 8 வயதுல சண்டை போடுவீங்க?
2: விட்டு கொடுப்பேன்.
0: அப்படியா? சரி, நீங்க பேச்சு போட்டியில பேசுனீங்கல்ல, அக்கா விட நீங்க தானே நல்லா பேசணும். ஏன் பேச மாட்டீங்க ரெண்டு பேரும்? பயமா இருக்கா?
2: இல்ல.
0: அப்புறம் போலீஸ் பற்றி பேசுனீங்கல, நேரடியாக காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்து பேசிருக்கீங்களா?
2: இல்ல.
0: ஏன் பேசல? என்னடா அது, போலீஸ் அவங்களுக்கு கட்டொழுங்கு முக்கியம்னு சொன்னீங்க, ஃபோக்கஸ் முக்கியம், இலக்கு முக்கியம் எல்லாம் சொன்னீங்க, அவங்க கிட்ட நேரடியா பேசலையா? இல்லையா? சரி, இப்ப இந்த நிகழ்ச்சிய போலீஸ் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டிருந்தா எப்படி? உங்களை நேரா வந்து பாத்தாங்கன்னா அஞ்சனா எப்படி? ஓ, அஞ்சனி வந்து ஹலோ சொல்லுவீங்க. அஞ்சனா என்ன சொல்லுவீங்க?
1: ஹாய்.
0: ஓ, ஹாய் சொல்லுவீங்க, அவ்வளவுதானா? அவங்க நமக்காக உழைச்சிட்டு இருக்காங்க 24 மணி நேரமும். சரி, நீங்க இப்ப நேரடியா ஒரு போலீஸ் அதிகாரி வந்து உங்க கண்ணு முன்னுக்கு நிக்கிறாருன்னா அவர்கிட்ட என்ன கேள்வி கேப்பீங்க? இப்ப அஞ்சனா காவல்துறை அதிகாரி, நீங்க அஞ்சனி காவல்துறை அதிகாரி, அக்கா வந்து திரேசா காவல்துறை அதிகாரினா என்ன பார்த்தா என்ன கேள்வி கேப்பீங்க? முதல்ல என்ன கேள்வி கேப்பீங்க அஞ்சனா?
1: வணக்கம் அக்கா.
0: அவ்வளவுதானா அஞ்சனி?
1: வணக்கம் அக்கா, நீங்க நலமாக இருக்கிறோம்.
0: அதாவது, ஓ, நீங்க நலமா இருக்கிறோம்னு நீங்களே சொல்லிருவீங்க. நல்லா இருக்கு, யார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு? யார் சொல்லி கொடுத்தா அதெல்லாம்? சரி, வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? வேற என்ன பேசலாம் இருக்கா? ஏதாவது இல்ல, அவ்வளவுதானா? உங்களோட எதிர்கால அசை மருத்துவர்னு சொன்னீங்க. இருவருமே இப்ப தூக்கம் வந்துச்சுன்னா இருவருக்குமே தூக்கம் வருமா? ஒண்ணா? பசிச்சுன்னா ஒன்னா பசிக்குமா? அப்ப சாப்பிட்டாலும் ஒன்னா சாப்பிடுவீங்க? எல்லாம் ஒன்னதான் செய்வீங்களா? அப்ப இரண்டு மருத்துவர்கள் நம்மளுக்கு பினாங்கு மாநிலத்துல இருக்கிறாங்க. அப்ப ஒரே மருத்துவமனையில வேலை செய்வீங்களா என்ன? ஒரே மருத்துவமனையில செய்வீங்களா? ஒருவேளை உங்களுக்கு குடுக்கலனா அஞ்சனா என்ன பண்ணுவீங்க? கவலை தான் பண்ணுவீங்களா? நீங்க கேக்கணும் போஸ்டிங்க, எங்க இருவருக்குமே ஒரே இடத்துல கொடுங்கன்னு கேப்பீங்களா? சரி, இங்க இருவருமே 8 வயதுல இந்த அளவுக்கு முயற்சி செய்து பதக்கங்கள் எடுத்தது பெரிய விஷயம். இன்னும் தொடர்ந்து நிறைய மேடைகள்ல பேசணும், நிறைய தங்க பதக்கங்கள் எடுக்கணும். சரியா?
1: சரி.
0: ஆனா அடுத்த முறை நீங்க தான் நிறைய பேசணும். நீங்க இருவருமே பேச்சாளர் தானே? ஆனா நீங்க பேசுறீங்களா அக்கா பேசணும்னா? சரி, பரவாயில்ல, உங்களுக்கு முதல் அனுபவம். இந்த அனுபவத்தை பயன்படுத்தி அடுத்த முறை வரப்ப நல்லா பேசணும். முடியுமா?
1: முடியும்.
0: நிறைய கேள்விகள் கேக்கணும், இன்னும் மகிழ்ச்சியா பேசணும். நீங்க நல்லா படிச்சு நல்ல மாதிரி நிறைய சாதனை படைக்கணும். சரியா?
1: சரி,
0: மீண்டும் சந்திக்கலாம்பா.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல், சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: தமிழ் பள்ளியே நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: சரிச்சங்களா, இன்று எந்த பள்ளிக்கூடத்துக்கு நாம போக போகின்றோம்? நீலாய் டேசா சம்பகா தமிழ் பள்ளி மாணவ செல்வங்களின் படைப்புகள் தான், அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் நாம போக போகின்றோம்.
2: வணக்கம், என் பெயர் தேவதர்ஷன் திருமாறன். நான் நீலாய் தேச செம்பாக்கா தமிழ் பள்ளி மாணவன். என் பாடலின் தலைப்பு வாருங்கள் நகர்வோம். ஓடி இங்கே வாருங்கள், ஒற்றை கோட்டை பாருங்கள், வானவில்லை போலே இங்கே வளர்ந்து கோட்டை பாருங்கள். ஓடி இங்கே வாருங்கள், ஒற்றை கோட்டை பாருங்கள், வானவில்லை போலே இங்கே வளர்ந்து கோட்டை பாரு.

0: வாசிப்பின் அவசியம் எனும் தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். புத்தகம் இல்லாத வீடு ஜன்னல் இல்லாத அறைக்கு சமம் என்பார்கள். ஜன்னல் எப்படி வெளிச்சத்தை கொண்டு வருகிறதோ அப்படியே புத்தகங்களே நம் வாழ்விற்கு அறிவொளியை கொண்டு வருகின்றன. நம் அனைவரும் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாது. ஆனால் ஒரு புத்தகத்தை திறப்பதன் மூலம் நாம் விண்வெளிக்கும் செல்லலாம், ஆழ்கடலுக்கும் செல்லலாம், சரித்திர காலத்து ராஜாக்களையும் பார்க்கலாம், வருங்காலத்து அறிவியலையும் தெரிந்து கொள்ளலாம். வாசிப்பு என்பது நம் வீட்டிலிருந்து மேற்கொள்ளும் ஒரு இலவச உலக பயணம் ஆகும். தொடர்ந்து வாசிக்கும் போது புதிய சொற்கள் நமக்கு அறிமுகமாகும். இது நாம் பேசும் போதும் எழுதும் போதும் தடுமாற்றம் இல்லாமல் இருக்க உதவும். கதைகளை படிக்கும் போது ஒரு கருத்தை எப்படி அழகாக சொல்ல வேண்டும் என்ற கலை நமக்கு கைகூடும். இதே பள்ளியில் நாம் எழுதும் கட்டுரைகளுக்கும் தேர்வுகளுக்கும் பெரும் உதவியாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் அலைபேசி மற்றும் தொலைக்காட்சியில் நம் கவனம் அடிக்கடி சிதறுகிறது. ஆனால் ஒரு புத்தகத்தை ஆர்வமாக படிக்கும் போது முழு கவனமும் ஓரிடத்தில் குவிகிறது. இந்த ஏகாந்த நிலை நம்முடைய பாடங்களை படிக்கும் திறனையும் நினைவாற்றலையும் பல மடங்கு அதிகரிக்கும். நீதி கதைகள் மற்றும் தலைவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும் போது நமக்கு தெரியாமலே நேர்மை, அன்பு, விடாமுயற்சி போன்ற நற்பண்புகள் நம் மனதில் பதியும். வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற பாடத்தை பள்ளிக்கூட பாட புத்தகங்களை விட வாசிக்கும் இதர நூல்களை நமக்கு அதிகம் கற்று தருகின்றன. ஒரு புத்தகத்தை திறப்பவன் ஒரு புதிய உலகத்தை திறக்கிறான். எனவே நண்பர்களே, அலைபேசி திரையில் நேரத்தை செலவிடுவதை குறைத்து புத்தகங்களின் பக்கங்களில் நம் நேரத்தை செலவிடுவோம். தினமும் ஓர் பக்கமாவது வாசிப்போம் என்று இன்று நாம் உறுதியேற்போம். புத்தகம் வாசிப்போம், புதியதோர் உலகம் படைப்போம்.
1: வணக்கம், நான் ஜெரிஷா கணேசன். நான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சக்தி பொருந்திய மஞ்சள் கிடைத்தால் என்னும் கட்டுரையை சமர்ப்பிக்க போகிறேன். சில கதைகளில் மந்திரவாதிகள் மந்திர கோளுடன் வருவதை வாசித்ததுண்டு. மந்திர கோளின் மூலம் மந்திரவாதிகள் தங்களுக்கு தேவையானதை சாதித்துக் கொள்வர். எனக்கும் ஒரு மந்திர கோள் கிடைத்தால் என்ன செய்வேன் என அவ்வப்போது கற்பனை செய்வதுண்டு. எனக்கு மந்திர கோள் கிடைத்தால் நான் பார்க்கும் பொருள் அனைத்தையும் தங்கமாக மாற்றுவேன். தங்க மரம், தங்க வீடு, தங்க வாகனம் என அனைத்தையுமே தங்கமாக்குவேன். இதனால் உலகத்தில் வறுமையே இருக்காது. மேலும் என்னை நாடி வரும் எவருக்கும் மந்திர கோளின் துணையுடன் அவர்களது சிக்கலை நீக்குவேன். இதனால் எனது பெயரும் புகழும் உலகெங்கும் பரவும். மந்திர கோள் துணையுடன் நான் தீயவர்களை மிக எளிதாக தண்டிப்பேன். அவர்கள் எங்கும் அசையா வண்ணம் சிலைகள் போல மாற்றுவேன். அதே போல அவர்களை பொதுமக்கள் அடையாளம் தெரிந்து கொள்ள தலையில் ஈர கொம்புகளை தோற்றுவிப்பேன். மந்திர கோள் என் கையில் இருந்தால் என் வேலைகளை மிக எளிதாக முடித்து விடுவேன். ஆசிரியர் தரும் பாடங்களை மந்திர கோளின் சக்தியினால் ஒரே நிமிடத்தில் முடித்து விடுவேன். என் சிரிப்பின் சக்தியை உலகமே அறிந்திருப்பதால் சக மாணவர்களும் ஆசிரியர்களும் எனக்கு மரியாதை செலுத்துவர். இவ்வகை அரிய மந்திர கோள் என் கரங்களுக்கு கிட்டுமா என தெரியவில்லை. ஆனால் அதை ஒட்டிய கற்பனைகள் மட்டும் மனதில் வளர்ந்து கொண்டே செல்கின்றன.
2: ஸ்ரீ மோகனராஜ், தமிழ் பள்ளியில் 4வது ஆண்டில் பயில்கிறேன். இன்று நான் திருக்குறளும் அதன் பொருளையும் கூற போகிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வத்தோடு சேர்ந்து மதிக்கப்படுவான். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு துறையை சார்ந்து இருக்க எண்ணம் கொண்டவர்கள் அத்துறையில் பிறர் புகழும் படியாக சிறந்து விளங்க வேண்டும். இல்லையேல் அத்துறையில் ஈடுபடாதிருத்தல் நல்லது. புகழ்பட வாழாதார் தன்னோவர் தம்மை இகழ்வாரே நோவது எவர். தமக்கு தாமே புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாமே நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நொந்து கொள்வதால் பயனில்லை. தொட்டனை தூறும் மலக்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு. எந்த அளவிற்கு தோன்றுகிறோமோ அந்த அளவிற்கு நீர் மனக்கேணியை நூறும். அதுபோல எந்த அளவிற்கு கல்வி கற்கிறோமோ அந்த அளவிற்கு அறிவு வளரும். அன்பிற்கு உண்டோ அடி கூந்தால் ஆர்வாளர் புன்கண்ணில் பூசல் தரும். அன்புக்கு அடித்து வைக்க தாய் எதுவோ உண்டோ அன்புடையாரின் சிறு கண்ணில் அவர் அன்பின் பலர் அறிய வெளிப்படுத்திவிடும். நன்றி.

ஸ்ரீ மோகன்ராஜ். நான் நீலாய் தேசா செம்பாக்க தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். என் பாடலின் தலைப்பு மண்பானை. தட்டி தட்டி தாத்தா செய்தார் அற்புதமான மண்பானை. ஆற்று மண்ணை அழகாய் அள்ளி அன்று செய்த மண்பானை. தட்டி தட்டி

0: உதவும் இந்த மண்பானை, தை திருநாளில் அம்மா வாங்கி பொங்கல் செய்த மண்பானை, நானும் நீயும் நலமாய் வாழ உதவும் இந்த மண்பானை.
1: வணக்கம், என் பெயர் நந்தினி வீரமணி. இன்று நான் உருவாக்க விரும்பும் விசித்திர வீடு எனும் தலைப்பை உங்களுக்கு சமர்ப்பிக்க உள்ளேன். தமிழ் மொழி ஆசிரியர் 6ஆம் ஆண்டு வகுப்பறையில் நுழைந்தார். ஆசிரியர் பாடம் போதிக்க ஆரம்பித்தார். தமிழ் மொழி ஆசிரியர் நான் உருவாக்க விரும்பும் விசித்திர வீடு எனும் தலைப்பிலுள்ள கட்டுரையை விளக்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நான் உருவாக்க விரும்பும் விசித்திர வீடு உருவாக்கினால் எப்படி இருக்கும் எனும் கற்பனை புதிரியை என்னுள் தட்டிவிட்டேன். என்னால் ஒரு விசித்திர வீட்டை உருவாக்க முடிந்தால் எப்படி இருக்கும்? நான் உருவாக்க விரும்பும் வினோத வீடு உயரமான மலையில் இருக்கும். மிக பெரியதாகவும் பிரம்மாண்டமாகவும் அந்த வீட்டை உருவாக்குவேன். அந்த பிரம்மாண்டமான வீட்டில் 50 அறைகள் இருக்கும். அதில் எனக்கான பிரத்யேக அறை பனிக்கூழால் நிரம்பி இருக்கும்படி உருவாக்குவேன். இதை போன்ற உருவாக்கினால் நான் குளி பிரதேச வெளிநாட்டில் உள்ள மக்களைப் போல வாழுவேன். நான் உருவாக்க விரும்பும் வீடு முழுமையாக கணினி துணையுடன் இயங்கும். உணவு சமைத்தல், சுத்தம் செய்தல், துணி துவைத்தல் போன்ற அனைத்து வேலைகளையும் கணினியே சுயமாக செய்யும். இதனால் நான் இந்த வீட்டில் முழுமையாக ஓய்வில் இருக்க முடியும். நான் உருவாக்க விரும்பும் வீட்டில் உள்ளேயே நீச்சல் குளம், சிறிய திடல் போன்றவற்றை அமைப்பேன். இதனால் என் பொழுதுகள் இன்பமாக கழியும். என் விசித்திர வீடு நான் நினைத்த நேரம் நினைத்த வண்ணத்துக்கு மாற்றும்படி உருவாக்குவேன். அனைத்துக்கும் மேலாக நான் உருவாக்க விரும்பும் விசித்திர வீட்டுக்கு பறக்கும் ஆற்றலையும் ஏற்படுத்துவேன். இதனால் நான் நினைத்த இடத்துக்கு சொகுசாக பயணம் செய்ய முடியும். இவ்வகை விசித்திர வீட்டை என்னால் உருவாக்க முடிந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: நான் ராகவன் மல்லாஷ்.
2: நான் லதுரு சத்யாசிங். நாங்கள் லேசா சம்பாக்கா தமிழ் பள்ளியின் 6ஆம் ஆண்டு மாணவர்கள். நான் லதுரு அருளாகவும்.
3: நான் ராகவன் எழுத்தாளராகவும்
2: இப்படைப்பை படைக்க வந்துள்ளோம். வணக்கம் ஐயா, என் பெயர் அருள். எங்கள் பள்ளி ஆண்டு விழா மலருக்காக தங்களை பேட்டி காண வந்துள்ளேன்.
3: வணக்கம்.
2: உங்கள் சிறுவர் கதைகளை எப்போதும் நான் விரும்பி வாசிப்பவன் ஐயா. நீங்கள் எழுதிய முதல் கதை எது?
3: என்னுடைய முதல் கதை நான் 11 வயதில் எழுதிய எனது பள்ளியின் ஆண்டு மலரில் வெளியிடப்பட்டது. நன்மையும் தீமையும் என்ற தலைப்பில் வெளியானது. என் தமிழ் ஆசிரியர் தான் அதற்கு ஊக்கத்தை அளித்தார்.
2: 11 வயதிலா? ஆச்சரியம் தான் ஐயா. இதுவரை எத்தனை கதைகள் எழுதியிருக்கிறீர்கள்?
3: இதுவரை நான் 100க்கும் மேற்பட்ட கதைகள் எழுதியிருக்கிறேன்.
2: இது நீங்கள் செய்துள்ள சாதனை என்றே நினைக்கிறேன் ஐயா. சிறு கதை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்ற வரையறை ஏதாவது உண்டா?
3: சிறுவர் கதை என்பது சிறுவர் வாழ்வை சொல்லுவதாகவும் அவர்களுடைய உளவியலை பேசுவதாகவும் இருக்க வேண்டும். அவர்கள் உலகில் அவர்களுக்கான நியாயங்களை கூறுவதாக இருக்க வேண்டும்.
2: சிறுகதை வாசிப்பின் பயன்கள் என்னவென்று நினைக்கிறீர்கள்?
3: சிறுகதை வாசிப்பு என்பது நல்ல பொழுதுபோக்கு. நம்முடைய படைப்பாற்றல் அதிகரிக்கும். எனவே மாணவர்களுக்கிடையே வாசிப்பு பழக்கம் அதிகரிக்க வேண்டும்.
2: தங்களின் எதிர்கால திட்டம் என்னவென்று கூறுங்கள் ஐயா.
3: மலேசிய வரலாற்றை உள்ளடக்கிய நெடுங்கதை ஒன்றை எழுதுவதே என் அடுத்த திட்டம். அது நிச்சயமாக சிறுவர்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.
2: நிச்சயமாக ஐயா. எங்கள் ஆண்டு மலருக்கு பேட்டி அளித்தமைக்கு மிக்க நன்றி. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி.
4: வணக்கம், என் பெயர் திவேஷ் விக்னேஸ்வரன். இன்று நான் கவிதை ஒப்புக்கு போகிறேன். தினம் ஒரு வரிதான் படிக்க முடியும் என்றால் ஆத்திச்சூடி படி. தினம் 2 வரிகள் தான் படிக்க முடியும் என்றால் திருக்குறள் படி. தினம் 3 வரிகள் தான் படிக்க முடியும் என்றால் ஹைகூ படி. தினம் 4 வரிகள் தான் படிக்க முடியும் என்றால் நாலடியார் படி.

உண்மையிலே தங்க மீன்கள்லாம் குளத்துல இருந்து இந்த பாடல அது செல்லங்களுடைய குரல கேட்டா அப்படி குதிச்சு ஆனந்தத்துல மகிழும் அந்த அளவுக்கு இனிமையா நமக்காக பாடினாங்க. அம்சலங்களா, இன்று நீலாய் தேசா சும்பாக்கா தமிழ் பள்ளி மாணவ செல்வங்களின் படைப்புகளை நீங்க கேட்டீங்க. மழலையர் உலகத்தில் இருந்து 6ஆம் ஆண்டு மாணவர்கள் வரை மிக சிறப்பா நமக்காக வழங்கியிருந்தன. அடுத்த வாரம் மற்ற செல்லங்களுடைய படைப்புகளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஹலோ மீண்டும்.

வணக்கம். என்னலின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். விடைபெறுகின்றேன் உங்கள் நான் ட்ரீசாலா சரு. அடுத்து இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். தொடர் விடுமுறை, எங்கிருந்தாலும் உடம்பையும் மனதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். இவ்வாண்டு ஜூன் தொடங்கிய சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோ 24 மணி நேர பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக மனிதவள அமைச்சர் இடதுஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 9.6 மில்லியன் சந்தாதாரர்கள் பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. 19 வயது நூர் ஃபிஷா ஜுல்கிஃப்லி கொலை சம்பவம் தொடர்பில் 4 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிளாந்தான் காவற்படை தலைவர் டத்து முகமது யூசுப் மாமாத் தெரிவித்துள்ளார். அவர்கள் 19 முதல் 66 வயதுடைய 3 ஆண்களும் 60 வயது பெண் ஒருவரும் ஆவர். முன்னதாக நேற்று கத்தேரே கம்புங் சீமா நெல் வயலுக்கு அருகே உள்ள சாலையில் 61 கத்திக்குத்து காயங்களுடன் ஒரு பெண்மணியின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக காவல்துறை அறிக்கை வெளியிட்டிருந்தது. தற்போது இந்த சம்பவம் குற்றவியல் சட்டம் பிரிவு 3.2 கீழ் விசாரிக்கப்படுகிறது. ஈரான் அண்மையில் வழங்கிய அமைதி திட்ட பரிந்துரை நிறைவாக இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த இஸ்லாமிய குடியரசு முன்மொழிந்துள்ள சில கோரிக்கைகள் ஒப்புக்கொள்ள முடியாத வகையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானின் தலைமைத்துவம் இடையே நிலவும் உட்பூசல்கள் அதன் அணுசக்தி கனவுகளை கைவிட வேண்டும் எனும் அமெரிக்காவின் நிபந்தனையை செயல்படுத்த தடையாக இருப்பதாக டிரம்ப் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா நட்பு நாடான கத்தாருக்கு $4 பில்லியன் மதிப்பிலான பேட்ரியட் ஏவுகணைகளை விற்பனை செய்ய முன்வந்துள்ளது. மேலும் இஸ்ரேலுக்கு சுமார் $1 பில்லியன் மேம்படுத்தப்பட்ட துல்லியமான தாக்குதல் ஆயுத அமைப்பு APKWS ஐ விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் தொடர்ந்து மோதல்கள் நிலவி வரும் சூழலில் இந்த 2 விற்பனைகளும் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை தேசிய பாதுகாப்பு நோக்கங்களுக்கான அதன் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. விளையாட்டு தோமஸ் கின்ன பூப்பந்து. பிரான்ஸ் ஜப்பானை 3-0 எனும் புள்ளிகளில் வெற்றி கொண்டு முதல் முறையாக அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளது. ஒற்றையர் பிரிவில் பிரான்சின் கிறிஸ்டோ போப்போவ் உலகின் 9 நிலை விளையாட்டாளர் கொடை நரோகாவை வெற்றி கொண்டார். தொடர்ந்து அலெக்ஸ் லெனியர் ஜப்பானின் யூஷி தனாகாவை வெற்றி கொண்டு பிரான்சின் நிலையை வலுப்படுத்தினார். அடுத்து பிரான்சின் மற்றொரு விளையாட்டாளர் ஜூனியர் போப்போவ் கோகி வத்தானாபியை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசிய மலர்ந்தாச்சுங்க. இளமை உல்லாசம் இப்பொழுது தொடங்கிய பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் சனிக்கிழமை பொழுது இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க. அவரும் இன்னும் விடுமுறையில் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நேற்று தினம் பொது விடுமுறை, இன்றைக்கும் விடுமுறை, நாளைக்கும் விடுமுறை. அதனால விடுமுறை கால திட்டங்களில் நாங்களும் உங்களோடு இணைந்து கொள்கின்றோம். அதே சமயத்தில் வேலைக்கு போறவங்கலாம் உங்கள் பக்கம் நாங்கள் வந்துகிட்டே இருப்போங்க. 24 மணி நேரமும் இந்த பயணம் இருக்கும். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். மே 2 நாள் இன்றைய நாள் உங்களுக்கு பிடித்த நாட்களின் வரிசையில் இடம்பெறட்டும். இன்றைக்கு 12 மணிக்கு மேல கதைப்போமா நிகழ்ச்சியும் இடம்பெறத்திற்கு காத்திருக்கு. மற்றும் ஒரு திறமையை அறிமுகப்படுத்த நாங்க ரொம்ப அவலை காத்திருக்கோம். சரி, இப்பொழுது தொடங்கி காலை 11 மணி வரையிலும் மலையாள பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போறோம். அதனால இணைந்து

திருவள்ளுவர் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. அப்பதான் மலையாள பாடல்களை நம்ம கேட்க தொடங்கியிருக்கோம். 11 மணி வரையிலும் உங்களுக்காக இடம் பெற தர காத்துட்டு இருக்குங்க. பொதுவாகவே நமக்கு கொடுக்கப்படும் நினைவுறுத்தல்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் மருத்துவ பரிசோதனை பண்ணிருங்க. இந்த மாதிரியான சில நினைவூட்டல்கள் என்ன அப்படின்னா, நமது ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுத்து இதெல்லாம் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்றது. இதையொட்டி மலேசிய சுகாதார அமைச்சு முக்கியமான ஒரு வலியுறுத்தல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மருத்துவ பரிசோதனையோ அல்லது குறிப்பாக அந்த மருந்துகள் வாங்கும் போது அது பதிவு மற்றும் உரிமம் பெற்ற மருத்துவ மையங்களில் மட்டுமே நீங்க மேற்கொள்ள வேண்டும். அதை நீங்க கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மலேசியர்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மருத்துவ பரிசோதனை அப்படின்னு சொல்லும்போது மெடிக்கல் செக்அப்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து நாம எல்லா இடங்களிலும் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அது உரிமம் பெற்ற ஒரு மருத்துவ மையமா கிளினிக்கா அப்படின்றத எப்போதுமே சரி பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு நினைவூட்டல் வழங்கியிருக்காங்க. அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கார்த்திக் குரல் அடுத்து பாடல் வருது, கேட்கலாம்.

0: 15 சிறுகதை பேசுது பெற்ற மனம் எனும் தலைப்பில். பெத்த மனம் தெரியும் தானே, அது என்ன பாடுபடும், பிள்ளைகளை வளர்க்கும் போது என்னவெல்லாம் யோசிக்கும், அப்புறம் அது என்னவெல்லாம் செய்யும், பிள்ளைகள் நமக்கு பிடிக்காததை செஞ்சிட்டா இது என்ன பாடுபடும், இதோ இந்த மனசு. அந்த கதையை தான் சனிக்கிழமை 7:15 கேட்க போறீங்க. அனுராதா எழுத, மோகன் வாசிக்க, நீங்க தான் கேட்கணும்.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

நேஹா டவுன் வின்சென்ட் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. உங்க காலை பொழுதேனும் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து செய்திருக்காங்க. செல்லே மடானி 2026 அப்படின்ற ஒரு மானிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதற்கு வந்து பாலர் பள்ளி, உங்களது பிள்ளைகள் வந்து பாலர் பள்ளியில் வந்து பயில்றாங்களா, நீங்க இந்த வாய்ப்பை வந்து தாராளமா வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா இவ்வாண்டு சுமார் 5000 தமிழ் பாலர் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தான் இந்த செல்லே மடானி 2026 அப்படின்ற மானிய திட்டம், இதற்கான விண்ணப்பங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மேல் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா mitra.gov.my எனும் அகப்பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா இது குறித்த விவரங்கள், யாரெல்லாம் வந்து இதற்கு விண்ணப்பம் செய்யலாம், இது எப்படி செயல்படவிருக்குது அப்படின்ற பல விவரங்களை நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாங்க. ஜெயவானன் மரியா பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

பிரணவம் சசி அனில் லால் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்கலாம், அல்லது வேலையில இருந்து கூட சிலர் வந்து நிகழ்ச்சி கேட்கலாம். பயணத்துல இருக்கீங்களா? உங்கள் காலை பொழுதையும் குதூகலப்படுத்த நாங்க ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கோங்க. 11 மணிக்கு மேல பிடிச்சவங்களுக்காக நீங்க பிடிச்ச பாடலை தாராளமா அழைத்து கேட்கலாம். சரி, இதற்கிடையில இன்றைக்கு கதைப்போமா நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திறமையை நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரக்கூடியவர் வயலின் இசை கலைஞர் தான் இன்றைக்கு நம்மோடு வரப்போறாரு. பொதுவாகவே ஒவ்வொரு இசைக்கருவிகளுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். சில இசைக்கருவிகள் நாம தேர்ந்தெடுத்து வாசிக்கும் போது அது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகும். அந்த மாதிரி இன்றைக்கு வரக்கூடியவரும் அப்படிதான். சின்ன வயசுல இருந்து வயலின் மேல ஒரு பெரிய ஆர்வம், ஒரு ஆசை, அதனால அதை கற்றுக்கொண்டு இப்போ நிறைய வயலின் இசை மீட்டி மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலைஞர் தான். இன்றைக்கு பிற்பகல் 12:15 தொடங்கும் நாம அவர்கிட்ட பேச போறோம், வயலின் பத்தி தெரிஞ்சுக்க போறோம், வயலின் இசையில் நினைய போறோம். ஆமா, அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். ராகு பாடிய பாடல் எடுத்து வருது, கேட்கலாம்.

நான் சாய் தர்மராஜ் ஃப்ரம் புலிங்கோ டிராவிடா பைக்கர்ஸ் ஜோஹோபாருலேருந்து. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம், நம்ம வந்து ஒரு ரைட் செய்கிறோம் கேம்பெயின், 24 hours வந்து 2000 kilometers வந்து ரைட் பண்ணுறோம் ஒரு ஸ்மோக் ஃப்ரீ அவேர்னஸ் ரைட்காக. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஸ்மோக் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் அவங்க இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை செய்யறது. நம்ம இந்த ரைடை வந்து சக்சஸாக முடிச்சாச்சு. ஜேபி டு பெர்லிஸ் போயிட்டு பெர்லிஸ்லேருந்து திரும்பி ஜேபி, ஜேபி டு ஸ்ராம்பான் அண்ட் ஸ்ராம்பான் டு ஜோஹோபாக். ஆசியன் ரெக்கார்டில் வந்து ரெக்கக்னைசேஷன் கிடச்சிச்சு. அது மட்டுமே இல்லாமல் யூத் அச்சீவ்மெண்ட் ரெக்கார்டும் வந்து நம்மளுக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்க டிராவிட பைக்கர்ஸ் சார்பாக வந்து நாங்கள் மின்னல் எஃப்எம்க்கு வந்து ரொம்பவே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, எங்களுக்கு உறுதுணையாக நின்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டு மின்னல் எஃப்எம்.

ரேஷ்மி பாடிய பாடலையும் நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து மலையாள பாடல்கள் உங்களுக்காக இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்றைய தினம் வந்து தேசிய அளவிலான இந்த தொழிலாளர் நாள் கொண்டாட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருந்தது. இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நேற்றைய தினம் தொடங்கி நாளை வரை, அதாவது 3ஆம் தேதி வரைக்கும் புக்கே ஜாலில் யூனிஃபை அரேனாவில் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெறவிருக்குது. இங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கான பல நடவடிக்கைகள் வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. இதுல முக்கியமா வேலை வாய்ப்பு கண்காட்சியும் வந்து மனிதவள அமைச்சு வந்து உங்களுக்காகவே இருக்கு. அதனால உங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் விடுமுறை அப்படின்றதுனால எங்கேயாவது போகணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தாராளமா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். புக்கே ஜாலில் யூனிஃபை அரேனாவில் இந்த தொழிலாளர் தின கொண்டாட்டம், அதே சமயத்தில் அதற்கான கண்காட்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். அதை பற்றி மேல் விவரங்கள் mohr.gov.my/hari-pakirj அந்த அகப்பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா மற்ற விவரங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். சாம் சி எஸ் கபில் கபிலன் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. உங்கள் விடுமுறை கால திட்டங்களில் நாங்களுமே இணைந்து கொள்கின்றோம். பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து வாங்க, நிறைய கதைகள் பேசலாம். இதற்கிடையில உங்கள் குரல் வானொலியில வந்து கேட்கணுமா, நீங்க ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில தாராளமா கலந்துகளாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அறிவிப்பாளர் போல நீங்க அறிவிப்பு செய்து குரல் பதிவாகவும், அல்லது உங்களுடைய ஸ்கிரிப்டை வந்து நீங்க மறக்காம storybox.minnal@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க வந்து அனுப்பிவிங்க. இதற்கிடையில உங்களுடைய விவரங்களும் அங்க குறிப்பிடுங்க. உங்களுடைய பெயர், கைபேசி எண் ஆகியவற்றை வந்து குறிப்பிட மறந்துடாதீங்க. பிறகு உங்க ஒருவேளை நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மின்னல் இருந்து அழைப்பு வரும். அப்போ நீங்க ஒரு நேயரின் குரல் அந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து கொண்டு நீங்க அறிவிப்பு செய்து உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் இடம்பெற செய்யலாம். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்களா. வினீத் மதுபாலகிருஷ்ணன் பாடிய பாடல் அடுத்து வருதுங்க, கேட்கலாம்.

ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணில இருந்து 4 மணி வரை யாது ஊரே.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
1: வணக்கம் நேயர்களே, மின்னல் பண்பலையில் அடுத்த அங்கத்தை கொண்டு வரும் நிறுவனம் நம்பிக்கையின் மறுபெயராய் நாட்டில் வலம் வரும் எம்பி லிங்கம் அண்ட் சன்ஸ் லிங்கம்.
2: சமையல் பணியை நிறைவாக்கி சுவையாக்கிடும் லிங்கம்.
1: இந்த வரி உங்கள் காதுகளை எட்டும் வேளை இன்ப உணர்வு தோன்றுமே. ஒன்றா இரண்டா, எத்தனை ஆண்டுகள் லிங்கம் தயாரிப்புகளை பயன்படுத்தி குடும்பத்தில் பாராட்டை பெற்றிருக்கிறீர்கள். நினைத்த நேரத்தில் எளிதில் வாங்கிட அரிய வாய்ப்பு.
3: நம்பிக்கையின் மறுபெயராய் பலம் வரும் லிங்கம் ஸ்தான்.
1: காலை சிற்றுண்டி அவசியம், அதில் நார்ச்சத்து இருப்பது சிறப்பு. கேழ்வரகு மாவு இருக்குதே, புட்டு சுடலாம். பக்குவமாய் தயாரித்தால் விரும்பி உண்பார்கள். அத்துடன் ரெடிமேட் தோசை மாவு, திடீர் ரவா தோசை மாவு, இடியாப்பம், இட்லி மாவு எல்லாமே உங்கள் சமையல் பணியை எளிதாக்கிட சந்தையில் உள்ளன. ஆரோக்கியத்துக்கு ஏற்ற நாட்டு சர்க்கரையும் உண்டு. காபி தேநீருக்கு பயன்படுத்தலாம், பலகாரங்கள் செய்யும் வேளையிலே பயன்படுத்தலாம், மிகவும் பயனாக இருக்கும். மொத்தத்தில் உங்கள் நலன் நாடும் நிறுவனம்
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
1: 1933 ஆண்டு நல்லெண்ணெய் தயாரிப்பில் தொடங்கி இன்று எண்ணற்ற பொருள்களை விநியோகம் செய்து உங்கள் சமையலறை சின்னமாய் திகழ்வது லிங்கம்ஸ் முத்திரை.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே.
1: அதுவா
0: நீங்கள் எப்படி சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம் என முத்திரை குத்திய பிறகு உங்களுடைய மனம் மாறுமா? சமைக்கும் வேளையிலே நீங்கள் நாடுவது லிங்கம் தயாரிப்புகளே. உள்ளத்தில் ஊறிய நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்க மார்க். பலே அங்கேயே நில்லுங்கள், வெற்றியும் பாராட்டும் உங்களுக்கு.
2: சுவையோ சுவை, மனமோ மனம், நாடா நகரா எங்கும் எதிலும்
0: சமையலை சுமையாக கருதாமல் அதை ஒரு இன்ப பொழுதுபோக்காக நினைத்துக் கொண்டு சமைத்தீர்களானால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்வர். ஏனென்றால் உங்களுடைய தயாரிப்புகளிலே சுவை இயற்கையாகவே கூடும். மகிழ்ச்சியாக நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அது வெற்றியில் தான் முடியும். எவ்வழி நல்வழி, அவ்வழி நம்வழி. நமது பயணம் மிக நீண்டது. உங்கள் நம்பிக்கை எங்கள் பெருமை. இந்த அங்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்த நிறுவனம் எம்பி லிங்கம் & சன்ஸ்.
3: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்

சங்கர் மகாதேவன் பிரணவம் சசி பாடிய பாடலை நம்ம கேட்டீங்க. 11 மணிக்கு மேல நீங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். இதற்கிடையில பிற்பகல் 12:15 தொடக்கம் கதைப்பமா நிகழ்ச்சியில இன்றைக்கு வயலினிஸ்ட் இசை கலைஞர் நம்மோடு இன்றைக்கு பேச போறாரு, வயலின் மீட்ட போறாரு. அதனால இசையும் இன்னும் கூடுதலா ரசிக்க நீங்க அவளை காத்திருக்கீங்க. 12:15 இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். இசை மற்றும் கபில் கபிலன் வராங்க.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பன்னாட்டு நீரிணையில் பயணித்தபோது இஸ்ரேலினால் முற்றுகையினால் குளோபல் சுமர் புளோட்டிலா பணித்திட்டத்தில் ஈடுபட்ட 31 தன்னார்வலர்கள் காயமடைந்துள்ளனர். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இத்தாலி, அமெரிக்கா, கனடா, நெதர்லாந்து, ஸ்பெயின், பிரிட்டன், கொலம்பியா, ஜெர்மனி, ஹங்கேரி, யுக்ரைன், பிரான்ஸ், போலந்து, போர்த்துகல் ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் அதில் அடங்குவர். இந்நிலையில் தடுத்து வைக்கப்பட்ட தன்னார்வலர்கள் 40 மணி நேரம் மோசமாக நடத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு போதுமான உணவும் நீரும் வழங்கப்படாமல் ஈரமான தரையில் உறங்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளனர். தென் லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 21 பேர் காயமடைந்ததாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானின் ஆதரவை பெற்ற ஹிஸ்புல்லா தரப்பினர் அமைதி ஒப்பந்தத்தை மீறி செயல்பட்டதால் அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது. தென் லெபனானில் தொடர் தாக்குதல் மேற்கொண்டு வருவதால் இஸ்ரேல் லெபனான் சண்டை நிறுத்த உடன்படிக்கை செயலாக்கம் காணாமல் போகக்கூடும் என கூறப்படுகிறது. இதனிடையே பொதுமக்கள் மத்திய தாக்குதல் நடத்துவதை தவிர்க்கும்படி இஸ்ரேலை பிரான்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. கியூபா மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள புதிய தடைகள் கூட்டு தண்டனை என அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. ஹவானாவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன் நடத்திய ஊர்வலத்தில் தாய் நாட்டை காப்போம் என முழக்கமிட்டனர். புளோரிடாவிலிருந்து 145 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அத்தீவு நாட்டை கைப்பற்றுவதற்காக டிரம்ப் தொடர் பொருளாதார தடைகளை விதித்துள்ளார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அறிவித்த புதிய தடையில் அந்நாட்டின் பொருளாதாரத்தில் பிரிவுகளை ஏற்படுத்தும் தரப்பினர் மீது தடைகள் விதிக்கப்படும் என்றார் அவர். இவ்வேளை கியூபா விரைவில் கைப்பற்றப்படும் என அதிபர் டிரம்ப் சூளுரைத்துள்ளார். ஈரானிலிருந்து திரும்பும் அமெரிக்க தாங்கிக் கப்பல் கரீபியன் தீவின் கடற்கரையிலிருந்து 300 அடி தூரத்தில் நிறுத்தும்படி அவர் பணித்துள்ளார். இனி கியூபா மக்கள் இன்னல்களை எதிர்நோக்கக்கூடும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்துள்ளார். உலகின் மிகப்பெரிய விமான தாங்கிக் கப்பலான அப்ரஹாம் லிங்கன் அங்கு நிறுத்தப்படும் என்றார். அடுத்த ஆண்டுக்குள் ஜெர்மனியிலிருந்து சுமார் 5000 துருப்புகளை அமெரிக்கா மீட்டுக்கொள்ளும் என அந்நாட்டின் தற்காப்பு அமைச்சர் பிட் ஆக்ஸட் அறிவித்துள்ளார். அடுத்த 6 முதல் 12 மாதங்களுக்குள் இந்த படை மீட்பு நடவடிக்கை நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போர் தொடர்பில் ஜெர்மன் அதிபருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து வாஷிங்டன் இந்த முடிவை எடுத்துள்ளது. நேட்டோ கூட்டாளியான ஜெர்மனியிலிருந்து துருப்புகளை அகற்றுவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் இவ்வாறு தொடக்கத்தில் அச்சுறுத்தியதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரிகள் அடுத்த வாரம் உயர்த்தப்படும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். முந்தைய வர்த்தக ஒப்பந்தத்தை அந்த ஒன்றியம் கடைபிடிக்க தவறியதைத் தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜெர்மன் தயாரிப்பிலான மெர்சிடிஸ் பென்ஸ் மற்றும் பிஎம்வி வாகனங்களை அதிகம் இறக்குமதி செய்யும் நாடாக அமெரிக்கா விளங்குகிறது. டிரம்பின் இந்த வரி விதிப்பு ஜெர்மனியின் கார் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு பேரடியாக உருவெடுக்கும் என கூறப்படுகிறது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக். பெர்ன்லியை 3-1 என்ற கோல்களில் தோற்கடித்ததை அடுத்து பிரீமியர் லீக்கில் லீட்ஸ் தனது நிலையை வலுப்படுத்திக் கொண்டுள்ளது. அந்த வெற்றியை தொடர்ந்து பட்டியலில் 14 இடத்திற்கு அது முன்னேறியுள்ளது. கடந்த வாரம் எஃப்ஏ கிண அரையிறுதி ஆட்டத்தில் செல்சியிடம் தோல்வியடைந்த பின்னர் லீட்ஸ் இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதனிடையே இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் இன்று 3 ஆட்டங்கள் நடைபெறும் வேளையில் நாளை பின்னிரவில் ஆஸ்னல் ஃபுல்ஹேமை சந்திக்கவுள்ளது. கடந்த 3 பருவங்களில் 2 இடத்தை பிடித்த ஆஸ்னல் இம்முறை மேன்செஸ்டர் சிட்டியிடம் இருந்து பலத்த போட்டியை எதிர்கொள்கிறது. நாளை இரவு 10:30 நடைபெறும் ஆட்டத்தில் மேன்செஸ்டர் யுனைடெட் லிவர்பூல் அணிகள் சந்திக்கின்றன. பட்டியலில் முதல் 5 இடங்களை வகிப்பதில் அவற்றுக்கு இடையில் கடும் போட்டி நிலவுகிறது. ஆஸ்டன் விலா டொட்டன்ஹாம் களம் காண்கிறது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கா முனியாண்டி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: உங்கள் காலை பொழுதை உற்சாகப்படுத்த நாங்க ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோங்க. இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க, உங்கள் சனிக்கிழமை பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க அழைக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடலை தாராளமா விரும்பி கேட்கலாம். உங்கள் அழைப்புக்காக காத்துட்டு இருக்கோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இளமை உல்லாசத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல் நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சுபாஷ் பேசுறேன்.
0: அப்படியா, சரி. என்ன பாடல் பிடிச்சவங்களுக்காக கேட்க போறீங்க?
1: மச்சானுக்காக பாட்டு கேட்கலாம்னு நினைக்கிறேன். மச்சான் மச்சான் பாட்டு.
0: ஓ, அதாவது மச்சானுக்காக அந்த பாட்டு கேக்குறீங்க?
1: மச்சான் அவ்வளவு பிடிக்கும். மச்சான் பேரு மஹின். எனக்கு ஒரு அருமையான மச்சான் அமைஞ்சிருக்காங்க, அதுக்காக ஒரு பாட்டு இன்னைக்கு.
0: ஓ, அவருக்கு இந்த பாட்டு பிடிக்குமா இல்ல உங்களுக்கு பிடிக்குமா?
1: அவருக்கு பிடிக்கும், சோ அதனால அவருக்கு நான் வழங்குறேன் அந்த பாட்டு அவருக்காக.
0: சரி, உண்மையா சொல்லுங்க, சிம்பு பாட்டு தானே மச்சான் மச்சான் அந்த பாட்டு தானே?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: நன்றி நன்றி.

0: பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல் நீங்க தாராளமா கேட்கலாம். அடுத்து நேர் காத்துட்டு இருக்காரு, சந்திக்கலாம்.
1: தேவிகன் குமரன் பேசுறேன்.
0: தேவிகன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கமலாசன் பாட்டு ஏதாவது போடுங்களேன், எங்க அம்மாவுக்காக கேக்குறேன்.
0: அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா, எங்க அம்மா கமலாசன் ஃபேன்.
0: சரி, என்ன பாடல் கேட்டு சொல்லிருங்களா?
1: என்ன பாடல்னா, அவங்க அவங்க இங்க இல்ல, அவங்க வீட்டுல இருக்காங்க, நான் வேலையில இருக்கேன்.
0: ஓ, வேலை எடுத்ததுன்னு அம்மாக்கு விருப்ப பாடல் கேக்குறீங்க?
1: ஆமா.
0: சரி, எந்த பாடல்னாலும் பரவாயில்ல.
1: என்ன பாடல்னாலும் பரவாயில்ல, நான் கமலாசன் பாடல் போடுங்களேன்.
0: அம்மா பேரு?
1: அம்மா பேரு கோகிலவாணி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: கையில் நாட்டு சக்கு தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml, 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் கையில் தேங்காய் எண்ணெய். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பெக்ஸ், சுழிய 3316721173.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

சகபியங்கர் ஸ்ருதி ஹாசன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. இளமை உல்லாசத்தில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. சரி, தொழிலாளர் நாள் கொண்டாட்டம் நேற்று தேசிய அளவிலான கொண்டாட்டம் வந்து புக்கிட் ஜல்லில் யூனிஃபை அரீனாவில் நேற்று தினம் நடந்தது. நேற்று தினம் தொடங்கி நாளைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வேலை வாய்ப்பு கண்காட்சியும் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமா இருக்கு. அதனால நீங்களும் கலந்து கொள்ளலாம். குறிப்பா தனியார் அரசாங்க வேலை சார்ந்த பல வாய்ப்புகள் அங்க கண்காட்சியில இருக்கு. அதே சமயத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும் வண்ணம் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுது. புக்கிட் ஜல்லில் யூனிஃபை அரீனாவில் நீங்களும் போயிட்டு அங்க உங்களுடைய பொழுதை வந்து கழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா mohr.gov.my/haripakarj அப்படின்ற அகப்பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த கண்காட்சி குறித்து மேல் விவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம் பக்கமா நேர் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து அடுத்து வரக்கூடிய பாடலை எங்களுக்கு ஒளிபரப்புங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸ்வேதா கேட்டிருக்காங்க, பிரியாவும் இந்த பாடலை எனக்காகவே நீங்க ஒளிபரப்புங்களா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பயணத்தில் இருக்கும்போது ரொம்ப உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வாங்க கேட்கலாம்.

சனிக்கிழமை உங்கள் காலை பொழுது கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு 12 மணிக்கு மேல உங்களுக்காக கதை போமா நிகழ்ச்சி இடம்பெற திறக்காதிட்டு இருக்கு. பணத்துல இருக்கலாம், அல்லது வீட்டுல நிகழ்ச்சி கேட்கலாம், சிலருக்கு வேலையா கூட இருக்கலாம். நீங்க எங்கிருந்தாலும் வாங்க, இன்னும் நிறைய கதைகள் பேச ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோங்க.

வெளிய போறோம் வெளிய போறேன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் மௌலானா லஃபீஸ் அல்ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, இஸ்லாமிய விருட்சம் என்ற நிகழ்ச்சியிலே பெருகி வரும் விவாகரத்து என்ற தலைப்பிலே உங்களோடு சில விஷயங்களை தெளிவுபடுத்த ஆசிக்கிறேன். இறைவன் இந்த உலகத்திற்கு தந்த அருட்கொடைகளில் குடும்ப வாழ்வும் பெரும் அருட்கொடையாகும். மனித வாழ்வின் அடிப்படையே குடும்ப உறவுகளும் குடும்ப ஒற்றுமையும் என சொல்லப்படுகிறது. உலகின் முதல் குடும்பமாக வாழ்ந்த நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இருவரின் மூலம்தான் மனித இனம் வளர்ந்து வருகிறது. இந்த உலகத்தின் திருமண உறவுதான் முதல் உறவாகும். இந்த உலகத்தில் முதல் ஒப்பந்தமும் திருமண ஒப்பந்தம்தான். மனிதர்களில் முதல் திருமணத்தை இறைவன் நடத்தி வைத்தான். திருமணத்தின் மூலம் மனித உறவுகள் மேம்பட்டன. கணவன் மனைவி என்ற உயர்ந்த உறவு மலர்ந்தன. உலகில் மதிக்கப்பட வேண்டிய உறவு திருமண பந்த உறவும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமண உறவுகள் மூலம் பெற்றோர்கள், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், குடும்ப உறவுகள் தொடர்கின்றன. இந்த உலகின் மனிதர்கள் மனநிறைவுடன் வாழ வேண்டுமென்றால் கணவன் மனைவி என்ற திருமண ஒப்பந்தம் நிகழ்ந்தால் மட்டுமே வாழ முடியும். ஒரு ஆணுக்கு மனைவி அமைவதும் ஒரு பெண்ணுக்கு கணவன் அமைவதும் இறைவன் செய்த ஏற்பாடாகும். ஒரு ஆணுக்கு மனம் முடிக்க பெண் தேடுவதும் ஒரு பெண்ணுக்கு மனம் முடிக்க ஆணை தேடுவதும் பெற்றோர்கள் சில காலம் தியாகம் செய்ய வேண்டியுள்ளது. பல முயற்சிக்கு பின், தியாகத்திற்கு பின் திருமணம் நடைபெறுகின்றது. நடைபெற்ற பிறகு சில வாரங்களோ, சில மாதங்களோ, சில வருடங்களோ கழிந்தால் இணக்கமாக வாழ வேண்டிய தம்பதியர்கள் சின்ன சின்ன காரணங்களுக்காக இருவரும் பிரிந்துவிட ஆசைப்படுகிறார்கள். என்ன பிரச்சனை என்று பார்த்தால், உப்பு சப்பு இல்லாத காரணங்களுக்காக வாழ வேண்டியவர்கள் சண்டையிட்டு விவாகரத்து கேட்டு நிற்கிறார்கள். தற்போதைய காலத்தில் இந்த விவாகரத்து விவகாரம் மிகவும் பெரும் நோயாக உலகெங்கும் பரவி வருகின்றன. கணவன் மனைவியை பற்றிய அறியாமையும் மனைவி கணவனை பற்றிய அறியாமையும் காரணமாகும். இது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்கு மத்தியிலே நீயா நானா என்ற பிரச்சனைகளும் காரணமாக அமைகின்றன. குடும்பம் என்றால் என்ன என்பதும், திருமணம் என்றால் என்ன என்பதும், சேர்ந்து வாழ்வதில் உள்ள சிறப்புகளும், பிரிந்து வாழ்வதால் இரு குடும்பங்களுக்கும் ஏற்படும் இழப்புகளும் என்ன என்பதை புரியாதவர்களாக விவாகரத்துக்கு முனைப்பு காட்டுகிறார்கள். வாழ்க்கையை உணர முடியாதவர்கள், வாழ்க்கையின் தத்துவத்தை புரியாதவர்கள், விளங்காதவர்கள் எடுக்கின்ற அவசர முடிவுகள்தான் விவாகரத்துக்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கண்ணியம் உண்டு. அதை பாதுகாக்க இளம் வயதினர் புரிந்து செயல்பட வேண்டும். குடும்ப வாழ்வு வெற்றி பெற வேண்டுமானால் உலகத்திற்கு வழிகாட்ட வந்த நபிகளாரின் முன்மாதிரியை பின்பற்றி வாழ வேண்டும். முன்னோர்கள், மூத்தவர்களின் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும். அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஊசி முனை அளவு கூட சலசலப்பு இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துள்ளார்கள் என்று வரலாறு நமக்கு கூறுகிறது. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன் கணவரான நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவு ரசித்து குடும்பம் நடத்தியுள்ளார்கள் என்பதை இங்கு பார்ப்போம். ஒரு தடவை சிலர்கள் இருக்கின்றார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னிலையிலே, சொல்கின்றார்கள், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே அழகு என்றால் அவர்களைத்தான் சொல்வார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க பெண்மணிகள் வந்தார்கள். வந்த பெண்மணிகளுக்கு அவர்களின் கையிலே பழம் ஒன்றும் கத்தி ஒன்றும் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உள்புறத்திலிருந்து வெளியிலே வருகை தந்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும்பொழுதுதான் அந்த பழத்தை வெட்ட வேண்டும் என்பதாக எல்லாத்துக்கும் உத்தரவிட்டிருந்தார்கள். அப்போது நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவதை பார்த்து அவர்களின் அழகை பார்த்து ரசித்த பெண்கள் கையில் இருக்கும் பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தன்னுடைய கைகளை அறுத்து கொண்டார்கள் என்று வரலாறு நமக்கு கூறுகிறது. அதை பற்றி ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், யூசுப் நபியை பார்த்த பெண்கள் எல்லாம் தன் கைகளை அறுத்து கொண்டார்கள், ஆனால் என்னுடைய கணவர் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் தன் உள்ளத்தையே அறுத்திருப்பார்கள் என்பதாக ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா சொன்னதாக சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு கணவனை நேசித்திருப்பார்கள்! இது போன்று கணவனை ரசிக்கும் பெண்களுக்கு விவாகரத்து என்ற வார்த்தையே மிகவும் பெரும் பாரமாக இருக்கும். ஒரு ஆண் எதிர்பார்க்கும் எல்லாமே ஒரு பெண்ணிடம் இருக்கும் என்பதை எதிர்பார்க்க கூடாது. அதேபோல் ஒரு பெண் எதிர்பார்க்கும் எல்லாமே ஒரு ஆணிடம் இருக்கும் என்பதை எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்புகளை எல்லாம் யதார்த்த வாழ்வாக கடந்து போவதுதான் சிறப்பான வாழ்வுக்கு வழிவகுக்கும்.

0: அன்பான நேயர்களே, ஒரு ஆணுக்கு ஆண் தன்மை இல்லை என்று சொன்னால் விவாகரத்தை எதிர்பார்க்கலாம். கணவனும் மனைவியும் இருக்கின்றார்கள், இருவரில் ஒருவர் நடத்தை கெட்டவர்களாக இருந்தால் விவாகரத்தை எதிர்பார்க்கலாம். இதல்லாமல் சின்ன சின்ன காரணங்களுக்காக விவாகரத்தை எதிர்பார்ப்பதும் பிரிவுக்கு முந்துவதும் கூடாத விஷயமாகும். அதே போன்று சில தவறுக்காக பிரிதலும் செய்யலாம். அது என்னவென்று சொன்னால், ஆணும் பெண்ணும் மனம் விட்டு பேசி பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும், அல்லது குடும்ப பெரியவர்களை வைத்து தீர்வு காண வேண்டும். தவிர்ப்பது எப்படி? உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து அறிந்து செயல்படுதல் வேண்டும். இரண்டாவது, நன்கு ஆலோசனை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, தவறு யார் மீது இருந்தாலும் மனம் விட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்வது பிரச்சனைகளை குறைக்க வழிவகுக்கும். நாலாவது, பெரியவர்கள் மூலம் கலந்து நல்ல முடிவை ஏற்படுத்த வேண்டும். அன்பான நேயர்களே, விவாகரத்து என்ன காரணங்களுக்காக ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம். தம்பதிகளின் குடும்ப விஷயங்களில் மூன்றாவது நபர் தலையிடுவது. உதாரணத்திற்கு, கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பார்கள். மணமகனை பெற்றவர்கள் அல்லது மணமகளை பெற்றவர்கள் யாராவது அவர்களை அடிமைப்படுத்த நினைப்பது. அது மட்டுமல்லாமல், கணவனின் சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு மருமகளாக வந்த பெண்ணை தன்னுடைய சகோதரன் மனைவியை அடிமைப்படுத்த நினைப்பது, அவர்களை துன்புறுத்துவது, இது போன்று நிறைய சொல்லலாம். கணவன் மனைவிக்கு மத்தியில் சந்தேகம் ஏற்படுவது, எப்பொழுது சந்தேகம் வருகின்றதோ அந்த நேரம் இருவரும் பேசி அந்த சந்தேகத்திற்கு முடிவை கொண்டு வர வேண்டும். இல்லையெனில் விவாகரத்தில் தான் முடியும். தேவையற்ற விவாதம், அதாவது கணவன் ஒன்று சொன்னால் அது இல்லை, நான் சொல்வதுதான் சரி என்று வாதிடுவது, ஒருவரின் உறவுகளை மற்றவர் அலட்சியம் செய்வது, கணவனை பற்றியோ அல்லது மனைவியை பற்றியோ மற்றவர்களிடம் குறை கூறுவது, இன்னும் முக்கிய காரணம் ஒருவர் நிலையை மற்றவர் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதுதான். இருவருக்கும் இடையே விரிசல் உண்டாவதற்கு மூல காரணம், கணவன் மனைவி இருவருமே நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள், ஆனால் ஒருவரை ஒருவர் தாழ்த்தி பேசிக் கொள்வார்கள். அப்படி ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால் காயப்படுத்தி கொண்டு பிரிவது இருவருக்கும் பாதிப்பை தரும். நான் இல்லை என்று சொன்னால் நீ அவ்வளவுதான் என்ற எண்ணம் தம்பதிகளுக்கு தோன்றும் போது பிரிவு வலுவடைகிறது. பிரிந்து போக விரும்புபவர்களுக்கு அவர்களது அழகான குடும்பமும் குழந்தைகளின் எதிர்காலமும் நினைவுக்கு வருவதில்லை. இதனால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் குழந்தைகள்தான். பணக்கார வீட்டில் தன்னுடைய மகனை கட்டி கொடுப்பது, திருமணம் முடித்து கொடுப்பது, இறுதியில் அவருடைய நிலை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், எல்லோர்களுடைய நிலையும் சொல்ல வரவில்லை. சிலர்களுடைய நிலை, மருமகன் ஏழையாக இருப்பான், அவனை சரியான முறையில் வழி நடத்தாமல். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மனைவி வெளியிலே செல்லும் பொழுது கணவன் பார்க்கின்றான், பார்த்து என்னமா நல்லா இருக்கிறியா என்று கேட்பது, அல்லது தன் மனைவிக்கு வெளியிலிருந்து கை கொடுப்பதை கூட மனைவி அசிங்கமாக நினைக்கின்றாள். அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கின்றது. அதனால் யாருக்கு யார் பொருத்தம் என்பதை முதலில் நாம் பார்க்க வேண்டும். பொருத்தம் என்று சொன்னால், மார்க்கத்தினுடைய விஷயத்தில் இந்த பெண் எந்த அளவுக்கு இருக்கின்றால், இந்த பெண்ணுடைய குடும்பம் எந்த அளவிற்கு இருக்கின்றது, நல்ல குடும்பமா, இவங்களுடைய பாரம்பரியம் நல்ல பாரம்பரியமா, அல்லாஹ் ரசூலுக்காக வழிபடக்கூடியவர்களா என்பதை எல்லாம் பார்த்து, அல்லாஹ் ரசூலுக்காக இவர்கள் நல்ல முறையில் அல்லாஹ் ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு நிலையை நாம் பார்த்து திருமணம் செய்வோம் என்று சொன்னால் அந்த ஜோடிகள் நல்ல முறையிலே இருப்பார்கள். அதே போன்று நல்ல முறையிலே உயர்ந்த படிப்பை படித்த பெண்களுக்கு குறைந்த படிப்பை படித்த மணமகனை திருமணம் செய்து கொடுப்பது. இதனின் காரணத்தினாலும், நான் பெரிய படிப்பு படித்திருக்கின்றேன், பெரிய சம்பளம் வாங்கி கொண்டிருக்கின்றேன், அதனால் வீட்டினுடைய எல்லா வேலையும் நீ தான் பார்க்க வேண்டும் என்பதாக தன்னுடைய கணவனுக்கு உத்தரவிடுகிறாள். தன்னுடைய கணவனை எந்த அளவுக்கு சிரமப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு சிரமப்படுத்துகின்றார்கள். இது மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம். உங்களுடைய குடும்பத்தை பற்றி தெரியாதா, உங்களுடைய குடும்பம் அப்படி இப்படி என்று பேசக்கூடிய எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். இதுவெல்லாம் நாம் திருமணம் முடிப்பதற்கு முன்பு பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் இவர்களுடைய குணம் எப்படி என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இதையெல்லாம் சரியான முறையில் பார்த்து நாம் திருமணம் செய்து வைத்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலுக்காக இவர்கள் தொழுகக்கூடிய குடும்பம், இவர்கள் மார்க்கத்திலே ஈடுபடக்கூடிய குடும்பம் என்பதை தெரிந்து நாம் திருமணம் செய்து வைப்போம் என்று சொன்னால், அந்த மணமக்கள் நல்ல முறையிலே வாழ்வார்கள். அவர்களுக்கு மத்தியிலே விவாகரத்து என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அன்பான நேயர்களே, நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான்கு நோக்கங்களுக்காக ஒரு பெண் மனம் முடிக்கப்படுகிறாள். ஒன்று, அவளது செல்வத்திற்காக. இரண்டாவது, அவளது குடும்ப பாரம்பரியத்திற்காக. மூன்றாவது அவளது அழகிற்காக, நான்காவது அவளது மார்க்க நல்லொழுக்கத்திற்காக. ஆகவே மார்க்க நல்லொழுக்கம் உடையவளை மணந்து கொண்டு வெற்றி அடைந்து கொள், இல்லையேல் உன்னிரு கரங்களும் மண்ணாகட்டும். இதை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே வருகின்றது. ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜோடியை தேடும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அதன் வழியிலே நாம் தேடி அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்போமேயானால் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல முறையிலே அமையும். அதைத்தான் அல்லாஹ் ரசூல் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வழியிலே நாம் வாழ்வதற்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பதற்கும், விவாகரத்தை விட்டும் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ பில்லாஹி வ தௌஃபீக் வல் ஹிதாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இதுவரை மௌலானா ஹாஃபிஸ் அல்ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய விருட்சம் கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். குளோபல் சுமோன் ஃபிளோட்டிலா GSF மனிதநேய பணித்திட்டத்தில் ஈடுபட்டிருந்த கப்பலுக்கு எதிராக இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட செயல்களையும் சட்டவிரத மறிப்பையும் வெளியுறவு அமைச்சு வன்மையாக கண்டித்துள்ளது. காசா மனிதநேய பணிக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் அனைத்து இடையூறுகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டுமென விஸ்மா புத்ரா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் பிச்சை எடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இரு வெளிநாட்டு ஆடவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. 28-45 வயது மதிக்கத்தக்க அவர்கள் இருவரும் அந்த விமான நிலைய முனையத்தில் பிச்சை எடுக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதைத் தொடர்ந்து அவர்கள் அடையாளம் காணப்பட்டதாக KLIA காவல்துறை தலைவர் ACP எம் ரவி தெரிவித்தார். ஹனோயில் சனிக்கிழமை வியட்நாமின் முக்கிய தலைவர்களை சந்திக்கும் ஜப்பானிய பிரதமர் சனாயி தகாயிச்சி சுயேட்சையான பொது இண்டோ பசிபிக் திட்டம் தொடர்பில் கலந்துரையாடுவார் என உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அக்டோபரில் பதவியேற்ற தகாயிச்சி முதன்முறையாக அந்நாட்டிற்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொள்கிறார். ஆற்றல் பாதுகாப்பு, விநியோக தொடர் நிலைத்தன்மை, தொழில்நுட்ப புத்தாக்கம் ஆகியவற்றில் இருவழி ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஜப்பான் எண்ணம் கொண்டுள்ளது. எலிகளின் பெருந்தொற்று பரவலால் நாட்டின் உணவு விநியோகம் பாதிப்படையாமல் இருப்பதை உறுதிப்படுத்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் தொழில்துறையினருடன் அணுக்கமாக ஒத்துழைக்கிறது. அந்நாட்டின் மேற்கு பகுதியில் பிளேக் பரவல் பதற்றமளிப்பதாக ஆற்றல் அமைச்சர் கிறிஸ் பவன் தெரிவித்துள்ளார். தானிய உற்பத்தி வட்டாரங்களில் தொடர் சிக்கலை ஏற்படுத்தியுள்ள எலிகள் மேற்கு ஆஸ்திரேலியாவின் கோதுமை விளையும் மாநிலத்தில் உள்ள பண்ணைகளில் அதிகம் கண்டறியப்பட்டுள்ளன. விளையாட்டு. மெட்ரிட் பொது டென்னிஸ் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் உலகின் முதல் நிலை வீரரான யானிக் சின்னர் பிரான்சின் ஆர்த்தர் ஃபில்ஸை 6-2, 6-4 எனும் செட்களில் வீழ்த்தி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இறுதிச் சுற்றில் சின்னர் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் வெரெஸை எதிர்கொள்வார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

உங்கள் பிற்பகல் பொழுது கூடுதல் உற்சாகப்படுத்த நாங்க ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கோங்க. இளமை உல்லாசத்தில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயலின் இசை கலைஞர் தான் இன்றைக்கு நம்மோடு இணைய போறாரு. பிற்பகல் 12:15 தொடங்கி நம்ம சில கதைகள் பேசலாம். வயலின் இசை மீட்டவும் காத்துக்கிட்டு இருக்காரு, அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

0: வயலின் இசை மீட்டி நம்மளை மகிழ்ச்சி படுத்த இன்றைய கதைப்பமா அப்படிதான் இருக்க போகுதுங்க. இன்றைக்கு நம்மோட கிளாங்ல இருந்து எஸ் வி ஹைரேஷ் வந்திருக்காரு. வணக்கம் ஹைரேஷ்.
1: வணக்கம் மோகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நிறைய இந்த சமூக வலைதளங்கள் காணொலிகளை உங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ திருமணங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி வரும்போது அப்படியே இசை மீட்டி வர வைக்கிறீங்க. சரி, இன்றைக்கு கொஞ்சம் வாங்க உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சொந்த ஊரு கிளாங் தானே?
1: ஆமா, சொந்த ஊரு கிளாங். பிறந்தது இப்போ.
0: ஓ அப்படியா, இப்போல இங்க
1: இப்போல புந்தோங் சைட்.
0: அப்படியா, சந்தோஷம். சரி, எப்படி இந்த வயலின் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு?
1: வயலின் என் வாழ்க்கையில் வந்ததற்கு காரணம்,
0: கவிதை சொல்றோம், என் வாழ்க்கையில்
1: வந்ததற்கு காரணம் முதலில் எங்க அம்மா, அதுக்கப்புறம் என்னோட சிவன் பாதம் அடைந்த என் தாத்தா அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். அவங்க ஏன்னா என் தாத்தாக்கு ஏன் நன்றி சொல்லணும், அவரு வந்து அவரோட காலத்துல அவரு வயலினிஸ்டா இருந்திருக்காரு. ஆனா முதல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து வந்தப்ப ஒரு தாளம் படம் பாத்திருக்கீங்களா?
0: தாளம்
1: படத்துல வந்து ஒரு பாடல் ஒண்ணு வரும், காதல் இல்லாமல் வாழ்வது வாழ்வா. பாட்டுல வந்து ஒரு ஆள் வந்து வயலின் மீட்டுவாரு. இப்ப நான் வந்து சிறு வயதுல இருக்கிறப்ப எங்க அம்மாட்ட கேட்டேன், இது என்ன என்னமோ வாசிக்கிறாங்க, என்னது அது வயலின் யா அப்படின்னு
0: சொன்னாங்க.
1: அதுக்கப்புறம் தான் நான் வகுப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டோன்னு எனக்கு தெரிய வந்தது, என்னுடைய தாத்தா வந்து ஒரு வயலின் வித்வான்.
0: அப்படியா? அது வரைக்கும் தெரியாது?
1: தெரியாது, மூடி மறைச்சிட்டாங்க குடும்ப ரகசியத்தை.
0: சரி, அப்படி தொடங்கிய ஒரு விஷயம் தான் இல்லையா?
1: ஆமா.
0: சரி, அதுக்கப்புறம் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? அதாவது நீங்க அதுக்கு பயிற்சி எல்லாம் போனீங்களா இல்ல எப்படி அது?
1: ஆமா ஆமா, நிச்சயமா பயிற்சிக்கெல்லாம் போனேன். இல்ல, கிளாங்லயே நம்ம இருந்ததுனால கிளாங்ல ஒரு மியூசிக் சென்டர் இருந்துச்சு. என்னோட குரு வந்து ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்களுக்கு நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி பயிற்சி எடுத்து வயலினை கையில எடுத்து இன்னியோட 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் கூடவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம்.
0: உங்களுடைய பயணம் இந்த வயலினோட ரொம்ப அழகாவே இருந்திருக்கு. இன்றைக்கு உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம், கூடவே நிறைய பாடல்களுக்கு வந்து நீங்க வயலின் இசை மீட்டி எங்களை மகிழ்ச்சி படுத்த போறீங்க. ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம். இது கதை போமா?

0: போமா.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு வயலின் இசை கலைஞர் எஸ் வி ஹைரிஷ் அவர்கள் வந்திருக்காங்க. 20 வருடங்களுக்கு மேலாக வயலின் அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த இசைக்கருவி வந்து வாசிக்கிட்டு இருக்காரு. சரி, பொதுவாகவே இந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக நான் வருபவர்கள்ட்ட கேட்பேன். ஏன்னா இந்த கலை அப்படின்றது நம்மை ரொம்ப அழகாக செதுக்கும். நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு கலை ஒரு பெரிய காரணமாக இருக்கும். நீங்கள் இந்த இசைக்கருவியோடு இருக்கீங்க, இசையோடு இருக்கீங்க. எந்த அளவுக்கு நான் இது கூட இருக்கிறதுனால நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன், என் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம், அவ்வளோ பிடிக்கும்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அந்த இசைக்கருவியை?
2: ஆரம்ப காலத்துல வந்து உண்மையை சொல்லணும்னா வயலின் வந்து எனக்கு வாசிக்க பிடிக்கல.
1: அப்படியா?
2: ஏன்னா இது ரொம்ப மிக மிக மிக கடினமான ஒரு இசைக்கருவி. ஒரு கட்டம் வந்து இது மேல நான் நம்பிக்கை போச்சு,
1: என்னப்பா அப்படி பண்றேப்பான்ற மாதிரி.
2: ஆமா, சோ இது கிவ் அப் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்களே யூனிவர்ஸ் வந்து நம்ம மேல கிவ் அப் பண்ணாது அப்படின்னு. சோ அதே மாதிரி இந்த இசைக்கருவி என்னைய வந்து தேடி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. சோ அதான் நான் பயணம் வந்து மகிழ்ச்சியை விட இது வந்து இப்ப உயிர் மூச்சாயிருச்சு.
1: சரி, கண்டிப்பா புரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சனால நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க. இப்போ நிறைய ரகம் இருக்குமா வயலின்? பொதுவா என்னென்ன ரகம் இருக்கு? நீங்க எந்த ரகம் வாசிக்கிறீங்க வயலின்?
2: இப்ப ரெண்டு மெயினா வந்து இப்ப ரெண்டு ரகம் இருக்கு வயலின் வாசிக்கிறது. ஒன்னு வந்து வெஸ்டர்ன் வாங்க, அதாவது ஆங்கிலேயர்கள் வாசிக்கிற மாதிரி. இன்னொன்னு வந்து நம்ம கர்நாடிக் இசை, நம்மளோட பாரம்பரிய இசை செய்யற மாதிரி. ஸோ இப்போ நான் கத்துக்கிட்டது வந்து பயிற்சி எடுத்தது வந்து கர்நாடிக் இசையில, கர்நாடக இசை. ஆனால் அப்படி இருந்தாலும் கர்நாடக இசை வந்து நிச்சயமா அது வந்து ஆங்கில பாடலாம் வாசிக்க முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா முடியும். கர்நாடக இசை நீங்க கத்துக்கிட்டா நீங்க எந்த விதமான இசை பாடலா இருந்தாலும் உங்களால வாசிக்க இயலும். அதுதான் அந்த பயிற்சியோட நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமா, இப்போ நிறைய பேர் இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கவங்க வயலின் பத்தி ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும், வயலின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ கேக்குறவங்களுக்கு என்னென்ன அதோடைய பாகங்கள்லாம், அதோட அதுக்குன்னு தனி பேர் இருக்கும்ல, அது ஒரு ரெண்டு மூணு பேர் எங்களுக்கு சொல்ல முடியுமா? பாகங்கள் என்னென்ன பேர் இருக்கு?
2: அப்ப இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த கயிறை வந்து அதுக்கு நரம்புன்னுவாங்க. நரம்பு வந்து இரும்புலதான் செஞ்சது, ஸ்டீல் தான் செஞ்சது. சோ இந்த நரம்பு வந்து கனெக்ட் பண்றது, அதாவது இந்த இடம் வந்து ஆக கீழே இருக்கிற பேர் வந்து நட் அப்படின்வாங்க, நடுவில் இருக்கிறது பிரிட்ஜ் அப்படின்வாங்க. ஸோ அந்த பிரிட்ஜுக்கும் அதுக்கும் நடுவில் தான் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு செப்பரேஷன்,
1: ஒரு பாலமா இருக்கு இந்த இசைக்கு.
2: ஆமா,
1: அதை வச்சுதான் நீங்க பேரே பிரிட்ஜ் இல்ல.
2: ஆமா,
1: சரி, ரொம்ப நன்றியா.
2: தேங்க்யூ.
1: ஆமா சொன்னதுக்கு. சரி, இப்போ எங்களுக்காக இன்னொரு பாடல் வாசிக்க காத்துட்டு இருக்கீங்க. என்ன பாடல் வாசிக்கலாம்னு இருக்கீங்க?
2: என்ன பாடல் வாசிக்கலான் இருக்கேன்னா, இந்த பாடல் கேட்டா சில பேருக்கு அழுவிகள் வந்து நான்
1: பழவைக்க போறீங்க நிகழ்ச்சி கேட்கறீங்களா
2: லைட்டா.
1: சரி, நமக்காக எஸ் வி ஹைரிஷ் அவர்கள் இப்போ அடுத்த ஒரு பாடலை இசை மீட்ட காத்துட்டு இருக்காரு, கேட்கலாம்.

0: இன்று கதைப்போம் நிகழ்ச்சியில நமக்காக கிளாங்ல இருந்து எஸ் வி ஹரிஷ் அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய கதைகள் நம்ம அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ கதைப்போமாக்கு வந்த சில கேள்விகள் நம்ம கேட்போம். அதுக்கு நீங்க ஆமாவா இல்லையா அப்படின்னு பதில் சொல்லணும். தயாரா இருக்கீங்களா? நினைக்கிறீங்களா இல்ல ஒரு கூட இருக்கலாம் இல்ல அதை விட குறைவா இருக்கலாம் புரியல?
1: இல்ல
0: இல்ல என்றீங்க. அதுக்கு எட்டு இதழ்கள் இல்ல, பெட்டல்ஸ் இல்ல என்பது சரியான பதில். அப்ப எத்தனை இருக்கு?
1: ஐந்து
0: சரியான பதில் தெரியுது. சரி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, உலகில் நிலவை விட பெரிய நாடு, அதாவது அதன் பரப்பளவுல நிலவை விட ரொம்ப வைடரா இருக்கும் அப்படின்றாங்க, ரொம்ப பெரிதா இருக்கும்ன்றாங்க, அந்த மாதிரி ஒன்னு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பெரிய நாடு நிலவை விட பெருசு அப்படின்னு, ஆமாவா இல்லையா?
1: ஆமா.
0: ஆமா, சும்மா சொல்றீங்களா? என்ன
1: சொல்லலாம்
0: என்பது சரியான பதில். ஆக ஆஸ்திரேலியா தான் வந்து நிலவை விட பெரிய நாடு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து நடிகர் அஜித்துடைய தமிழ்ல வந்த முதல் படத்தில் வெளியான பாடல் வந்து இந்த பாடல் அப்படின்றாங்க.

0: நடிகர் அஜித் அவர் நடித்த தமிழ் திரைப்படத்திலிருந்து வந்த முதல் பாடல் இது அப்படின்னு, முதல் படத்துல வந்த பாட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாவா இல்லையா?
1: இல்லை என்று நினைக்கிறேன்.
0: நினைக்கிறீங்க? ஓ, இது அஜித் நடித்த முதல் படம் இல்ல,
1: இல்ல அந்த பாடல் இல்ல,
0: அந்த பாடல் இல்ல என்பது, அதாவது அந்த படத்துல எந்த பாட்டு வேணா எத்தனை பாட்டு வந்திருக்கலாம், அதுல ஒரு பாட்டா இருக்கும்ல, இல்லன்றீங்க?
1: இல்லன்னு நினைக்கிறேன்.
0: சரி, என்பது தவறான பதில். ஆமா, அமராவதி அப்படின்ற ஒரு படத்துல வந்த பாட்டு அது. அப்ப அஜித் நடித்த முதல் படத்துல வந்த பாடல்கள் அது கண்டிப்பா இருக்கு. சரி, இருந்தாலும் ரெண்டு பாட்டை வந்து ரொம்ப அழகா, ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். சரி, அடுத்து உங்களுக்கு ஒரு பாடல் பிடிக்கும்ல, இப்ப வயலின் இசை கலைஞரா இருக்கீங்க, இப்போ தமிழ் படங்கள்ல வந்து நிறைய பாட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கேட்கும் போதே நல்லா இருக்குல்ல இந்த பீட், அந்த மாதிரி தோணும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ரசிச்ச ஒரு பாடல்னா என்ன பாட்டு?
1: எப்பவுமே ரசிச்ச ஒரு பாடல் வந்து உனக்குள் நானே பாட்டல், ஹரிஸ் ஜெயராஜ் கம்போசிஷன்ல வந்த ஒரு பாட்டு. அது எஸ்பெஷலி அந்த செகண்ட் இன்டர்வியூ வயலின்ல வரும், அது ரொம்ப
0: பிடிச்ச ஒரு பாட்டு,
1: பிடிச்ச ஒரு இன்டர்வியூ.
0: சரி, கண்டிப்பா அந்த பாடல் நம்ம அடுத்து கேட்கலாம். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல அதுல ஒரு வயலின் இசை வரும் அப்படின்னு, அதே மாதிரி வாசிச்சு காட்டுறீங்களா?
1: சரி, ட்ரை பண்ணு.
0: சரி, கண்டிப்பா.

வயலின் இசை கலைஞர் நம்மோடு எஸ் வி ஹரிஷ் அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய இசை மீட்டு நம்மளை வந்து மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆரம்ப காலகட்டத்தில் அம்மா பிறகு தாத்தா ஒரு பெரிய காரணமா இருந்தாங்க இந்த ஒரு துறைக்கு, இந்த கலை வந்து நீங்க கையில் எடுத்துக்கிறதுக்கு. 20 வருடங்கள் கடந்திருக்கீங்க அப்படின் போது முன்பு நீங்க பார்த்ததுக்கும் இப்போ வந்து நிறைய விஷயம் நீங்க வளர்த்திருப்பீங்க. இப்போ ஒரு வயலின் இசை கலைஞர் ஒரு ஒரு இசை தெரிஞ்சுக்கணும், அதை கத்துக்கணும் அப்படின்னா பொதுவாகவே எல்லா இசை கருவியும் அப்படித்தான். என்னென்ன விஷயங்கள்லாம்

0: நிறைய சாதனை படைச்சவங்க, ரொம்ப வித்தியாசமான திறமை கொண்டவங்களாம் நமக்கு பிடிக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு வயலின் இசை கலைஞர், இவரோட இசையில நான் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னா யாரு அவரு?
1: எனக்கு பிடித்த ஒரு இசை கலைஞர், வயலின் இசை கலைஞர்னா பாலபாஸ்கர் அப்படின்னு, அவர் கேரளா நாட்டை சேர்ந்தவர். ஆனா அவரு அவர் சிவன் பாதம் அடைந்து விட்டார். ஆனா அவர் தான் என்னோட மானசீக குருன்னு சொல்லலாம். அவரு வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஆமா, இப்போ அவரு வாசிக்கிறது நீங்க கேக்குறீங்க, பிறகு உங்களுக்கு நீங்க வாசிக்கிறீங்க. இப்போ நம்ம இந்த தேடல் இருந்தாதான் நம்ம இன்னும் நல்லா வாசிக்க முடியும்னு சொல்லுவாங்க.
1: நிச்சயமா.
0: இப்போ நீங்க ஆரம்பத்துல வாசிச்சுக்கும் இப்பயோ வாசிக்கிறதும் எவ்வளவு வித்தியாசங்கள் நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க எப்படி பொதுவாவே உங்களுடைய தேடல் எப்படி இருக்கும்? நிறைய இப்பெல்லாம் நீங்க பாக்குறீங்க, இப்ப புது புது பாடலாம் பாடுறீங்க. அப்போ தொண்டராமாண்ட காலகட்டத்தில் ஏராமனுடைய அந்த பாடலாம் வாசிக்கிறீங்க இல்லையா? என்ன விஷயம் நீங்க எப்படி தேடுவீங்க, எப்படி உங்களை வளர்த்துக்கிறீங்க ஹரிஷ்?
1: இப்ப நம்ம வளர்த்துக்கிறதுக்கு ஒரே காரணம் தான் பசி. பசி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும்.
0: இல்ல எப்போதுமே அப்படிதான் பேசுவீங்களா? நான் இன்னமும் கேக்குறேன், நீங்க ஆனா சொல்லு சொல்லுங்க.
1: பசி இருந்தா நீங்க அதை தேடிக்கிட்டே இருப்பீங்களா?
0: சரி, அவ்வளவுதான் அவதிலே. நான் ரொம்ப பெரிய கேள்வியா கேட்டேன், ரொம்ப நன்றியா. இந்த பசி, இந்த பசிக்காக இந்த மாதிரி ஒரு தேடல், நிச்சயமா இந்த தேடலுக்கான ஒரு விஷயம் தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சி படுத்துறீங்கல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி நாங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். இருந்தாலும் வந்தவங்களை தொந்தரவு பண்றதாங்க வேலை. சரி, உங்களுக்கான இரண்டாவது சவால் காத்துட்டு இருக்கு, தயாரா இருக்கீங்களா? என்னன்னா, ஐந்து விதமான, நம்ம காலையில பசியாரம் இல்ல, ஐந்து விதமான பசியாரம் என்னன்னு சொல்லுங்க.
1: நம்ம இந்தியன் பாரம்பரியப்படி தோசை, இட்லி, சப்பாத்தி, இடியப்பம், புட்டு
0: என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே நீங்க வந்து இந்த ஒரு கேள்விக்கு பதில் வச்சு நீங்க அழகாவே சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நம்ம குழு வந்து ரொம்ப சுலபமான கேள்வியா வச்சிருக்காங்க, அதுதான் காரணம், ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்க மேல பாச வச்சுட்டாங்க. சரி, இரண்டாவது ஒரு பாடல், இப்போ காலிவுட் பாடல்கள் நிறைய பாடல் கேட்டிருப்பீங்க, முதல்ல நீங்க உனக்குள் நானே சொல்லியிருந்தீங்கல்ல, இப்போ இரண்டாவதா ஒரு பாடல், என்ன பாடல் இப்போ இந்த பாட்டுல வர ஒரு வயலின் இசை ரொம்ப பிடிக்குன்னா என்ன பாட்டு?
1: டெஃபினெட்லி நான் ஒரு ஏராமன் ஃபேன், அதனால ரஹ்மானோட 90s ஒரு சாங் இருக்கு என்ன வழி அப்படின்னு, அந்த என்ன வழியிலையும் ஒரு சூப்பரான வயலின் பீஸ் ஒன்று வரும் ஹாலிவுட்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்கும்ன்றீங்க, அது எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி வாசி காட்டுறீங்களா?
1: சரி, இது வாசிக்கலன்னா உடவா போறீங்க.
0: சரி, கண்டிப்பாக வாசிக்கணும். இதோ உங்களுக்காக எஸ்வி ஹரிஷ்.

0: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13.
1: கதை போமா.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கிளாங்கிலிருந்து எஸ் வி ஹைரிஷ் அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய இப்போ இந்த திருமணம் மற்ற நிகழ்ச்சிகளில் வந்து தன்னுடைய வயலின் இசை மீட்டி வரக்கூடியவங்களை மகிழ்ச்சிப்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய காணொலிகள் அவருடைய சமூக வலைதளங்களில் பார்க்க முடிந்தது. சரி, வாங்க அவங்களை பற்றி கொஞ்சம் கதைகள் பேசலாம் அப்படின்னு வரவழைச்சிருக்கோம். சரி, இப்போ வயலின் ரொம்ப பிடிக்கும், 20 வருட காலமாக அதோட பயணம் இன்னும் போக போகுது அப்படின்னு சொன்னீங்க. இடப்பட்ட காலத்தில் இன்னொரு இசைக்கருவிகள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இதை கற்றுக்கணும் அப்படின்னா என்ன இசைக்கருவியை நீங்கள் தேர்ந்தெடுத்துப்பீங்க?
3: நிச்சயமா ஐ திங்க் கிளாசிக்கல் கீதா.
2: ஓ, கிட்டார் பக்கமா போவீங்க? இனி எப்போன் நீலா அந்த மாதிரி?
3: ஆமா,
2: சரியாக. நிச்சயமா உங்களுடைய அடுத்தடுத்த விஷயம் நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல.
3: இப்போ
2: இந்த துறையில பொறுத்த வரைக்கும் நான் அடுத்து என்ன ஆகணும், என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு ஹைரிஷ்?
3: என்ன விஷயம் பண்ணணும்னா, இப்ப வந்து நம்ம திருமண நிகழ்ச்சியில ஒண்டி வாசிக்காம மற்ற நேர்கள் வந்து தனியா நான் வாசிச்சு கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கு வந்து கச்சேரி இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு ஆசை. அப்போ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திருமண மண்டபம் அதெல்லாம் திறக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அதான் நிறைய பல கனவோடு இருக்கீங்க. நிச்சயமா அதெல்லாம் சீக்கிரம் நிறைவேறணும். கதைப்போமால வந்து இன்றைக்கு உங்களை பத்தி நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் இன்றைக்கு பூ சவாலையும் நீங்க கலந்துகிட்டு வரும்போது கையோட பூக்களும் வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கு என்ன பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா?
3: தெரியாது. அழகா எது இருந்துச்சோ அது நான்
2: பூலே அழகான பூ வாங்கி கொடுத்துருக்கீங்க. அது நினைக்கிறேன் இது வந்து டாலியா மலர் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போதும் இந்த மலர் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா யோசிக்கக்கூடிய திறன் இருக்குமா, ரொம்ப யூனிக்கா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி நீங்களும் அப்படித்தானா?
3: நீங்க சொன்ன நான் ஏத்துக்கிறேன்.
2: ஏன்னா இந்த இசைத்தொழில் இருக்கலாம் அப்படித்தானே இல்லையா?
3: சொல்லலாம்.
2: ரொம்ப பணிவு முடியல என்னால. சரி, இப்ப நிறைவுக்கு வந்துட்டோம். என்ன பாடல்கள் வழங்கி எங்களை மகிழ்ச்சி படுத்த போறீங்க இசை மீட்டி?
3: சரி, ஒரு மேஷப் மாதிரி.
2: ஓ சரி, உங்களுடைய இசை கேட்க நாங்க ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். உங்களுக்காக எஸ் வி ஹைரிஷ் அவர்கள்.

0: ரொம்ப சிறப்பானது ஒரு படைப்பை வழங்குகிறார் நம்முடைய எஸ்வி ஹைரேஷ் அவர்கள். அவருடைய சமூக வலைதளங்களிலும் நிறைய காணொலிகள் இந்த மாதிரி இசை மீட்டி நம்மளை தொடர்ந்து மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் வாங்க இன்றைக்கு கொஞ்சம் கதைகளை பேசலாம், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய கதைப்போமா நிகழ்ச்சியில வரவழைச்சிருந்தோம். எங்களை ரசிக்க வைக்கிறதுக்கு இசை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதற்கு இசைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதை வழங்கக்கூடியவர் இசை கலைஞர்கள் தான். அந்த மாதிரி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இசை கலைஞர்களுக்கும் நன்றி சொல்லி இப்ப நம்ம கதைப்போமாவுக்கும் ஒரு நிறைவு கொடுக்க போறோம், இளமை உல்லாசத்துக்கு ஒரு நிறைவு கொடுக்க போறோம். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில பொன் கோகிலம் உங்களை சந்திக்க ரொம்ப ரொம்ப அவளா காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஹைரேஷ், வாய்ப்பு தான் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி நன்றி மோகன்.
0: காணொலி வடிவிலும் உங்களுக்காக சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் வந்து பாருங்க. இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன், நான் உங்கள் மோகன், மீண்டும் சந்திக்கலாங்க.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: குளோபல் சுமோட் ஃபுளோத்திலா தன்னார்வலரை சிறைப்பிடித்த இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு மலேசியா கண்டனம். சீர்திருத்த நடவடிக்கைகள் அம்னோவுக்கு வலிமை சேர்க்கும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். குளோபல் சுமோட் ஃபுளோத்திலா GSF மனிதநேய பணித்திட்டத்தில் ஈடுபட்டிருந்த கப்பலுக்கு எதிராக இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட செயல்களையும் சட்டவிரோத மறிப்பையும் வெளியுறவு அமைச்சு வன்மையாக கண்டித்துள்ளது. காசா மனிதநேய பணிக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் அனைத்து இடையூறுகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டுமென விஸ்மா புத்ரா வலியுறுத்தியது. அந்த யூத நாட்டின் செயல் மனுக்குலத்திற்கு எதிரானது, மேலும் பன்னாட்டு சட்டத்தையும் மீறியுள்ளது. மனிதநேய பணித்திட்டத்தில் பங்கேற்ற தன்னார்வலரை தடுத்து நிறுத்திய இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. நாட்டை கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்த அம்னோவை வலுப்படுத்த அதன் உறுப்பினர்கள் மத்தியில் ஒருமைப்பாடு முக்கியம். இந்த விவகாரத்தில் மெத்தன போக்கு கடைபிடிக்கப்பட்டால் அரசியலில் பலமிழந்த கட்சியாக அம்னோ உருவாகக்கூடும் என அதன் துணைத் தலைவர் டாத்துஸ்ரீ முகமது அசான் எச்சரித்தார். மலாய்க்காரர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் அம்னோ அளப்பரிய பங்காற்றியுள்ளது. அக்கட்சியின் சேவை தொடர செயல்திறன், நேர்மை மற்றும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்வது முக்கியம் என வெளியுறவு அமைச்சருமான டாத்துஸ்ரீ முகமது அசான் கூறினார். இன்று கோலாலம்பூர் உலக வாணிக மையம் WTCKL நடைபெற்ற அம்னோவின் 80th விழாவையொட்டி அவர் உரையாற்றினார். அம்னோ கடந்த ஏப்ரல் 22 வரையில் 13,954 புதிய உறுப்பினர்களை பதிவு செய்துள்ளது. அவர்களில் 8,023 பேர் இளைஞர்கள், மகளிர் 1,240 பேர், புத்திரி பிரிவில் 1,290 பேர் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் அஷ்ரப் வஜ்டி டுசுகி கூறினார். கட்சி உறுப்பினர் விண்ணப்ப நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டதால் அம்னோவில் அதிக எண்ணிக்கையிலான இளையோர் உறுப்பியம் பெற்றுள்ளனர். இது கட்சியின் மீது அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக மாரா தலைவருமான டாக்டர் அஷ்ரப் குறிப்பிட்டார். கிளந்தான் கெத்தரே கம்போங் சீமாவில் நேற்றிரவு 19 மாணவி 61 கத்தி குத்து காயங்களுடன் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். நோர்ஃபிஷா ஜுல்கிஃப்லி என அடையாளம் காணப்பட்ட அந்த இளம் பெண் கடந்த சனிக்கிழமை மேற்படிப்பை தொடர புதிய கல்வியாண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளார். வழி அனுப்பிவிட்டு வந்த குடும்பத்தினருக்கு நோர்ஃபிஷாவின் திடீர் மரணம் பேரிடியை தந்துள்ளது. பிற்பகல் 12:30 அளவில் அவரின் இறப்பு தொடர்பில் தொலைபேசி அழைப்பு கிடைத்தவுடன் குடும்பத்தினர் பேராக்கிலிருந்து கிளந்தான் ராஜா புரம்புவான் ஜைனா மருத்துவமனைக்கு விரைந்ததாக நோர்ஃபிஷாவின் அண்ணன் ஊடகத்தாரிடம் கூறினார். பிரிட்டன் குறைக்கடத்தி நிறுவனமான ஆம் ஹோல்சிங்குடன் செய்து கொண்ட 1.1 பில்லியன் ரிங்கின் மதிப்பிலான ஒப்பந்தம் தொடர்பில் பொருளாதார முன்னாள் அமைச்சர் டாக்டர் ரஃபிசி ரம்லே விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தெரிவித்துள்ளது. வரும் திங்கட்கிழமை புத்ராஜாவில் உள்ள SPRM தலைமையகத்தில் வாக்குமூலம் அளிக்கும்படி அவர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார். SPRMலிருந்து கடிதம் பெற்றிருப்பதை டாக்டர் ரஃபிசி உறுதிப்படுத்தினார். ஆம் ஹோல்சிங்குடன் செய்து கொண்ட 1.1 பில்லியன் டிங்கின் மதிப்பிலான ஒப்பந்தம் தொடர்பில் அவரின் முன்னாள் உதவியாளர் ஜேம்ஸ் சாய் கடந்த சில நாள்களுக்கு முன்னர் SPRMல் வாக்குமூலத்தை பதிவு செய்தார். ஜொஹோர் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு April 30 உளுத்திராமில் உள்ள தொழிற்சாலையில் மேற்கொண்ட ஆப்ஸ்தீரிஸ் 4.0 சோதனையில் சட்டவிரோத டீசல் வர்த்தக நடவடிக்கைகளை முறியடித்தது. அந்த சோதனையில் 60 உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டதுடன் 10,300 லிட்டர் டீசல் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதன் இயக்குநர் லில்லிஸ் சஸ்லிண்டா புர்ணமோ தெரிவித்தார். டீசல் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அந்த வளாகம் முறையான உரிமம் கொண்டிருக்கவில்லை என ஆய்வில் கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் பிச்சை எடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் இரு வெளிநாட்டு ஆடவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. 28-45 வயது மதிக்கத்தக்க அவர்கள் இருவரும் அந்த விமான நிலைய முனையத்தில் பிச்சை எடுப்பது போன்ற காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதைத் தொடர்ந்து அவர்கள் அடையாளம் காணப்பட்டதாக KLIA காவல்துறை தலைவர் ACP எம் ரவி தெரிவித்தார். மோசடிக்கு ஆளாவதை தவிர்க்க பொதுமக்கள், குறிப்பாக பயணிகள் விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படி ACP எம் ரவி அறிவுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர், போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: வியட்நாமிய தலைவர்களை சந்திப்பதற்காக ஜப்பான் பிரதமர் சனாயி தகாயிச்சி ஹனோய் சென்றடைந்துள்ளார். அந்நாட்டில் டோக்கியோவின் முதலீடுகள் சரிந்துள்ள நிலையில் இருநாட்டு உறவுகளை வலுப்படுத்துவதற்காக அவர் இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார். 2023 எட்டப்பட்ட ஒருங்கிணைந்த வியூக பங்காளித்துவத்தை ஆழப்படுத்துவது குறித்து இரு தரப்பிலும் விவாதிக்கப்படும். தவிர ஆற்றல், தொழில்நுட்ப, கனிம வளங்கள் உள்ளிட்ட வட்டார நிலைத்தன்மை குறித்தும் கலந்துரையாடப்படும் என ஜப்பான் வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஹனோயின் மிகப்பெரிய அந்நிய முதலீட்டாளராக டோக்கியோ தொடர்ந்து விளங்குகிறது. வாஷிங்டன் தனது தீவிர அணுகுமுறையும் அச்சுறுத்தும் சொல்லாடல்களையும் நிறுத்தினால் மட்டுமே அந்நாட்டுடன் பேச்சு நடத்த தெஹ்ரான் தயாராக உள்ளதாக ஈரானிய உயர்நிலை தலைவர் தெரிவித்துள்ளார். நலிவடைந்து வரும் அரசு தந்திர உறவுகளின் அண்மை நிலவரங்கள் தொடர்பில் துருக்கி, கத்தார், சவுதி அரேபியா, எகிப்து, ஈராக், அசர்பைஜான் சகங்களுக்கு அனுப்பிய அறிக்கையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி இவ்வாறு கூறியுள்ளார். அத்துடன் போரை ஈரான் தொடங்கவில்லை, ஆனால் புதிய ராணுவ தாக்குதல் எதிர்கொள்ள என்றும் தயாராக இருக்கும் என அவர் கூறினார். அண்மையில் பாகிஸ்தான் தலைமையில் நடத்தப்பட்ட சமரச பேச்சில் நல்ல நோக்கத்துடன் தெஹ்ரான் கலந்து கொண்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏப்ரல் தொடக்கத்தில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஈரான் உடனான மோதல் முடிவடைந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தம் April 7 அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் 2 வாரங்களுக்கு அது நீட்டிக்கப்பட்டது. February 28 தொடங்கிய பகைமை முடிவடைந்துள்ளது என நாடாளுமன்ற தலைவர் மைக் ஜான்சனுக்கும் செனட்டர் சக் கிரசிலிக்கும் அனுப்பிய கடிதங்களில் டிரம்ப் கூறினார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமையுடன் 60வது நாளாக ராணுவ நடவடிக்கைகள் குறித்து அதிபர் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரப்படியாக அறிவிக்கும் நாள் நிறைவடைகிறது. இதனிடையே ஈரானிய துறைமுகங்களில் வாஷிங்டனின் கடற்படை முற்றுகை மேற்கொள்ள அமெரிக்க கடற்படையினர் கடற்கொள்ளையர்கள் போல் செயல்படுவதை டிரம்ப் சுட்டிக்காட்டினார். சில நாள்களுக்கு முன் முற்றுகையிடப்பட்ட கப்பல் தொடர்பில் டிரம்ப் இக்கூற்றினை வெளியிட்டுள்ளார். கப்பல் கைப்பற்றப்பட்டு சரக்குகளும் எண்ணெயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவ்வேளை தெஹ்ரான் துறைமுகங்களிலிருந்து வெளியேறிய ஈரானிய சில கப்பல்களும் ஆசிய கடல் பகுதியில் தடை செய்யப்பட்ட கொள்கலன் கப்பல்களும் அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்டுள்ளன. விளையாட்டு இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கால்பந்து. ஒவ்வொரு கிளப்பிற்கும் இன்னும் 4 ஆட்டங்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் பட்டியலில் முதல் 5 இடங்களை பிடிப்பதில் அணிகளுக்கிடையில் கடும் போட்டி நிலவுகிறது. இதில் பிரீமியர் லீக் பட்டத்தை வெல்வதில் ஆர்சனல், மான்செஸ்டர் சிட்டிக்கு இடையே போட்டி சூடுபிடித்துள்ளது. எஞ்சிய 3 இடங்களை பிடிப்பதில் மான்செஸ்டர் யுனைடெட், லிவர்பூல், ஆஸ்டன் வில்லா ஆகியவற்றுக்கு இடையில் போட்டி கடுமையாகியுள்ளது. குளோபல் சுமோன் ஃபுளோத்திலா தன்னார்வலரை சிறைப்பிடித்த இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு மலேசியா கண்டனம். சீர்திருத்த நடவடிக்கைகள் அம்னோவுக்கு வலிமை சேர்க்கும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் காமுனியாண்டி. வணக்கம்.

மறு வார்த்தை என்ன, ஒரு வார்த்தை நிச்சயமா பேசிதான் ஆகணும். அன்பு வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? மீண்டும் சனிக்கிழமை பொழுதுல நாம சந்திக்கின்றோம். இசை மியூசியம் நிகழ்ச்சியில உங்களோட பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கேன். சரிங்க, 4 மணி வரை இனிய பாடல்கள் இருக்கின்றன. அதே வேளையில இன்றைக்கு நம்ம வந்து ஒரு தலைப்போட்டி தான் பேச போறோம், வழக்கம் போலதான். ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பா இருக்க போது. பல பெற்றோர் நான் எப்ப பேசணும், இதை எப்பயாவது பேசணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரியா இன்னைக்கு நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, கட்டாயமா சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தலைமுறை குழந்தைகள் இருக்காங்களையா, இந்த தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்களா, இந்த ஜென்ஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களுடைய உரையாடல், இவங்களுடைய மொழி, இவங்களுடைய புரிதல் அப்படின்னும் போது நமக்கும் அவங்களுக்கும் தூரமோ தூரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால பெரும்பாலும் பெற்றோர் வந்து அவங்கள வளர்க்கறதுக்கு ஒரு மாதிரி சிரமப்படுறாங்க தான், எப்படிங்க கையாளுறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. சரி, அந்த வகையில ஏதாவது ஒரு சம்பவங்கள் சுவாரஸ்யமா உங்களுக்கு அமைஞ்சது இருக்கு அப்படின்னு சொன்னா, இவங்களை கையாளுறதுல ரொம்ப பெரிய குழப்பம் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல அவங்க சொல்றதும் நியாயமா தானே இருக்கு, நம்ம ஏன் ரொம்ப பெருசுப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வளர்ந்த தலைமுறை எல்லாம் வேற இல்லைங்களா? சரி, நீங்க அழைச்சு பேசலாம். 0322825733 அல்லது 0322824768 என்ன மாதிரியான சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பேசுவோம் வாங்க.

0: டே.
1: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
2: இசையும் இசையும் இசையும் நிகழ்ச்சியில இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதெல்லாம் உங்களுக்கு சிரமமா இருக்கு, உங்களுடைய இந்த ஜென்சி அப்படிங்கிற தற்போதைய தலைமுறை பிள்ளைகளை கையாள்றதுல என்னென்னலாம் சவால்களை நீங்க எதிர்நோக்குறீங்க அதை அழைச்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். யூனிதார்ல இருந்து குணா வந்து அழைச்சிருந்தாங்க. இதான் முதல் முறையை நான் பேசுறேன் ஆனா பேசல அப்படின்னு சொல்லி, பெரும்பாலும் எங்க அம்மா எங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னா ஒரு பொருளை வாங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்ற அந்த பொருளை விட வேற ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துருவேன். அப்ப நான் கேட்டேன், ஏன் நீங்க வேற ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, தெரியல எனக்கு அவங்க சொல்றது அப்ப ஞாபகம் இருக்காது, சரி எழுதி விட்டு போன்னு சொல்லுவாங்க, அப்பவும் நான் வந்து சரி அங்க ஞாபகம் இருக்கும்னு நினைப்பேன், ஆனா ஒவ்வொரு முறையும் இதுதான் நடக்குது, இதுதான் கொஞ்சம் சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. குணராஜ் கால் நமக்கு அழைச்சு சொல்லியிருந்தாரு. சரி நீங்களும் வந்து அழைச்சு எங்க கிட்ட பேசலாம் சொல்லலாம், குறிப்பா பெற்றோரா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி நீங்க அழைச்சு சொல்லலாம் எது எதெல்லாம் இப்போது உள்ள காலகட்டத்தில் அந்த புரிதலா இருக்கட்டும் அல்லது அந்த மொழியா இருக்கட்டும் என்ன இதெல்லாம் பேசுறாங்க ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம், நீங்க அழைச்சு பேசலாம்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: அவங்க ஒரு நாளாவது வானொலியில பேசணும் அப்படின்றது என்னோட கனவு அப்படின்னு அந்த கனவை சுமந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். அறிவிப்பாளரை போல நீங்க அறிவிப்பு செய்து குரல் பதிவாக உங்களுடைய எழுத்து படிவத்தையும் எங்களுக்கு storybox.minnal@gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைங்க. மறக்காம உங்களுடைய கைபேசி எண் அப்புறம் உங்களுடைய பெயர் அதெல்லாம் குறிப்பிட்டு அனுப்புங்க. நிச்சயமாக நீங்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். சரியா, மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், storybox.minnal@gmail.com.

0: சிவா பேசுறேன் பூச்சோங்கல இருந்து. பொற்கையில மென்சான் இருக்காருல, காலையில நடந்த ஒரு நியூஸ், சவுக்கார் தூள் வாங்கிட்டு வர சொன்னோம். காலையில 9 மணிக்கு வெளியே போனாரு, 10 மணி போல சவுக்கார் தூள் வாங்கிட்டு வராம சோடா பவுடர் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன வாங்கிட்டு வர சொன்ன, ஒரு 2-3 ஜாமா வாங்கிட்டு வர சொன்ன, ஒரு 3 ஜாமா ஐ திங்க் சோ, 3 ஜாமா அதுல 2 ஜாமா மிஸ்டேக்கா வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனா நாங்க சொல்லும் போது கையில போன்ல என்னமோ செட் பண்ண மாதிரி பண்ணாரு. நான் கேட்டேன், ஏன் இது வாங்கிட்டு வந்திருக்கு, இது சோடாவா? சார் நீங்க தானே இதை சொன்னீங்க
1: நன்றிங்க, வணக்கம்.

ஸ்ரீ ஸ்ரீராம் ஆரியன் தினேஷ் ஏடிகே அவர்கள் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரிங்க, நேரம் இப்பொழுது 1:41 இசை விஷயம் நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. சரி, என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைமுறை பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசுகின்ற மொழியா இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், நாம வந்து அப்படி வளர்ந்தவமே இவங்க இப்படி வளர்ந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு புறம். அதே வெளியில சிவா சொல்லியிருந்தார் பாருங்க, எப்படிதான் வளர்க்கறதுன்னு தெரியலங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, சிவர் சில சவால்கள் சில சம்பவங்கள் இருக்கும், ஆனாலும் இப்போ உள்ள பெற்றோர் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு வளைஞ்சு கொடுக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துக்க முடியுமோ அப்படியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வாங்கின அடி அப்படி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து பல மாதிரியான உபகரணங்கள்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா, பயன்படுத்தி அவ்வளவு அடிலாம் வாங்கி நம்ம அப்படி வந்த பிறகு இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அந்த மாதிரி கையாளக்கூடாது, அந்த மாதிரி கையாள முடியாது அப்படிங்கிறதும் இந்த இளம் பெற்றோர் வந்து புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, மீண்டும் தலைப்புக்கு வந்துருவோம். சரி, எந்த மாதிரி உங்க வீட்டில் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட நீங்க சில விஷயங்கள் கூட கற்றுக்கொண்டிருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது சிவா சொல்லியிருந்தாங்க எதுவுமே பொருட்படுத்த மாட்டாங்க அப்படின்னு. ஆனா நம்ம ரொம்ப யோசிப்போம் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு, அவங்க ரொம்ப தைரியமா ஒரு விஷயத்த செய்வாங்க. அந்த மாதிரியான சமூகங்கள் இருந்தா கூட நீங்க அழைச்சு நம்ம கிட்ட பேசலாம்.

0: இந்த வாரம் சனிக்கிழமை 7:15 சிறுகதை பேசுது பெற்ற மனம் எனும் தலைப்பில். பெத்த மனம் தெரியும் தானே, அது என்ன பாடுபடும், பிள்ளைகளை வளர்க்கும் போது என்னவெல்லாம் யோசிக்கும், அப்புறம் அது என்னவெல்லாம் செய்யும், பிள்ளைகள் நமக்கு பிடிக்காததை செஞ்சிட்டா இது என்ன பாடுபடும், இதோ இந்த மனசு. அந்த கதையை தான் சனிக்கிழமை 7:15 கேட்க போறீங்க. அனுராதா எழுத, மோகன் வாசிக்க, நீங்க தான் கேட்கணும்.
1: ஆஹா, அதனால கேட்க மறந்துடாதீங்க இன்றைக்கு. சரியா? சரி, அதே வேளையில மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துறோம். என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த வாரம் 10ஆம் தேதி முக்கியமான நாள், அன்னியர் தினம். ஆஹா, அன்னியர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அடுத்த வாரம் 10ஆம் தேதியா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உடனடியாக என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் நீங்க செய்திருங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் வந்து பொருள் கொடுத்து அல்லது அணிச்சல் வெட்டி கொண்டாடுவது அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், அந்த ஒரு நாள் மட்டுமல்ல, தேடும் நேரத்துல, இயங்கும் நேரத்துல நீங்க அம்மாவை சந்தித்து பேசுவது அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்களுக்கு தேவையான ஒன்றும் கூட. அதை மறந்துடாதீங்க.

0: ஹலோ, வணக்கங்க. ராசமா பேசுறேன், கிளாங்ல இருந்து.
1: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க பொன் கோகிலம்?
1: நல்லா இருக்கேன். சரி, சொல்லுங்க.
0: என்னோட மகன் பத்தி நான் சொல்லலன்னு இருக்கேங்க பொன் கோகிலம். அவர் பேர் அர்ஜுன். அவர் வந்து கடைக்கு அனுப்பின பிறகு நான் அந்த தேங்காய் பூ இருக்குங்களா, அதைதான் நான் வாங்கிக்கிட்டு வர சொன்னேன். பிறகு அங்க போய் யோசிக்கிறாரு, நான் வந்து தேங்காய் பூ அம்மா வாங்க சொன்னாங்களா, இந்த தேங்காய் பால் வாங்க சொன்னாங்களா அப்படின்ட்டு. அங்க நின்னுகிட்டு கால் பண்றாரு, அம்மா நீங்க ரெண்டுமா கேட்டீங்கன்னு. இல்லையா, தேங்காய் பூ மட்டும் வாங்கிட்டு வாங்கினேன். சரி, ரெண்டையும் வாங்கிட்டு போன்ட்டு கோத்தா இந்த பக்கத்து
1: என்ன தேவை அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியுது. சரி, இன்றைக்கு அழைத்து பேசிய அத்தனை நேர்களுக்கு நன்றி. நமக்கு செய்திகளை அனுப்பினவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வழியில தெரிவித்துக் கொள்கின்றோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கீங்க.

0: தொடர்பு ஆலோசகரும் நாட்டின் தலை சிறந்த சீன ஆங்கில நாளேடுகளின் மின் ஊடகங்களின் கட்டுரையாளருமான ரவீந்திரன் ராமன் குட்டி.
1: எல்லோருக்கும் வாழ்க்கையில வந்து கல்வி சாலை தான் ஒரு முக்கியமான இடம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அலம் புளோரால நான் வேலை செய்யும் போது மின்னல் எஃப்எம் வந்து எனக்கு ஒரு லைப்ரரியா அல்லது ஒரு யூனிவர்சிட்டியா எனக்கு திகழ்ந்துச்சு. வாரத்துக்கு ஒரு முறை மின்னல் எஃப்எம்ல பேசுற அந்த ப்ரோக்ராம் வந்து என்னோட மொழியை வந்து அவ்வளவு ஒரு பயனுள்ள வகையில் அனுபவத்தை கொடுத்துருக்கு பாருங்களேன். எனது மனமார்ந்த நன்றி மின்னல் எஃப்எம்க்கு நான் கண்டிப்பா தெரிய வைக்கணும். ஏனென்றால் எனது குறைகளை பெருசுப்படுத்தாமல் அவ்வளவு ஆர்வமும் முக்கியத்துவமும் கொடுத்து எனது தமிழை வந்து இப்ப இவ்வளவு அழகா வளர்த்திருக்காங்கன்னா அது ஒரே ஒரு ரேடியோ ஸ்டேஷன்
2: அவளும் நானும்
1: மின்னல் எஃப்எம்.
2: அமுதும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும்.
3: நான் சாய் தர்மராஜ் ஃப்ரம் புலிங்கோ டிராவிட பைக்கர்ஸ் ஜோஹோபர்லேருந்து. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம், நம்ம வந்து ஒரு ரைட் செய்கிறோம் கேம்பெயின். 24 hours வந்து 2000 kilometers வந்து ரைட் பண்ணுறோம் ஒரு ஸ்மோக் ஃப்ரீ அவேர்னஸ் ரைட்காக. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஸ்மோக் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் அவங்க இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை செய்யறது. நம்ம இந்த ரைடை வந்து சக்சஸா முடிச்சாச்சு. ஜேபி டு பெர்லிஸ் போயிட்டு பெர்லிஸ்லேருந்து திரும்பி ஜேபி, ஜேபி டு ஸ்ராம்பான் அண்ட் ஸ்ராம்பான் டு ஜோஹோபர்க். ஆசியன் ரெக்கார்ட்ல வந்து ரெக்கக்னைசேஷன் கிடைச்சிச்சு. அது மட்டுமே இல்லாமல் யூத் அச்சீவ்மெண்ட் ரெக்கார்டும் வந்து நம்மளுக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்கோ டிராவிட பைக்கர்ஸ் சார்பாக வந்து நாங்கள் மின்னல் எஃப்எம்க்கு வந்து ரொம்பவே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, எங்களுக்கு உறுதுணையாக நின்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டு மின்னல் எஃப்எம்.
4: மடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
5: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.
4: மடானி உங்களுக்காக. மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நேற்றிரவு மக்கோத்தா சிராஸ் பகுதியில் ஏற்பட்ட நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 9 வயது சிறுமியை தேடும் மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அப்பணி நிலத்தடி கழிவுநீர் அமைப்பு வரை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக சிலாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் துணைத் தலைமை இயக்குநர் அமான் முக்லிஸ் முக்தார் குறிப்பிட்டார். 5 கிலோமீட்டர் வரை தேடல் பணி உட்படுத்தியுள்ளது. மகப்பேறுக்கு பிந்தைய படித்தொகை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதன் மூலம் நாட்டின் வேலை சந்தையில் பெண்களின் பங்கேற்பு அதிகரிக்கும். அது மட்டுமின்றி பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு ILO-ஆல் வகுக்கப்பட்ட உலகளாவிய தரத்தையும் மலேசியா எட்டுமென சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோ அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. அந்த அணுகுமுறை பகிரப்பட்ட பொறுப்பு என்ற வகையில் நன்மை அளிக்கும் என அது கூறியது. தலைவர் டத்தோசி டாக்டர் அம்மன் ஜைத் ஹமீடிக்கும் தமக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்த முயன்று வரும் தரப்பினரின் நடவடிக்கையை தாம் கருத்தில் கொள்வதில்லை என அம்னோ துணைத் தலைவர் டத்தோசிரி முகமது அசான் தெரிவித்துள்ளார். கட்சிக்கும் கட்சியின் தலைமைத்துவத்துக்கும் தாம் என்றும் விசுவாசமாக இருப்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். அம்னோவுடன் இணைந்து சவால்களை எதிர்கொள்ளவே தாம் விரும்புவதாக வெளியுறவு அமைச்சருமான டத்தோசிரி முகமது அசான் குறிப்பிட்டார். பாலஸ்தீன கைதிகளை கொலை செய்வதற்காக அங்கீகரிக்கப்பட்ட சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யும்படி இஸ்ரேலி அதிகாரிகளுக்கு ஐநா வலியுறுத்தியுள்ளது. இன பாகுபாட்டினை ஒழிப்பதற்காக பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனை விதிக்க அச்சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பன்னாட்டு சட்டத்திற்கேற்ப தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து கைதிகளும் சமமாக நடத்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என ஐநா குறிப்பிட்டுள்ளது. கடந்த 400 ஆண்டுகளில் பெர்முடாவுக்கு பயணித்த முதல் மன்னர் என்ற வரலாற்றினை பிரிட்டன் மன்னர் 3 சார்ல்ஸ் படைத்துள்ளார். சம்பந்தப்பட்ட பகுதிக்கு பயணித்த மன்னர் உள்ளூர் மக்களுடன் அளவலாவியதோடு பல்லின சமூகத்தினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். பெர்முடாவின் வரலாற்றையும் எதிர்காலத்தையும் பாராட்டிய மன்னர் இந்த பயணம் அர்த்தமுள்ள அனுபவமாக அமைந்தது என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml, 1 லிட்டர், 2 லிட்டர், 5 லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் கயல் தேங்காய் எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பெக்ஸ், 3 3 1 6 7 2 1 7 3.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க. மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். இன்றியமையாத சேவை, மருந்துகள், மருத்துவ கருவிகளுக்கான ஒதுக்கீட்டை சீர்தூக்கி பார்ப்பதற்கு இடமில்லை என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் வலியுறுத்தியுள்ளார். அதனை ஒருங்கிணைக்குமாறு நிதியமைச்சரிடமிருந்து பரிந்துரை பெறப்பட்டுள்ளது. இருப்பினும் மக்களின் வாழ்க்கை தொடர்பான முதன்மை கூறுகளும் சுகாதார பாதுகாப்பு தொடர்ச்சியும் பாதிக்கப்படக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஜொஹோர் மக்களின் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்கும் மாநில அரசின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக 4 கட்ட கசே ஜொஹோர் உதவி BKG அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களின் நலனையும் வளப்பத்தையும் உறுதி செய்வதற்காக மாநில அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுள் இந்த முனைப்பு ஒன்று என மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆபீஸ் காசி தெரிவித்தார். கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் 2 முனையத்தில் கீழே விழுந்ததில் மற்றொரு வெளிநாட்டவர் உயிரிழந்ததாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்றிரவு சுமார் 9-10 மணியளவில் நிகழ்ந்த சம்பவத்தில் 30 அல்ஜீரிய நாட்டவர் வெளிப்புற மாடத்திலிருந்து கீழே விழுந்ததாக நம்பப்படுவதாக KLIA காவல்துறை தலைவர் ACP M. ரவி தெரிவித்தார். ஜெர்மனியிலிருந்து சுமார் 5,000 அமெரிக்க படைகளை திரும்ப பெறுமாறு தற்காப்பு அமைச்சர் பீட் எக்ஸெட் உத்தரவிட்டுள்ளதாக பென்டகோன் கூறியது. அந்த கூட்டணி நாட்டில் தனது ராணுவ இருப்பை குறைப்பது குறித்து தனது நிர்வாகம் பரிசீலித்து வருவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறிய 2 பிறகு இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. ஹொர்முஸ் நீரிணை வழியாக கடந்து செல்வதற்கு ஈரானுக்கு வரி செலுத்தும் எந்த ஒரு கப்பல் நிறுவனமும் தண்டனைக்குரிய தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்க கருவூலத்துறை எச்சரித்துள்ளது. ஆனால் அந்த தண்டனை முறை குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஜப்பான் ஐச்சி நகோயாவில் நடைபெறும் 2026 ஆசிய போட்டி நாட்டின் கபடி வீராங்கனை PK உச்சிரா நம்பியார் தேசிய அணியின் இறுதிப் பட்டியலில் இடம்பெறும் முயற்சியில் தீவிரமாக உள்ளார். இந்த போட்டியில் தாம் பங்கேற்பதற்கான வாய்ப்பு பயிற்றுநரின் கையில் உள்ளது என்றும் அடைவு நிலை சிறப்பாக இருக்குமாயின் ட்ரைஸ்டார் அல்லது சூப்பர் 5 பிரிவில் நீடிப்பதற்கு வாய்ப்புள்ளது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையும் இசை நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. பொன் கோகிலம் உங்களோட பேசிட்டு இருக்க நேரம் இப்பொழுது 3-3 சரி தொழிலாளர் தினத்தை நேற்று சிறப்பா எல்லாரும் கொண்டாடி இருப்பீங்க. அதே வேளையில தொழிலாளர் தினம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் நீண்ட விடுமுறை தான் இல்லையா, அதனால எல்லாரும் பாலி கம்போங் அப்படிங்கிற மாதிரி சொந்த ஊர்களுக்கு திரும்பி இருப்பீங்க. நாளைக்கு மீண்டும் தலைநகர் நோக்கி வர வேண்டுமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் சோகமா தான் இருப்பீங்க, என்ன செய்யறது, இருந்தாலும் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக உங்களுடைய அந்த பயணம் அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதே வேளையில எங்கெங்க எங்களுக்கு ஓய்வு இருக்கு அப்படின்னு தொழிலாளர் தினத்திலும் வேலை செய்தவர்களும் இருப்பீங்க. சரி, எப்படி இருந்தாலும் சரி, அன்றைய நாள் உங்களுக்கான நாள் அப்படின்னும் போது வேலை செய்வதும் நல்லதுதான் சில நேரங்களில். ஏன்னா நான் சில நேரங்களில் பார்க்கும்போது இன்னைக்கு என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி தருணங்களும் இருக்கும். அதை தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அது கிடைச்சிட்ட பிறகு என்ன ஒண்ணுமே இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா, என்ன செய்யறது, இதுதான் வாழ்க்கை. பாடலை கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருக்கேன்.

0: மஞ்சுளா, வாபாஸ் மஞ்சத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களையும் விக்கிறாங்க. தெரியல?
0: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள். நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
4: வாராந்திர நிகழ்ச்சியாக பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, எல்லாமே உங்களுக்காக தான். அதனால கேட்க மறந்துடாதீங்க. சரி, அடுத்ததாக தொடர்ந்து நம்ம 2-3 ஹிந்தி பாடல்களை கேட்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

பெண்ணே நான் கொஞ்சம் சைலண்ட் டைப்பு ஏன் மைண்ட் வாய்ஸ்

பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அப்படி நேரத்தையே பார்த்துடலாம். 3:31. சரிங்க, யாராவது உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம் இல்லையா? அதுதானே நம்மளுடைய வழக்கம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எப்போதுமே கவனிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லலாம். நம்ம பரபரப்பாக செயல்பட்டுட்டே இருப்போம், ஆனாலும் ஒரு சிலர் அதே பரபரப்பில் கூட காலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட அந்த காலை வணக்கம் செய்தி வந்துடும். அது வந்து வழக்கமாக எல்லாருக்கும் அவங்க அனுப்புறது தான், ஆனால் தவறாமல் ஒவ்வொரு நாளையும் நமக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அவங்க ஒரு பட்டியல் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, யார் யாருக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்னு. அந்த பட்டியலில் நாமளும் இருக்கோம், நாமும் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கூட. ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளும் அதை மறக்காமல் நமக்கு அனுப்புகின்றார்கள். அத்தனை வேலையிலையும் சரியாக காலையில் நமக்கு வந்துடும். இன்றைக்காவது அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியிருப்போமா? நம்ம மீண்டும் பதில் அனுப்புறத கூட காலதாமதம் எடுக்கலாம், அல்லது அனுப்பாமல் கூட விட்டுருப்போம். ஆனால் தொடர்ந்து இதையே வந்து ஒவ்வொரு ஆண்டு காலமாகவும் பலர் செய்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு தடவை நம்ம வந்து நன்றி சொல்லிடுவோம், நம்ம நினச்சி பார்ப்போம். ஏன்னா சில நேரத்தில் எப்போ நம்ம நினச்சி பார்ப்போம் அப்படின்னா, என்ன இன்னைக்கு அந்த காலை வணக்கம் அப்படிங்கிற அந்த செய்தி வரலையே அப்படின்னா தான் நம்ம அழைச்சி கேட்போம், அல்லது என்ன இன்னைக்கு உங்ககிட்ட இந்த செய்தி வரலையே அப்படின்னு கேட்போம். அவங்க உடம்பு முடியல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம் இல்லைங்களா? இல்லாத போது தான் நாம் தேடுகின்றோம். ஆனால் இருக்கும்போது ஒரு சின்ன நன்றியே சொல்லலாம். இப்போ யார் உங்களுக்கு அனுப்புவாங்களோ ஒரு நன்றி சொல்லிருங்க.

இந்த வாரம் சனிக்கிழமை 7:15 சிறுகதை பேசுது பெற்ற மனம் எனும் தலைப்பில். பெத்த மனம் தெரியும் தானே, அது என்ன பாடுபடும், பிள்ளைகளை வளர்க்கும் போது என்னவெல்லாம் யோசிக்கும், அப்புறம் அது என்னவெல்லாம் செய்யும், பிள்ளைகள் நமக்கு பிடிக்காததை செஞ்சிட்டா இது என்ன பாடுபடும், இதோ இந்த மனசு. அந்த கதையை தான் சனிக்கிழமை 7:15 கேட்க போறீங்க. அனுராதா எழுத, மோகன் வாசிக்க, நீங்க தான் கேட்கணும்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: ஒரு நாள் நீங்களும் வந்து அறிவிப்பாளரை போல பேசலாம், அப்பதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தை நீங்க பெறலனா இப்படி நல்லா பேசுவீங்களா? நல்ல குரல் வளம் இருக்கு, நல்ல உச்சரிப்பு இருக்கு, அவங்க பேசினாலே அப்படி கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கள நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு போக சொல்லலாம். எப்படி அனுப்பணும் அப்படின்னா storybox.minnal@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அவங்களுடைய குரல் பதிவு, அதாவது ஒரு அறிவிப்பு செய்கின்ற அந்த பாணியில ஒரு குரல் பதிவையும், அதே வேளையில் என்ன பேச போறாங்க அப்படிங்கிற அந்த எழுத்து படிவத்தையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். மறக்காம உங்களுடைய பெயரையும் கைபேசி என்னையும் குறிப்பிடுங்க, ஏன்னா நாங்கள் அழைக்கணும் இல்லையா? சரி, யார் யாரெல்லாம் அவங்க கண்ணு முன்னுக்கு வராங்களோ அவங்களுக்கு இந்த தகவலை சொல்லிருங்க.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

சரிங்க, இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்துருவோமா? நான் போயிட்டு வரட்டுமா? பொன் கோகிலும் விடை பெற்றுக் கொள்கின்றேன். அடுத்து தீராத இசையில் உங்களை சந்திக்க சசி காத்துக்கிட்டே இருக்காரு. இனிய பாடல்கள், 80-ஆம் ஆண்டு பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா எங்கேயும் போயிடாதீங்க, தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அத்தனையும் தீரா இசையில இருக்கு. மீண்டும் நாம அடுத்த வாரம் திங்கட்கிழமை சந்திக்கலாம் எங்க காற்றின் மொழியில.

0: என்னால இவ்ளோ குண்டாயிட்டீங்க, டயட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: நீ ஏன் கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ரிங்கேட் தொடர்ச்சியாக வலுப்பெற்றுள்ளதும் பன்னாட்டு நாணய நிதியம் IMF-ன் பொருளாதார கணிப்பின் முன்னேற்றமும் நாட்டின் பொருளாதாரத்தின் அடிப்படை வலிமையும் மடானி அரசாங்கத்தின் மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையும் புலப்படுத்துகிறது. நிதியமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் முனிம் இவ்வாறு தெரிவித்தார். தென்கிழக்காசியாவில் மலேசியாவை முக்கிய வியூக பங்காளியாக ஆஸ்திரியா அங்கீகரித்துள்ளது. அத்துடன் ஆசியான் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கோலாலம்பூரின் பங்கையும் அந்த குடியரசு ஒப்புக்கொண்டுள்ளது. வெளியுறவு துணை அமைச்சர் டத்தோ லுக்கா நிஸ்மன் அவாங் சவுனியின் ஆஸ்திரியாவின் ஐரோப்பிய பன்னாட்டு விவகார துணை அமைச்சர் செப் ஷால் ஹோனுடனான சந்திப்பின் போது இந்த நிலைப்பாடு எட்டப்பட்டது. சபாவில் குரங்கு மலேரியா தொற்று அதிகரித்து வரும் வேளையில் அதனை கையாள்வதற்காக ஒன் ஹெல்த் திட்டம் விரிவாக செயல்படுத்தப்படுவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமட் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் 16th தொற்றியல் வாரத்தில் அம்மாநிலத்தில் 357 நிறுவுகள் பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பிரேசிலின் வடகிழக்கு மாநிலம் பெர்னாம்புக்கோவில் கனமழை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் இரு சிறார் உள்ளிட்ட குறைந்தது 4 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 காயமடைந்ததாகவும் சுமார் 1500 பேர் வெளியேற்றப்பட்டதாகவும் அம்மாநில பொது தற்காப்பு நிறுவனம் கூறியது. கொலம்பியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எல்லா பொருட்களுக்கும் இக்வாடோர் 100 விழுக்காடு வரி விதிக்க தொடங்கியுள்ளதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பதற்றம் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எல்லை பாதுகாப்பையும் சுங்க கட்டுப்பாடுகளையும் வலுப்படுத்துவதே இந்நடவடிக்கையின் நோக்கம் என்று அவர்கள் மேலும் கூறினர். விளையாட்டு கார்பந்து. இந்த பருவத்தின் இறுதியில் கிளப்பை விட்டு வெளியேறும் தனது முடிவில் தனக்கு மன அமைதி இருப்பதாகவும் அதை தனது சொந்த விருப்பத்தின் பேரிடையே செய்வதாகவும் லிவர்பூல் ஆட்டக்காரர் முகமது சாலா வலியுறுத்தியுள்ளார். இதற்கு முன் எட்டப்பட்ட ஈரான் உடன்பாட்டை குறைத்துக் கொண்டுள்ள அந்த எகிப்து ஆட்டக்காரர் வரும் கோடையில் என்ஃபீல்டிலிருந்து விடைபெறுவார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

சனிக்கிழமை இன்று திரா இசையில் சந்திக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம். 2ஆம் திகதி மே மாதம், ஆகவே மே மாதம் தொடங்கி நேற்றோடு தொடங்கியது 1ஆம் திகதி உழைப்பாளி தினத்தை அனைவருமே கொண்டாடி இருந்தோம். இன்று 2வது நாளில் இருக்கின்றோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி உற்சாகம் எப்போதுமே உங்கள் பக்கத்தில் இருக்கட்டும். இன்று 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான 80-90ஆம் ஆண்டு பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் சசி, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:31. கோலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:31.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

திரா இசையில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பயணத்துல இருக்கீங்களா? பார்த்து போங்க, உங்களுடைய பயணம் ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும். பல இடங்கள்ல வந்து மழையாக இருக்கின்றது, அதனால மழை நேரத்துல ரொம்ப அதிக கவனம் தேவை. சில நெடுஞ்சாலையெல்லாம் போறப்ப வந்து ரொம்ப கனத்த மழையா இருந்தா நீங்க அந்த RNR இருக்குல்ல ஓய்வு எடுக்கும் இடத்துல கொஞ்ச நேரம் மழை கொஞ்சம் நின்ற பிறகு கூட உங்க பயணத்தை தொடரலாம். எப்படி இருந்தாலும் பாதுகாப்பா போங்க, பார்த்து போங்க. உங்க இடத்துல நெரிசல் இருந்தாலும் தாராளமாக எங்களுக்கு அழைத்து தகவலை தெரிவிக்கலாம். பாடல்களை கேட்டுக்கொண்டே போங்க, கண்டிப்பா அந்த களைப்பு தெரியாது. தொடர்ந்து இந்த பாட்டு உங்களை எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்க போகுது, கேட்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101709199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.

இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்குமே எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துகள். வாழ்த்துகள் இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பக்கமா எங்களோடு நீங்க பதிவு செய்ய மறந்துடாதீங்க. விருப்ப பாட்டு இருக்கா, இந்த நேரத்தில் இந்த பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக அழைத்தும் எங்களோடு பேசலாம், அழைத்தும் பாடல்களை கேட்கலாம். இல்லை நான் டிக்டாக்ல தான் கேட்பேன் அப்படின்னாலும் எங்களுக்கு டிக்டாக்ல இன்பாக்ஸ் செய்ய மறந்துடாதீங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடித்த பாடல்களை நாங்கள் எப்போதுமே வழங்கி கொண்டிருக்கின்றோம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்கலாம். இது தீரா இசை.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 901-7-2919.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

இனிமையான 80-ஆம் ஆண்டு பாடல்களை இந்த மாலை பொழுதில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, நாட்டின் B40 பிரிவை சேர்ந்த தமிழ் பாலர் பள்ளி மாணவர்களின் ஆரம்ப கல்வியை வலுப்படுத்தும் நோக்கில் வந்து இந்த செல்லி மடானி 2026 இந்த ஒரு திட்டம், கல்வி மானிய திட்டம், இதற்கு வந்து நிறைய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக வந்து மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆகவே மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மித்ரா இவ்வாண்டு சுமார் 5000 தமிழ் பாலர் பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் வந்து 12.65 மில்லியன் ரிங்கிட்டையும் ஒதுக்கி இருக்காங்க. இதன் மூலம் வந்து தகுதி பெறும் ஒவ்வொரு தமிழ் பாலர் பள்ளி மாணவருக்கும் மாதந்தோறும் 150 ரிங்கிட் வரையிலான கல்வி கட்டண மானியமும் அப்புறம் 80 ரிங்கிட் காலை உணவு மானியமும் வழங்கப்படவிருக்கிறது. இதை வந்து நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, முதல்ல நீங்க தனியார் தமிழ் பாலர் பள்ளி நிர்வாகங்களும் மலேசிய கல்வி அமைச்சின் கீழ் முறையாக பதிவு பெற்றிருப்பது அவசியமாகும். அனைத்து பாலர் பள்ளிகளும் தங்களின் விவரங்களை எங்கு நீங்க வந்து புதுப்பிக்கலாம் அப்படின்னா தேசிய பாலர் பள்ளி தகவல் அமைப்பான SMPK-வில் புதுப்பித்திருப்பதோடு அதோடு பாலர் பள்ளி தர நிர்ணய ஸ்கோர் எனும் SKPK விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். இதை பற்றி மேல் விவரங்கள் நீங்க இணையம் வாயிலாக கூட தெரிந்து கொள்ளலாம், மித்ரா பக்கத்திலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீரா

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில் பாடலை கேட்டிருந்தோம். சரி, இன்று எப்போது போல 5 மணிக்கு பிறகு உங்களுக்காக பாடல்கள், 6 மணிக்கு பிறகு நாங்கள் கேள்விகள் கேட்போம், நீங்கள் பதில் சொல்ல போறீங்க. அப்புறம் 7 மணிக்கு பிறகும் பாடல்கள் சிறுகதையும் இடம்பெற போகின்றது. 7:15 பெற்ற மனம் என்ற தலைப்போடு இன்றைய சிறுகதை இடம்பெறும். சரி, அடுத்த பாடல் வந்து வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து வருது. அதனைத் தொடர்ந்து கே.ஜே. யேசுதாஸ் உமாரமணன் குரலிலும் பாடலை நாம் கேட்கப் போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.

0: விருப்ப பாட்டு இருந்தா அழைத்து கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அழைப்புல ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். மகேஸ்வரி, சொல்லுங்க, உங்க இடத்துல மழையா?
1: மேகம் இருட்டா இருக்கிறது, மழை வரப்போகிறது.
0: மழை வரப்போகிறது அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொல்றீங்க, மழை வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா என்ன? என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு சின்ன தம்பியில இருந்து துளிநிலை
0: தேநீர் எல்லாம் எடுத்தாச்சா?
1: இல்ல, நான் தச்சுக்கிட்டே பேசிக்கிறேன்.
0: சரி, இப்ப தேநீர் கையில வச்சிருந்த பாட்டை கேளுங்க, ரொம்ப ருசியா இருக்க போது.
1: ஆமா ஆமா, அது சசியோட கேட்டா ருசியா இருக்கும்.
0: நன்றி நன்றி மகேஸ்வரி, கேட்கலாம் பாட்டு.
1: ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க.

0: மருத்துவ சேவைகளுக்கான ஒதுக்கீட்டில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது. ரிங்கேட் வலுவடைந்துள்ளது, நாட்டின் பொருளாதார வலிமையை காட்டுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். இன்றியமையாத சேவை, மருந்துகள், மருத்துவ உபகரணங்களுக்கான ஒதுக்கீட்டில் விட்டுக் கொடுக்கும் போக்கினை கடைபிடிக்க இயலாது என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமான் வலியுறுத்தியுள்ளார். அந்த நிதியை ஒருங்கிணைக்கும்படி கருவூலத்திடமிருந்து பரிந்துரைகள் பெறப்பட்டுள்ளன. ஆனால் மக்களின் நல்வாழ்வு உள்ளிட்ட உயிர் குறித்த விவகாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றார் அவர். இந்நிலையில் பொது வசதிகள் தொடர்ந்து சிறந்த அடிப்படை சுகாதார சேவைகளை வழங்குவதை உறுதி செய்வதற்காக அமைச்சின் தலைமைச் செயலாளர் நிதி அமைச்சிடம் சில முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பார் என டாக்டர் ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டார். சபாவில் குரங்கு மலேரியா நிறுவுகள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து அதனை கையாள ஒன் ஹெல்த் திட்டம் விரிவாக செயல்படுத்தப்படும் என டாக்டர் ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டுள்ளார். 16வது தொற்றியல் வாரம் வரை 357 நிறுவுகள் பதிவாகியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தாவாவ், ரனாவ், கூடாட் ஆகிய பகுதிகள் மிக மோசமான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளன. இதில் ஓர் உயிரிழப்பும் பதிவாகியுள்ளது. இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறை மிகவும் அவசியமானதாகவும், வனவிலங்குகள் வாழ்விட இடையூறு உள்ளிட்ட முறையற்ற கழிவு நிர்வாகம் தொற்று பரவலுக்கான காரணங்கள் ஆகும். மற்றொரு நிலவரத்தில், முதன்மை சுகாதார பராமரிப்பு திட்டத்தை வலுப்படுத்த சுகாதார அமைச்சின் கீழ் 81 ஓரிட சேவை மையம் அமைக்கப்படும் என டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறியுள்ளார். சமூகத்தினர் மத்தியில் ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலை உருவாக்க இந்த முனைப்பு அவசியமானது என்றார் அவர். அது மட்டுமின்றி சிகிச்சை பெறும் எண்ணத்திலிருந்து நோயினால் பாதிக்கப்படும் முன் அதனை தடுக்கும் எண்ணம் கொண்ட மக்களை உருவாக்குவது முக்கியமானது என அமைச்சர் கூறினார். அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கேட் வலுவடைந்துள்ளதும் மலேசிய பொருளாதாரத்தின் மீது பன்னாட்டு நிதியம் IMF வெளியிட்டுள்ள முன்னேற்றகரமான அறிக்கையும் நாட்டின் பொருளாதாரத்தின் அடிப்படை வலிமையை பறைசாற்றுகின்றன. இது மடானி அரசாங்கத்தின் பொருளாதார கட்டமைப்பு வலுவாக இருப்பதை காட்டுவதுடன் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையும் வெளிப்படுத்தியுள்ளதாக நிதி அமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது கமில் அப்துல் முனேம் கூறினார். இந்த வளர்ச்சி ஆசிய வட்டாரத்தில் மலேசியா நம்பகமான பொருளாதாரம் உள்ளிட்ட முதலீட்டு தளமாக மீண்டும் உருவெடுத்து வருவதை எதிர்த்துணர்த்துகிறது. முன்னதாக அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கேட்டின் மதிப்பு 2.64 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும், இது ஆசிய நாணயங்களின் செயல்திறனில் மலேசியாவை முதலிடத்தில் வைத்துள்ளது என்றும் இந்தோனேசிய CNBC செய்தி வெளியிட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைப்பதற்காக 4வது கட்ட காசே ஜோஹோர் BKJ உதவி அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆபிஸ் காசி தெரிவித்துள்ளார். மாநில மக்களின் நல்வாழ்வினையும் நலனையும் உறுதி செய்யும் முனைப்பாக இது அமைந்துள்ளது. அம்னோ தலைமையிலான மாநில அரசாங்கம் மக்களின் நலனில் கொண்டுள்ள அக்கறையை இது புலப்படுத்துகிறது என்றார் அவர். இதுவரை வழங்கப்பட்ட BKJ வாயிலாக 500,000 மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். இவ்வாண்டு ஜோஹோர் மாநில வரவு செலவு திட்டத்தில் இந்த முனைப்பிற்கு 150 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டுள்ளது. சரவா மாநில முதல்வர் தான்சிரி அபாங் ஜோஹாரி துன் ஒப்பெங் இன்று தொடங்கி 5வது நாள் வரையில் பிரிட்டனின் மென்செஸ்டர், பிரிஸ்டல், அயர்லாந்தின் டப்ளினுக்கு அதிகாரப்படியான பயணத்தை மேற்கொள்கிறார். தரவு மைய வசதிகள், செயற்கை நுண்ணறிவு AI, குறைக்கடத்தி உள்ளிட்ட மாநில திறன் மேம்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கத்தை இந்த பயணம் கொண்டுள்ளதாக மாநில பொது தொடர்பு பிரிவு தெரிவித்துள்ளது. டப்ளினில் K2 தரவு மையத்திற்கும் மென்செஸ்டரில் சரவா கலந்தாய்வு உள்ளிட்ட அங்கு வாழ் மாநில மக்களுடனான இரவு விருந்து உபசரிப்பிலும் தான்சிரி அபாங் ஜோஹாரி கலந்து கொள்வார். பிரிஸ்டலில் நடைபெறும் குறைக்கடத்தி சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அவர் அதில் முதன்மை உரையாற்றுவார். மாறி வரும் அரசியல் சூழலை எதிர்கொள்ள அம்னோ தனது அணுகுமுறையை வலுப்படுத்தி புதிய உத்திகளை வகுக்க வேண்டும். குறிப்பாக மலாக்கா, ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் உள்ளிட்ட 16வது பொது தேர்தலில் இந்த அணுகுமுறை அவசியமென அம்னோ துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது அஸான் தெரிவித்துள்ளார். நடப்பு பொருளாதார சவாலை எதிர்கொள்வதில் அம்னோ தொடர்ந்து நிலையாக இருப்பதை உறுதி செய்ய இந்த வியூக நடவடிக்கை அவசியமென அவர் கூறினார். அது மட்டுமின்றி அந்த வியூகங்கள் தற்போதைய அரசியல் சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்பவும் அமைய வேண்டும் என்றார் அவர். கோலாலம்பூர் உலக வாணிக மையத்தில் நடைபெறும் அம்னோவின் 80வது மாநாட்டில் டாக்டர் ஸ்ரீ முகமது அஸான் இவ்வாறு உரையாற்றினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: வெனிசுவலாவின் 100 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை அமெரிக்கா விற்றுள்ளது. மேலும் 100 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை விற்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதை மேற்கோள் காட்டி ஸ்புட்னிக் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த எண்ணெய் அமெரிக்காவின் தென் மாநிலமான டெக்சஸுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. பின்னர் அது சுத்திகரிக்கப்படும். அந்த விற்பனையின் வாயிலாக $1 பில்லியன் கர்காஸ் ஈட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு தந்திர உறவுகள் புதுப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் பல வெனிசுவலாவில் முதலீடு செய்ய தொடங்கியுள்ளன. ஈரான் இஸ்லாமிய புரட்சி படை IRGC வளைகுடா உள்ளிட்ட ஹொர்மோஸ் நீரிணையில் புதிய விதிகளை அறிவித்துள்ளது. இந்நடவடிக்கை அந்நாட்டின் உச்ச தலைவர் முஷ்தபா கமினி உத்தரவின் பேரில் எடுக்கப்பட்டதாக உள்ளூர் ஒளிபரப்பு நிறுவனத்தை மேற்கோள் காட்டி எனடலு செய்தி வெளியிட்டுள்ளது. தெஹ்ரான் நீரிணை பகுதியிலிருந்து 1000 கிலோமீட்டர் IRGC கடற்படை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும். இது தெஹ்ரான் மக்களின் வாழ்வாதாரம், வலிமை, பாதுகாப்பு உள்ளிட்ட செழிப்பாக விளங்கும் என்று IRGC குறிப்பிட்டுள்ளது. ஆனால் புதிய விதிகள் குறித்த மேல் விவரங்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை. ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டை, குறிப்பாக சண்டை நிறுத்த பேச்சில் திணிப்பை தவிர்த்தால் அமெரிக்காவை சந்திக்க தயாராக இருப்பதாக அந்த இஸ்லாமிய குடியரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா உடனான முதல்கட்ட அமைதி பேச்சு நிலவரம் குறித்து துருக்கி, கத்தார், சவுதி அரேபியா, எகிப்து, ஈராக் ஆகியவற்றின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு விளக்கம் அளிக்கையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராச்சி இவ்வாறு கூறினார். போரை நிறுத்த பாகிஸ்தான் முன்னெடுத்துள்ள முயற்சிக்கு ஒத்துழைக்க ஈரான் தயாராக உள்ளது. இருப்பினும் அமெரிக்காவின் நடவடிக்கை சந்தேகத்தை எழுப்பி வருவதாகவும் அராச்சி தெரிவித்தார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட போர் தவறானது என்பதை பெரும்பாலான அமெரிக்கர்கள் அல்லது 61 விழுக்காட்டினர் ஒப்புக்கொண்டுள்ளனர். அத்துடன் 10 பேரில் 2 குறைவானவர்களே ஈரானில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக இருந்ததாக நம்புகின்றனர். 10இல் 4 அந்த போரில் அமெரிக்கா தோல்வியடைந்ததாக கூறுகின்றனர் என்று வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் ABC மேற்கொண்ட கருத்து கணிப்பின் வழி தெரியவந்துள்ளது. ஈரான் மீதான போர் அமெரிக்காவிற்கு அதிக பண இழப்பு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். விளையாட்டு கார்பந்து. இப்பருவத்துடன் லிவர்பூல் கிளப்பை விட்டு வெளியேறும் தனது முடிவில் மன நிம்மதி அடைவதாகவும் அதை தனது சொந்த விருப்பத்தின் பேரில் செய்வதாகவும் தாக்குதல் நட்சத்திரம் முகமது சலா கூறியுள்ளார். அதிக வருமானத்தை ஈட்டும் ஈரான் ஒப்பந்தத்தை குறைத்துக் கொள்ள இணக்கம் தெரிவித்துள்ளதை தொடர்ந்து அந்த எகிப்து கேப்டன் என்ஃபீல்டில் தனது வெற்றிகரமான 9 ஆண்டுகளை இப்பருவத்தில் முடிவுக்கு கொண்டு வருகிறார். லிவர்பூல் அணியிலிருந்து வெளியேறுவதற்கான தருணம் வந்துவிட்டதாகவும் சலா மேலும் கூறினார். மருத்துவ சேவைகளுக்கான ஒதுக்கீட்டில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது. ரிங்கேட் வலுவடைந்துள்ளது, நாட்டின் பொருளாதார வலிமையை காட்டுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மின்னலின் தீரா இசை எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த வேளையில் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்தும் பாடல்கள் உங்களுக்கு பிடித்த அடுத்தடுத்து 80-ஆம் ஆண்டு பாடல்கள் இன்னும் நிறைய காத்து கொண்டு இருக்கின்றன. தொடர்ந்து கேளுங்க, அவ்வளவுதான். சரி, எஸ் ஜானகி குரலில் பாட்டு வருது, பாடவா உன் பாடலை கேட்கலாம். இது தீரா இசை.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். சரி, அடுத்து அழைப்புல யார் இருக்கான்னு பாக்கலாம்.
1: வணக்கம். வணக்கம், மலர் பேசுறேங்க. நாங்க வந்து ரவாங்கல இருந்து பேசுறோங்க.
0: தீரா இசை ரொம்ப விரும்பி கேப்பீங்களா?
1: நன்றி,
0: உங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. மலர், என்ன பாட்டு வேணும் அடுத்து?
1: நிறைய பாட்டு இருக்குங்க, பட் இருந்தாலும் செண்பகமே செண்பகமே பாட்டு போடுங்களா?
0: நல்ல ஒரு இனிமையான பாடல், மறைந்த பாடகி ஆஷா போஸ்லேவின் ஒரு அருமையான பாடல் அப்படின்னு சொல்லலாம் அந்த பாட்டு.
1: ஆமா, நிச்சயமா.
0: சரி, கேட்கலாம் தொடர்ந்து.
1: நன்றி.

0: லிங்கம்
1: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம்.
0: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும். லிங்கம்
1: 90 ஆண்டிலே
2: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்.
3: லிங்கம் லிங்கம்
4: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினலஃபம்.
5: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 219 19.
6: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் FM.

0: ஹலோ வணக்கம், முரளி ஜெய்பில இருந்து பேசுறேன்.
1: முரளி சொல்லுங்க. முரளி பாட்டு கேட்டு இருக்கீங்களா இப்ப?
0: ஆமா, அருமையான பாடல்கள் ஓடிட்டு இருக்கு.
1: நன்றி.
0: 80-90னா சொல்ல வேண்டாம், கண்டிப்பா விருப்பமான பாடல்கள் தான்.
1: ஆமா, எப்ப கேட்டாலும் சளிப்பு தட்டாத பாடல்கள் இந்த 80-90 காலத்துல நிறைய இருக்கின்றன. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: ஓகே, எனக்கு பிடிச்ச பாடல் வந்து ஒன்னு நினைச்ச பாட்டு படிச்ச படத்துல மானு இடி இடிக்க அந்த பாடல்.
1: நல்ல ஒரு இனிமையான பாட்டு. எஸ்பி பாலாவும் எஸ் ஜானகியும் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு.
0: ஆமா ஆமா,
1: கேட்கலாம். தொடர்ந்து நன்றி அழைத்ததற்கு.
0: நன்றி நன்றி.

0: புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம். மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் உருகா
1: சமையலை சுவையாக்கிட கூடவே உள்ள லிங்கம்ஸ் மசாலைகள் தான்.
2: மலேசியாவிலே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
1: ருசியான உணவை தயாரித்தோம் என்ற உணர்வு சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தில் உள்ளே ஒரு பெருமிதம். உங்கள் அருகிலேயே எளிதில் கிடைக்கும்
2: லிங்கம்ஸ்.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் பாடலை கேட்டிருந்தோம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். இந்த பாடலை கேட்கும்போது அந்த படக்காட்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படியே இந்த காட்டில் தான் வந்து படப்பிடிப்பு நடந்திருக்கும்ல. சரி, அடுத்த பாட்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் கேட்கப் போகின்றோம். 6 மணிக்கு பிறகு வந்து சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்று நாங்கள் கேட்போம். அதற்கு சரியான பதில் சொல்லும் நேயர்கள் யாரெல்லாம் பார்ப்போம். 2 கேள்விகள் இருக்கின்றன. 6 மணிக்கு பிறகு, 6 மணி செய்திக்கு பிறகு கேள்விகள் நாங்கள் கேட்போம். நீங்களும் அழைக்கலாம், அழைத்து பதில் சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீரா இசையில்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: பிடிச்சவங்க பேசலையா, நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
3: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0107-7219-19.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
5: இந்த வாரம் சனிக்கிழமை 7:15 சிறுகதை பேசுது பெற்ற மனம் எனும் தலைப்பில். பெத்த மனம் தெரியும் தானே, அது என்ன பாடுபடும், பிள்ளைகளை வளர்க்கும் போது என்னவெல்லாம் யோசிக்கும், அப்புறம் அது என்னவெல்லாம் செய்யும், பிள்ளைகள் நமக்கு பிடிக்காததை செஞ்சிட்டா இது என்ன பாடுபடும், இதோ இந்த மனசு. அந்த கதையை தான் சனிக்கிழமை 7:15 கேட்க போறீங்க. அனுராதா எழுத, மோகன் வாசிக்க, நீங்க தான் கேட்கணும்.
6: என்னங்க
7: நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
6: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
7: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
6: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
7: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றது மறந்துட வேண்டாம்.
6: இப்படிக்கு
7: மின்னல் எஃப்எம்
0: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30.

0: மண் வாசனை திரைப்படத்திலிருந்து பாடலை நாம் கேட்டிருந்தோம். 6 மணி செய்திக்கு முன்னதாக அடுத்து ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரலில் பாடல் வருகிறது. 6 மணி செய்திக்கு பிறகும் உங்களுக்காக நிறைய பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அதோடு சொல்லியிருந்தோம்ல, 2 சினிமா கேள்விகள் இருக்கின்றன, பதில் தெரிந்தால் அழைத்தும் நீங்கள் எங்களோடு பேசலாம். சரி, அப்புறம் டிக்டாக் பக்கமா இருந்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பக்கமா இருந்தீங்கன்னா, அங்கேயும் வாழ்த்துகள் விருப்ப பாடல்களையும் தாராளமாக கேட்கலாம். இப்போ வாங்க பாட்டு கேட்போம்.
1: பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

0: அந்த கண்ணாடியை தரங்களே.
1: எதுக்கு?
0: இதுக்கு தான்.
1: ஏய், என்ன ஹைவேல குப்பை போட்டு சிரிக்கிற?
0: ஒரு குப்பை தானே, அவசரத்துக்கு குப்பை போடலானா இந்த ட்ரெயின்ல ஒரு கண்ணாடி கூட திறக்கலையே. சரி, யாரும் பாக்கல, கீழே போட்டு வேண்டியதான்.
1: இங்கேயுமா?
0: அட, ஒரு குப்பை தானே.
1: நீங்க படிச்சிருக்கீங்க தானே?
0: ஓ, டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன்.
1: இதுல பெருமை வேற. தெரியுமா தெரியாதா, 2026 தொடங்கி பொது இடங்கள்ல குப்பைகளை வீசினீங்க அப்படின்னா 2000 ரிங்கிட் அபராதம் மட்டும் இல்லங்க, 12 மணி நேரத்திற்கு பொது சேவையும் செய்யணும்.
0: ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? இனிமே நான் மட்டும் இல்ல, என்ன சுத்தி இருக்கிறவங்களும் குப்பை போடாம நானே பாத்துக்கிறேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM. உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறை, சிக்கல்களையும் அத்துறையில் திறன் மிக்கவர்களை தக்க வைப்பது உள்ளிட்ட அம்சங்களையும் ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சு அமைச்சர்களுக்கிடையிலான சிறப்பு குழு ஒன்றினை அமைத்துள்ளது. இவ்விவகாரத்தில் முழுமையான தீர்வினை எட்ட குறிப்பிடத்தக்க கால வரையறை நிர்ணயிக்கப்படும் என அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமது குறிப்பிட்டார். 61 கத்திக்குத்து காயங்களுடன் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினருக்கு மாரா பாலிடெக் கல்லூரி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்த காரணத்தை கண்டறிய முழு விசாரணையை மேற்கொள்ளும் பொறுப்பை தமது தரப்பு அரச மலேசிய காவற்படையிடம் விட்டுவிடுவதாக அக்கல்லூரி அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. தமது தரப்பு முழு ஒத்துழைப்பினை வழங்கும் எனவும் அது கூறியுள்ளது. வெளிநாட்டில் பணிபுரியும் மலேசியர்களுக்கும் பர்கேசோ சமூக பாதுகாப்பினை விரிவுபடுத்தும் அரசாங்க முனைப்பு ஆக்கப்பூர்வ நடவடிக்கையாகும். குறிப்பாக தங்களது சொந்த வாகனங்களை பயன்படுத்தி தினமும் பயணம் செய்பவர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்தினை கருத்தில் கொண்டு மலேசிய சிங்கப்பூர் எல்லை தாண்டிய தொழிலாளர்கள் மீது கவனம் செலுத்துவது சரியான நடவடிக்கை என மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் சமூகவியல் சுற்றுச்சூழல் ஆய்வு மையத்தின் பேராசிரியர் டாக்டர் நோவேல் லிண்டன் குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மனியிலிருந்து அமெரிக்க படைகளை மீட்டுக் கொள்ளும் நடவடிக்கை எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றென ஜெர்மனிய தற்காப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியோஸ் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஐரோப்பா தனது பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் கவனம் செலுத்த வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய போர் தொடர்பில் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையில் மோதல்கள் அதிகரித்துள்ளன. ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் போரில் தலையிடப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டை பிரான்ஸ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் யான் நோயல் பேரட் இவ்வாறு தெரிவித்தார். நீடித்து வரும் பகைமையை தடுக்க அரசு தந்திர பேச்சு அவசியம் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். பிரேசில் முன்னாள் அதிபர் ஜாயிர் போல்சானாரோ தோள்பட்டை அறுவை சிகிச்சைக்காக தலைநகர் பிரேசிலியாவில் உள்ள மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆட்சி கவிழ்ப்பு குற்றம் காரணமாக 71 போல்சானாரோ வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மின்னலின் தீரா இசை தொடர்ந்தும் பாடல்கள், அது மட்டுமல்ல நீங்களும் அழைத்து பங்கெடுக்கக்கூடிய வகையில் இரண்டு கேள்விகள் இருக்கின்றன. அதில் முதல் கேள்வி சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விதான். அதற்கு முன்னதாக பாடல்கள். தென்றல் வந்து தீண்டும் போது கண்டிப்பா அந்த பாட்டு பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டோம். அடுத்த பாடல் அதை தான் கேட்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீரா இசையில்.

0: சக்கு தேங்காய் எண்ணெய் சமையலுக்கான ஆரோக்கிய தேர்வு. குடும்ப தேவைக்கு ஏற்ப 500 ml 1 லிட்டர் 2 லிட்டர் 5 லிட்டர் பாட்டில்களில் கிடைக்கும் கயல் தேங்காய் எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜெயா இம்பெக்ஸ் சூரிய 3 3 1 6 7 2 1 7 3.
1: யாராவது உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃப.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100 9072919.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

கேள்வி இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. சரி, என்ன கேள்வினா, இந்த தளபதி படத்தில் ஒரு பிரபல நடிகர் வந்து அறிமுகம் ஆயிருப்பாரு, அதுதான் அவருடைய முதல் படமாக இருந்திருக்கும். அவர் யார்? ரொம்ப சுலபமான கேள்வி. அந்த நடிகர் யார்? தளபதி படத்துல நிறைய பேர் நடிச்சாங்க, அதுல ஒருத்தருக்கு அறிமுகமான படம் தான் அது, தமிழ்ல. யார் அவர்? அழைத்து சொல்லுங்க. 3228275733 அல்லது 4768

0: உங்களுக்கு உதவி செய்கிறது AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9712 919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலப்பம்.

0: கேள்வி கேட்டிருந்தோம், தளபதி படத்துல ஒரு பிரபல நடிகர் அறிமுகம் ஆயிருப்பாரு, அவர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தோம். பதில்கள் எப்படி வருகின்றன அப்படின்னு பார்க்கலாம்.
1: ஹலோ, வணக்கம், நான் ஷீலா பேசுறேன்.
0: ஷீலா சொல்லுங்க. ஷீலா, பதில் என்ன?
1: மம்முட்டி.
0: மம்முட்டியா? சரி, சரியா தவறான்னு பார்க்கலாம் அப்புறம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
2: விமல் பேசுறேன்.
0: விமல் சொல்லுங்க, விமல் பதில் என்ன?
2: ஓகே, நடிகர் அரவிந்த் சுவாமி, அவரோட முத படம்.
0: அரவிந்த சாமி?
2: சரியா,
0: பிள்ளையானே இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன்.
2: ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா, அவருதான் நினைச்ச முத படம் இது, எனக்கு தெரியும். சோ கரெக்டா நீங்க கேட்டீங்க, சோ அதான் சரி சொல்லுவோமே.
3: வணக்கம் சார்,
0: யாரு பேசுறீங்க?
3: நவீன் கால் பண்றேன்
0: சார். நவீன் சொல்லுங்க, உங்க குரல்ல தெரியுது நான் சரியா தான் பதில் சொல்லுவேன்னு சொல்றீங்க. என்ன பதில்?
3: அரவிந்த் சாமி.
0: அரவிந்த் சாமி,
3: ஆமா சார்.
0: சரி, நன்றி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்போம்.
4: ஹலோ, வணக்கம், நான் விக்டோரியா பேசுறேன். ஜேபில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பதிலா இருக்கும்?
4: அவரோட பேர் வந்து அரவிந்த் சாமி.
0: அரவிந்த் சாமி முதல் படம் அது?
4: அவர் முதல் படம் தளபதியில அவருக்கு.
0: ரோஜா முதல் படம் இல்லையா அவருக்கு? சரி பாக்கலாம், சரியா தவறானு.
4: ஓகே ஓகே.
5: ஹலோ, நான் உமா பேசுறேன், கேரள இருந்து.
0: உமா சொல்லுங்க, உமா என்ன பதில்?
5: நாங்க ஃபேமிலியா நாங்க வந்து இதுக்கு போய்கிட்டு இருக்கோம், மலாக்கா போய்கிட்டு இருக்கோம். நாளைக்கு என் டாட்டரோட பர்த்டேக்காக, சோ அவங்களுக்கு நான் கொஞ்சம் விஷ் பண்றதுக்கு விஷ் பண்ணிட்டு ஒரு பாட்டு கேட்கலாமா?
0: விஷ் பண்ணுங்க, ஆனா பதிலையும் சொல்லுங்க. இப்ப நாங்க கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கு பதில் என்ன?
5: அந்த பதில் வந்து அரவிந்த் சாமி.
0: பதில் அரவிந்த் சாமி.
5: எஸ்,
0: சரி, இப்ப வாழ்த்து சொல்லுங்க.
5: கௌசல்யா, ஹாப்பி பர்த்டே. வாழ்த்துறது வந்து அப்பா பி ஜி ஜெயடா, அண்ணன் சோமேஷ் ராகவேந்திரா, அக்கா சந்தியா, மாமா ஜெகனீஷ், அவ்வளவுதான்.
0: சரி, அவங்களுக்கு நாங்களும் வாழ்த்து சொன்னோம்னு சொல்லிருங்க. பதில் சரியா இல்லையான்னு கொஞ்சம் நேரத்துல சொல்றோம்.
5: ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்.
0: பதில்கள் அரவிந்த சாமி அப்படின்னு வந்திருந்தன, அப்புறம் சில நேர் வந்து மம்முட்டின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, சரியான பதில் என்ன அப்படின்னா, அரவிந்த சாமி தான் சரியான பதில். அவர் வந்து முதலில் நடித்த படம் வந்து இந்த தளபதி படம் தான். சில பேர் குழப்பத்துல ரோஜாவா இருக்கலாமா அப்படின்னு வந்து எங்களுக்கு இன்பாக்ஸ் செய்திருந்தீங்க, டிக்டாக் பக்கமா ரோஜான்னு கூட சொல்லியிருந்தீங்க. இல்ல, தளபதி தான் முதல் படம், அதற்கப்புறம் தான் ரோஜா நடிச்சாரு. சரி, சரியான பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இன்னொரு கேள்வி இருக்கு, இந்த பாடலுக்கு பிறகு சொல்றோம் அது என்ன கேள்வின்னு.

0: தளபதி சம்பந்தமா முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த படத்தில் இடம்பெற்ற பாடலையும் கேட்டு ரசித்தவும் சரி, இன்னொரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தோம். என்னன்னா, இந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா, இயக்குனர் அறிமுகமாயிருப்பாரு, அப்புறம் அதில் நடித்த கதாநாயகி அறிமுகமாயிருப்பாங்க, இசையமைப்பாளரும் அறிமுகமாயிருப்பாரு. அந்த மூவருக்குமே அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்திருந்தது. இந்த மூவருமே, இயக்குனர், இசை அமைப்பாளர், கதாநாயகி, இவங்க மூணு பேருக்குமே தொடக்கப்படமே பெரிய வெற்றி படமாக இருந்திருந்தது. அது என்ன படம், யார் யாரு அதில் அறிமுகமானாங்க, அந்த மூணு பேர் யாரு சொல்லுங்க பாப்போம், பதில் என்னன்னு அழைத்து சொல்லலாம். 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி, என்னை காதலி, பிளீஸ்.

ஹையரன் சித்ரா குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். இன்றைய தீரா இசையில் நேயர்கள் பல பேர் அழைத்து பங்கெடுத்தீங்க. நாளைய தீரா இசையிலும் வந்து ஒரு நேயரோடு பேசுவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு வெற்றியாளர் 6 மணிக்கு பிறகு ஒரு வாரத்திற்கான நேயர் அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் பேசுவாங்க. அதே போல நாளையும் அந்த நேயர் யாருன்னு உங்களுக்கு புகைப்படத்தோடு இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கமாக நாங்கள் பதிவு செய்கிறோம். நாளையும் ஒரு கேள்வி இருக்கிறது. 8 மணிக்கு பிறகு டிக்டாக் பக்கமாக பதில் சொல்லும் நேயர் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. நாளைய தீரா இசையும் கேட்க மறந்துடாதீங்க. சரி, அடுத்த பாட்டு வந்து ஹரிஹரன் குரலில் தான் வருகிறது. தொட்டாச்சி நீங்க திரைப்படத்திலிருந்து

எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்லலதா குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். ஆகவே அடுத்து வரக்கூடிய பாடலோடு நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. அடுத்து 8 மணிக்கு பிறகு காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் கிஷன். அவருடைய நிகழ்ச்சியையும் கேட்க மறக்காதீங்க. மீண்டும் நாளைய தீரா இசையில் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன் நான் சசி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் சுகாதாரத்துறையில் திறன் மிக்கவர்களை தக்க வைத்துக் கொள்வது உள்ளிட்ட மருத்துவர்கள் மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறை சிக்கல்களை ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சு அமைச்சர்களுக்கு இடையில் சிறப்பு பணிக்குழுவை நிறுவியுள்ளது. முழுமையான தீர்வை வரைவதற்கு உயர்கல்வி அமைச்சு நிதியமைச்சு பொதுச் சேவைத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமது கூறினார். ரிங்கிட் மதிப்பு தொடர்ச்சியாக வலுவடைந்துள்ளதும் பன்னாட்டு நாணய நிதியம் IMF-இன் பொருளாதார கணிப்புகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமும் நாட்டின் பொருளாதாரத்தின் அடிப்படை வலிமையை எடுத்துரைக்கின்றன. ஏப்ரல் மாத இறுதி வரை அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட் சுமார் 2.64 விழுக்காடு உயர்ந்துள்ளதாக நிதியமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் முனீம் தெரிவித்தார். இவ்வாண்டு முதலாம் காலாண்டில் திரங்கானு உள்ளூர் வெள்ளிகோர் என 2.45 மில்லியன் சுற்றுப்பயணிகளை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவான 2.03 மில்லியன் சுற்றுப்பயணிகளுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை கணிசமான அதிகரிப்பை காட்டுவதாக மாநில சுற்றுலா பண்பாடு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்ற செயற்குழு தலைவர் டாக்டர் ரசாலி இட்ரிஸ் தெரிவித்தார். தொழிலாளர் நாளையொட்டி சீனா தொடர்வண்டி குழுமம் நேற்று மட்டும் 24.8 மில்லியன் பயணிகளை கையாண்டுள்ளது. இவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் 1.7 மில்லியன் அதிகம் என தரவுகள் காட்டுகின்றன. இன்று 19.7 மில்லியன் பயணிகள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கும் விடுமுறையை ஒட்டி இதுவரை 117 மில்லியன் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த குழுமம் கூறியது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC பாரசீக வளைகுடாவையும் ஓர்முஸ் நீரிணையையும் உள்ளடக்கி கடலோர பகுதிகளுக்கு புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. ஈரான் உச்சத்தலைவர் முஸ்தபா காமினி உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் சுமார் 2000 கிலோமீட்டருக்கு கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று IRGC கடற்படை அறிவித்துள்ளது. விளையாட்டு. தென்கொரியா மொக்போவில் நடைபெற்ற 2026 ஆசிய குண்டெறியும் போட்டியில் தேசிய வீரர் ஜோனா சாங்ரிகான் தனது தேசிய சாதனையை புதுப்பித்துள்ளார். அவர் 18.81 மீட்டர் தூரத்தை பதிவு செய்துள்ளதோடு கடந்த ஆண்டு தாய்லாந்து சி போட்டியில் தனது சொந்த பதிவான 18.78 மீட்டர் சாதனையை முறியடித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வணக்கம், மலேசியா மராணி காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. அந்த பக்கம் கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா மே மாதத்தில் கால் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கு மே 2 உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவிச்சுக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாட்டம்ல எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஏன்னா இப்போ வார இறுதி நாட்கள், விடுமுறை நாளும் கூட, நிறைய பேர் இப்போ பயணத்தில் இருப்பீங்க. பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். இப்போ குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிடலாம்னு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. இருக்கிற காலகட்டத்துக்கு அதாங்க ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அடுத்த முதல் ஒரு மணி நேரத்திற்கு நம்ம தெலுங்கு பாடல்களை தான் கேட்க போறோம். தொடக்க பாடல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பாடல் தான், மாணிக்க விநாயகம் பின்னி குரலை நம்ம கேட்க போறோம். கேட்கலாம், வாங்க.

0: உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்கிலே கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:31. கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:31.
3: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.

கிக் திரைப்படத்திற்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். உங்கள எத்தனை பேர் துரந்தர திரைப்படத்திற்காக காத்துட்டு இருக்கீங்க, அது குறித்த ஒரு தகவல் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். துரந்தர திரைப்படத்தின் இயக்குனர் ஆதித்யா தர் இருக்கார் இல்லையா, இவரு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 30 நிமிட திரைப்படத்தை சுருக்கி ஒரு தரமான திரைப்படத்தை 4 நாள் வெளியிட போறாரு அப்படின்ற தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த மொத்த திரைப்பட படப்பிடிப்பே வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் 30 நிமிடம், அதை சுருக்கி தான் நமக்கு வந்து திரையரங்குகளில் வந்து இந்த படத்தை வந்து திரையிட போறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு திரைப்படத்திற்கு பொதுவாகவே எத்தனை இடைவேளை இருக்கும், ஒரு இடைவேளை தானே இருக்கும், ஆனால் இந்த திரைப்படத்தில் 3 இடைவேளை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து இந்த தரமான திரைப்படத்தை நாமே பார்த்து எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல் அபி ஸ்ருதிகா வராங்க, கேட்கலாம்.

0: பயணம்.
1: டேய் இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
0: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
2: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: நாடு நகரம் எங்கிலும்
5: சமையல் செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். படிச்சுமையிலும் மகிழ்வா என்றால்
6: கிங்டம்ஸ் மசாலை 80 வருஷ கம்பெனிமா. மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
5: சமையல் பணியை நிறைவாக்கி சுவையாக்கிடும்
4: அனைத்துக்கும்
7: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
8: சும்மா அதிரது இல்ல, உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

ஸ்டைல் படுத்துக்காங்க அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. அப்புறம் கூடுதல் விடுமுறை கிடைச்ச உடனே அப்படியே கூடுதல் மகிழ்ச்சி உங்கள் முகத்துலையும் சரி, இப்போது நீங்கள் குடும்பத்தோடு அதிக நேரம் வாய்ப்பு கிடைச்சிருக்கலையா, செலவு பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா, எங்கே போயிட்டுருக்கீங்க, எந்த பக்கமும் உங்களுடைய வாகனம் போய்கிட்டு இருக்கு, இதற்கிடையில் டிக்டாக்லாம் பார்த்துட்டு வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாதுங்க. அதாவது யார் வாகனத்தை ஓட்டிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு சொல்கிறோம், கொஞ்சம் அப்படி தொலைபேசி கீழே வச்சுட்டு ஸ்டேரிங்கில் மட்டும்தான் உங்களுடைய கைகள் இருக்கணும், அதை உறுதிப்படுத்திக்கோங்க. பாதுகாப்பான பயணமாக உங்களுக்கு இருக்கட்டும். ஏன்னா சாலையில் பயணம் செய்யும்போது விபத்துகள் அதிகமாக எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கவனமின்மை அதன் காரணமாக தான் அதிக விபத்துகள் நடக்குது, அதுவும் ஒரு காரணம். அதனால் நம்ம மட்டும் பயணம் செய்யலைங்க, நம்ம கூட நிறைய பேர் பயணம் செஞ்சிட்ருக்காங்க. அதையுமே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு நம்ம கையில் தான் இருக்குன்றது நமக்கே தெரிஞ்சிடும். இப்போ அடுத்த பாடல் நான் இஷ்டம் படுறதுக்காக கீதா தீப்தி வராங்க, கேட்கலாம் வாங்க.

0: நான் சாய் தர்மராஜ் ஃப்ரம் புலிங்கோ டிராவிட பைக்கர்ஸ் ஜொஹோபர்லேருந்து. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருந்தோம், நம்ம வந்து ஒரு ரைட் செய்கிறோம் கேம்பெயின், 24 hours வந்து 2000 kilometers வந்து ரைட் பண்ணுறோம் ஒரு ஸ்மோக் ஃப்ரீ அவேர்னஸ் ரைட்காக. நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஸ்மோக் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் அவங்க இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை செய்யறது. நம்ம இந்த ரைடை வந்து சக்சஸாக முடிச்சாச்சு. ஜேபி டு பெர்லிஸ் போயிட்டு பெர்லிஸ்லேருந்து திரும்பி ஜேபி, ஜேபி டு ஸ்ராம்பான், அண்ட் ஸ்ராம்பான் டு ஜொஹோபர்க். ஆசியன் ரெக்கார்டில் வந்து ரெக்கக்னைசேஷன் கிடச்சிச்சு. அது மட்டுமே இல்லாமல் யூத் அச்சீவ்மெண்ட் ரெக்கார்டும் வந்து நம்மளுக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்கோ டிராவிட பைக்கர்ஸ் சார்பாக வந்து நாங்கள் மின்னல் எஃப்எம்க்கு வந்து ரொம்பவே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, எங்களுக்கு உறுதுணையாக நின்றதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டு மின்னல் எஃப்எம்.
1: பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.

Hey, winner, rah, rah, rah.

வல்லவன் திரைக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, மலேசிய பொது சேவை துறையின் கீழ் ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆர்கிப் நகர மலேசியா, இதற்கு கீழே 4 இடங்கள் வந்து காலியா இருக்கு அப்படின்ற பதிவு வந்து அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கமா நீங்க போனீங்கன்னா அந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அகப்பக்கமான sba.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா அங்க வந்து நீங்க எப்படி அதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்ற விவரங்கள்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க. எப்போ இறுதி நாள் அப்படின்னு கேக்குறீங்களா? 4 May 2026 திங்கட்கிழமை 11:59 இந்த விண்ணப்பத்தை நீங்க செய்திருக்கணும். எங்க sba.gov.my. அடுத்த பாடல் ரஞ்சித் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: உலக வரைபடமே தலையில தான் இருக்கு, முடியெல்லாம் கொட்டிருச்சோ.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: ஏய், கோவப்படுறீங்க, நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

உரிமையாளர்கள்ட்டே திருப்பி வழங்கப்பட்டிருக்கா. அங்க வந்து யாரெல்லாம் வந்து கைத்தொலைபேசி காணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அதுல 83 விழுக்காட்டினருக்கு கைத்தொலைபேசி திரும்பவும் வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் வந்து நேர்மை அப்படின்றது சிறு வயதிலிருந்தே வந்து கற்பிக்கப்படுவது மட்டும் இல்லைங்க, அது அந்த நாட்டுடைய அன்றாட வாழ்க்கையில் ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு பண்பாகவும் இது கருதப்படுது. இது வந்து ஒரு தகவல், இதை வந்து இன்ஸ்டாகிராம்ல படிச்சிருந்தேன், அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஓ இப்படியுமா அப்படின்னு. நம்ம நாட்டிலே நிறைய பேர் இப்ப கூட வந்து சமீபத்தில் கூட ஒரு பணப்பைய தொலைச்சவர்கிட்ட வந்து அவர் பணத்தை போய் திருப்பியும் கொடுத்துருக்கிறாரு, இதாங்க உங்களோட பணப்பை அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சும் நல்ல பண்பு நேர்மையா இருக்கிறவங்க அதிகமா இருக்காங்க நம்மளை சுற்றி. அவங்களுக்கு ஒரு சின்ன நன்றியாவது இந்த வேலையை நம்ம சொல்லுவோம். அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன் சித்ரா கொண்டு வராங்க, கேட்கலாம் வாங்க.

0: ரிங்கிட் வலுப்பெற்றுள்ளது மலேசிய பொருளாதாரம் மீதான உலகின் நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. சிறப்பு பணிக்குழு நாட்டில் மருத்துவர்கள் மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறை சிக்கலை ஆராயும் சுகாதார அமைச்சர் நம்பிக்கை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 9 முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ரிங்கிட் மதிப்பு தொடர்ச்சியாக வலுவடைந்துள்ளதும் பன்னாட்டு நாணய நிதியம் IMF-இன் பொருளாதார கணிப்புகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமும் நாட்டின் பொருளாதாரத்தின் அடிப்படை வலிமையையும் மலேசியாவின் எதிர்கால இலக்கு மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் எடுத்துரைக்கின்றன. ஏப்ரல் மாத இறுதி வரை அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட் சுமார் 2.64 விழுக்காடு உயர்ந்ததன் மூலம் ஆசியாவின் சிறந்த செயல்திறன் கொண்ட நாணயங்களுள் ஒன்றாக ரிங்கிட் உருவெடுத்துள்ளது என்று நிதியமைச்சர் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் முனேம் தெரிவித்தார். இந்த அடைவு நிலைக்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வெளிநாட்டு முதலீட்டு வரவு, அரசியல் நிலைத்தன்மை போன்ற கூறுகள் பங்களித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அரசாங்க கொள்கைகளும் பேங்க் நிகாரா மீதான நம்பிக்கையும் இதில் அடங்கும். நாட்டின் சுகாதாரத்துறையில் திறன்மிக்கவர்களை தக்க வைத்துக் கொள்வது உள்ளிட்ட மருத்துவர்கள் மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறை சிக்கல்களை ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சு அமைச்சுகளுக்கு இடையில் சிறப்பு பணிக்குழுவை நிறுவியுள்ளது. முழுமையான தீர்வை வரைவதற்கு உயர்கல்வி அமைச்சு, நிதி அமைச்சு, பொதுச்சேவைத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அகமது கூறினார். சபாவில் மருத்துவர்களை பணி அமர்த்துவதை ஊக்குவிக்கும் வகையில் இடமாற்ற செலவு படி உள்ளிட்ட முனைப்புகளை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளும் சீர்தூக்கி பார்க்கப்படுகின்றன. இவ்வேளை சபாவில் இவ்வாண்டின் முதல் 4 357 குரங்கு மலேரியா நேர்வுகளும் ஓர் உயிரிழப்பும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜுல்கிப்லி அகமது தெரிவித்துள்ளார். வனவிலங்குகள் வாழ்விட இடையூறு உள்ளிட்ட முறையற்ற கழிவு நிர்வாகம் தொற்று பரவலுக்கான காரணங்களாகும். இதன் விளைவாக ரானாவ், குடாட், தாவா மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே தொடக்க கட்டத்திலேயே உடனடியாக சிகிச்சை அளிப்பு இச்சிக்கலுக்கு தீர்வாகும் என்றார் அவர். அனைத்து சுகாதார கிளினிக்குகளும் மருத்துவமனைகளும் குரங்கு மலேரியா நேர்வுகளை கண்டறியும் திறன்களை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். விலங்குகளிடமிருந்து பரவும் இத்தொற்றை கையாளும் நோக்கில் வனவிலங்குத்துறை வனத்துறையுடனான அணுக்கமான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றார் அவர். இவ்வாண்டு முதலாம் காலாண்டில் திரங்கானு உள்ளூர் வெளியூர் என 2.45 சுற்றுப்பயணிகளை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவான 2.03 சுற்றுப்பயணிகளுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை கணிசமான அதிகரிப்பை காட்டுவதாக மாநில சுற்றுலா, பண்பாடு, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்ற செயற்குழு தலைவர் டாக்டர் ரசாலி இட்ரிஸ் தெரிவித்தார். விடுதி, இல்லவாச திட்டம், உணவு ஆகிய துறைகள் உள்ளிட்ட பிற தொழில்கள் மூலம் 700 ரிங்கிட் முதல் 900 ரிங்கிட் வரை வருமானம் ஈட்டுவதை இஃது உள்ளடக்கியுள்ளது என்றும் அவர் கூறினார். திரங்கானு இந்த ஆண்டு 9 சுற்றுப்பயணிகளுக்கு இலக்கு வைத்துள்ளது. மகப்பேறுக்கு பிந்திய விடுப்பு செலவுப்படி EPCB மூலம் செயல்படுத்தப்படும் பொறுப்பு பகிர்வு அணுகுமுறை முதலாளியின் செயல்பாடுகளை பாதிக்காமல் பணியாளர்களின் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்க உதவும் என கருதப்படுகிறது. இந்த வசதி கூடுதல் விடுப்பின் போது ஏற்படும் செலவுகளின் ஒரு பகுதியை ஈடு செய்வதோடு முதலாளிகளின் செயல்பாடுகளில் நேரடி நிதி தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோ தெரிவித்துள்ளது. ஸ்பெயின், போர்த்துகல், பிரான்ஸ், சீனா போன்ற பல்வேறு வளர்ந்த நாடுகளில் இத்தகைய அணுகுமுறை செயல்படுத்தப்பட்டு வருவதாக அது மேலும் கூறியது. 2017 வேலை காப்புறுதி அமைப்பு சட்டத்தில் செய்யப்படும் திருத்தங்கள் மூலம் செயல்படுத்தப்படும் EPCB வாழ்க்கை செலவினம் ஏற்படுத்தும் அழுத்தத்தை காரணம் காட்டி மகப்பேறுக்கு பிறகு பெண்கள் தங்கள் தொழிலை விட்டு விலகும் போக்கை கட்டுப்படுத்துவதற்கு பெரும் பங்காற்றும் என கருதப்படுகிறது. மலாக்கா தஞ்சோங் கிளீங்கில் உள்ள அன்பு இல்லத்தில் தொடக்கப்பள்ளி மாணவன் ஒருவன் துன்புறுத்தலுக்கு ஆளானது தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக காவல்துறையினர் 4 மாணவர்களை கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயார் புகார் அளித்ததையடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மாநில காவற்படை தலைவர் டாக்டர் சுல்காயிரி முக்தார் தெரிவித்தார். அந்த 12 வயது மாணவன் தாக்கப்பட்டதோடு அவனது தலை தண்ணீர் நிரம்பிய வாளியில் அமிழ்த்தப்பட்டதாகவும் கழிப்பறை தரையில் இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. இந்த வழக்கு துன்புறுத்தல் சட்டம் 507B பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
0: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: ஜப்பானிய பிரதமர் சனாய் தகாச்சி வியட்நாம் பிரதமர் லீ மின் ஹாங்கை ஹனோயில் சந்தித்தார். இரு தலைவர்களும் புரிந்துணர்வு உடன்பாடுகளில் கையெழுத்திட்டனர். கடந்த ஆண்டு அக்டோபரில் பிரதமராக தகாச்சி பதவியேற்றதிலிருந்து அந்நாட்டுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். எரிசக்தி பாதுகாப்பு, விநியோக சங்கிலி மீள்திறன், தொழில்நுட்ப புத்தாக்கம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை அவரது பயணம் நோக்கமாக கொண்டுள்ளது. ஆற்றல், முக்கிய கனிம வளங்கள், செயற்கை நுண்ணறிவு, குறை கடத்திகள், விண்வெளி உள்ளிட்ட பொருளாதார பாதுகாப்பு விவகாரங்களில் மேலும் அணுக்கமாக இணைந்து செயல்பட இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. தொழிலாளர் நாளையொட்டி சீனா தொடர்வண்டி குழுமம் நேற்று 24.8 மில்லியன் பயணிகளை கையாண்டுள்ளது. இவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் 1.7 மில்லியன் பயணிகள் அதிகம் என தரவுகள் காட்டுகின்றன. இன்று 19.7 மில்லியன் பயணிகள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கும் விடுமுறையை ஒட்டி இதுவரை 117 மில்லியன் ரயில் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த குழுமம் வீசாட்டில் இடுகையிட்டுள்ளது. வரும் செவ்வாய்க்கிழமை வரை விற்கப்படும். உலகின் 2வது பெரிய பொருளாதார நாடான சீனாவில் உள்நாட்டு சுற்றுலாத்துறை வலுவாக உள்ளதை அந்நிறுவனம் சுட்டிக்காட்டியது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC பாரசீக வளைகுடாவையும் ஓர்மோஸ் நீரிணையையும் உள்ளடக்கி கடலோர பகுதிகளுக்கு புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. ஈரான் உச்சத்தலைவர் முஷ்தபா கமினி உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் சுமார் 2000 கிலோமீட்டருக்கு கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று IRGC கடற்படை அறிவித்துள்ளது. இதன் மூலம் அந்த நீர்நிலைகள் அந்த வட்டாரத்தில் பொருளாதாரம், பாதுகாப்பு, வளப்பம் ஆகியவற்றுக்கான மூலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இதுவரை கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இதுவரை நிராகரித்துள்ள ஈரானிய பரிந்துரைப்படி ஓர்மோஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்துக்கு திறக்கப்படுவதோடு தெஹ்ரான் மீதான வாஷிங்டனின் கட்டுப்பாடுகள் முடிவுக்கு வரும் என்று ஈரான் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அதேவேளை ஈரானின் அணு ஆற்றல் திட்டம் குறித்த பேச்சு பின்னர் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இருந்தும் இந்த பரிந்துரை தனக்கு மனநிறை வளிக்கவில்லை என்று கூறிய டிரம்ப் மேல் விவரங்களை வெளியிடவில்லை. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலின் போரை தொடர்ந்து இதை முடிவுக்கு கொண்டுவர எந்தவொரு உடன்பாடும் எட்டப்படவில்லை என அவர் கூறினார். ஈரான் 2 மாதங்களுக்கும் மேலாக தனது சொந்த கப்பல் போக்குவரத்தை தவிர வளைகுடாவிலிருந்து வரும் அனைத்து கப்பல் போக்குவரத்திற்கும் தடை விதித்துள்ளது. நிறைவாக விளையாட்டு. தென்கொரியா மொக்போவில் நடைபெற்ற 2026 ஆசிய குண்டெறியும் போட்டியில் தேசிய வீரர் ஜோனா சாங் ரிகான் தேசிய சாதனையை புதுப்பித்துள்ளார். அவர் 18.81 மீட்டர் தூரத்தை பதிவு செய்துள்ளதோடு கடந்த ஆண்டு தாய்லாந்து சி போட்டியில் தனது சொந்த பதிவான 18.78 மீட்டர் சாதனையை முறியடித்துள்ளார். சரவாக்கை சேர்ந்த ஜோனா தனது சொந்த சாதனையை புதுப்பித்திருந்தாலும் 5ஆம் நிலையை மட்டுமே பிடித்தார். ரிங்கிட் வலுப்பெற்றுள்ளது. மலேசிய பொருளாதாரம் மீதான உலகின் நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. சிறப்பு பணிக்குழு நாட்டில் மருத்துவர்கள் மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறை சிக்கலை ஆராயும் சுகாதார அமைச்சு நம்பிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: இன்று 2014 ஆண்டு இன்றைய நாளில் இரண்டாவது கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA 2 மலிவு கட்டண விமான முனையம் LCCTக்கு மாற்றாக அதிகாரப்படியாக செயல்பட தொடங்கியது. மலிண்டோ ஏர், செபு பசிபிக் ஏர்வேஸ், லயன் ஏர், டைகர் ஏர் ஆகிய விமான சேவை நிறுவனங்களும் செயல்பட தொடங்கின. கோத்தா கினபாலுவில் இருந்து வந்த மலிண்டோ ஏர் OD 1/27 விமானம் KLIA 2 தர இறங்கிய முதல் விமானமாகும். அதே சமயம் மணிலா நோக்கி சென்ற செபு பசிபிக் ஏர்வேஸ் 5J5/2 விமானம் KLIA 2 புறப்பட்ட முதல் விமானமாகும். முதன்மை முனையமான KLIA-வில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள KLIA 2 உலகத்தர வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கு 163 கடைகள், வான்பாலங்கள், 80 அறைகள் கொண்ட விடுதி, வட்டாரத்தில் முதன்முறையாக அமைக்கப்பட்ட 3வது ஓடுதளம் ஆகியவை உள்ளன. மேலும் பேருந்துகள், வாடகை வண்டி, துரித தொடர் வண்டி ERL ஆகியவற்றை உள்ளடக்கிய போக்குவரத்து மையமும் உள்ளது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: பெறுவது இஸ்லாமிய நாடகம்.
1: இஸ்லாமிய வானொலி நாடகம் தொடு துணி தொடர், எழுத்து AW மன்சூர். தொடு துணி தொடர் இஸ்லாமிய வானொலி நாடகம்.
2: என்ன
3: விலை இன்னைக்கு? விலை இல்லப்பா, வேற மீன் எதுவும் இல்லையா? நண்டு, கனவா, இறால்னு?
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ண. சரிண்ண, எடுத்து எடைய போட்டுட்டு காசு கொடுங்கண்ணே.
3: சரி சரி. ஏய் ராசிக்கு, அந்த எடைய போடுறா. என்ன அக்கறம்? இன்னைக்கு எல்லாருக்கும் 15 கிலோ 20 கிலோன்னு வந்திருக்கு. நண்டு, ஊடா, சொத்தம் எல்லாம் கிடைச்சிருக்கு. உனக்கு மட்டும்தான் இப்படி போல?
2: ஆமா, என்ன பண்றது அண்ணே? நல்லா நிறுக்க சொல்லுங்கண்ணே.
4: என்னண்ணே அவர் இப்படி நிறுக்கிறாரு?
3: எப்படி நிறுத்தாலும் இருக்கிறது தானே இருக்கேன். எத்தனை கிலோடா? 4.5 கிலோவா?
5: 4×5 = 20. அங்கிட்டு ஒரு 1/2 கிலோவுக்கு 2.5, ஆக மொத்தம் 22 வெள்ளி 50 காசு.
3: இந்தாப்பா இருக்கிறா, குடி.
2: அண்ணே, அவர் எடை சரியா போடலண்ணே. அது எப்படியும் 6-7 கிலோ இருக்குண்ணே. அண்ணே, நல்லா பாருங்கண்ணே.
3: உன்னோட தினைக்கும் ஒரே கொள்ளையா போச்சுப்பா. இனிமே கடலுக்கு போயில ஒரு திராசை எடுத்துட்டு போ. டேய் ராஜிக்கு, அங்க பாரு, இப்பாலோட போட்டு வருது. அங்க உள்ளத போய் எடைய போடு. போ போ.
2: அண்ணே, நான் என்னண்ணே, விலைதான் அநியாயமா இருக்குண்ணா, எடையையும் குறைக்கிறீங்களேண்ணே. இது உங்களுக்கே நியாயமா இருக்காண்ணே.
3: தம்பி அக்கிரமே, நாங்க வியாபாரிக்கு எடையை போட்டு கொடுக்கலையும் இப்படித்தான் நிறுத்து கொடுக்கணும். அங்க மாதிரி நிறுத்திக்கிட்டு இருந்தா எந்த வியாபாரியும் கிட்ட வரமாட்டான். சரி சரி, பேசிக்கிட்டு இருக்காதா? இந்தா காசை புடி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னமோ மீனை பிடிச்சிக்கிட்டு வந்து எங்கிட்ட சும்மா கொடுக்குற மாதிரி இஷ்டம் இல்லைனா நான் தந்த 2000 வழியை கொடுத்துட்டு மத்த வியாபாரிக்கு மீனை போடு. வந்துட்டான்.
5: என்னமோ மீனை இவன் தான் கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்த மாதிரி. வலைய போட்டா மீன் வரப்போகுது. அதை போய் எடுத்துட்டு வந்துட்டு பேசுறானா பேச்சு?
2: என்னடா அல்லா, காத்துலயும் மழையிலையும் கஷ்டப்பட்டு இப்படி போகுதேடா. வேற ஃபீஸ் கட்டணுமே.

0: வாப்பாக்குறான், ஏன் முகமெல்லாம் இப்படி வாடி போயிருக்கு? சரி சரி உள்ள வா, முதல்ல கை கால்லாம் கழுவிட்டு பசியாரு வா.
1: மனசே சரியில்லம்மா, ஒரு வாரமா தொழில் சரியாவே இல்ல, பேசாம எங்கயாவது வேலைக்கு போயிடலான்னு இருக்கமா.
0: என்னப்பா இப்படி சொல்ற? ஒரு வாரம் தொழில் சரியில்லைன்றதுக்காக நீ நேசிக்கிற ஒரு தொழில விட போறேன்ற, அதுவும் இன்னொருத்திட்ட கை கட்டி வேலை செய்ய?
1: ஏம்மா அதுல என்னமா தப்பு இருக்கு? தம்பிக்கு ஃபீஸ் கட்டணுமா? அவனாவது படிச்சு முன்னேறட்டுமா? இப்படி ஒரு சூழ்நிலையில இதுல வர்ற வருமானம் பத்தாதுமா? அதாம்மா யோசிக்கிறேன்.
0: இது உன்னோட சொந்த தொழில், நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதே இல்ல. நெட்டையோ குட்டையோ எல்லாம் ஒன்ன சேர்ந்தது. மத்தவங்க கிட்ட போனா அப்படியாத்தா மனச தளர விடாதப்பா.
1: என்னம்மா வலைய கடல்ல போட்டு எடுத்தா அங்க ஒரு மீனும் இங்க ஒரு மீனும் இருந்தா எப்படிமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு எந்த ஒரு பயனும் இல்லம்மா.
0: அக்ரம், படகு எடுத்துக்கிட்டு கடலுக்கு போற, நீ ஏன் முடிவு பண்ணி ஒரு இடத்துல வலைய போடுற?
1: ஆமா,
0: அந்த வலையில அல்ல உனக்கு விதிச்சத நீ அடையிற. ஒரு நாளும் வெறும் வலைய எடுத்துக்கிட்டு வரலையப்பா. அல்லாஹ் கூடவோ குறையவோ உனக்கு தந்துகிட்டு தானே இருக்கான்.
1: அது இல்லம்மா, 20 வெள்ளியையும் 25 வெள்ளியையும் வச்சு என்னமா பண்றது?
0: அந்த வருமானத்தையாவது தந்த அல்லாவுக்கு முதல்ல நன்றிய சொல்லு. நீ கரையில இருந்து கடலோட ஆழத்துக்கு போயிருக்க, அங்க இருந்து எந்த சேதாரமும் இல்லாம கரைக்கு திரும்பி வந்திருக்க. உன்னோட படகுக்கோ படகோட இயந்திரத்துக்கோ எந்த பாதிப்பும் இல்ல, எந்த செலவும் வைக்கல. இதுக்கெல்லாம் அல்லாவுக்கு நன்றி சொல்ல மாட்டியா அக்ரம்?
1: ஷுக்ர் அல்ஹம்துலில்லாஹ். எப்படிமா இப்படிலாம் யோசிக்கிறீங்க
0: அத்தா? அக்ரம், எதுவுமே நம்ம கையில இல்லத்தா. அவ்வளவு பெரிய கடல்ல மீனுக்கு போக வழி இல்லாமையா நீயோ மத்தவங்களோ விரிச்ச வலையில வந்து சிக்குது இல்லத்தா? அது அவங்க அவங்களுக்கு அல்லாஹ் விதிச்ச வாழ்வாதாரத்துக்கானது.
1: உண்மைதான், ஒத்துக்கிறேன். அப்படி கிடைக்கிறதையும் நிறுவையில மோசடி செஞ்சு அநியாயம் பண்றத நினைச்சாதான் ஆத்திரம் வருது. ஏம்மா கஷ்டப்படுற ஏழைங்க முன்னுக்கு வரவே முடியாதாம்மா.
0: அக்ரம்
1: சொல்லுங்கம்மா.
0: ஒரு நெருக்கடிய அல்லாஹ் சும்மா தரமாட்டான். யோசி, அந்த நெருக்கடிய எப்படி உனக்கு சாதகமா ஆக்க முடியும்னு பாரு. அந்த நெருக்கடியில அல்லாஹ் உனக்கு வழிய காட்ட முனையலாம்.
1: உண்மைதாம்மா, நீங்க சொல்ற ஒவ்வொன்னுலயும் நிச்சயம் ஒரு அர்த்தம் இருக்குமா. சரிமா பாக்கலாமா, நான் போய் குளிச்சுட்டு வர்றேன். நீங்க பசியாரி எடுத்து வைங்கம்மா, சாப்பிட்டுட்டு போய் பெட்ரோலு தூண்டில் கயிறுலாம் வாங்கணும், அப்பதான் சாயங்காலம் கடலுக்கு போக முடியுமா. அஸ்ஸலாமு அலைக்கும்மா.
0: வாலைக்கும் சலாம் அக்ரம். ஏன்தா இவ்வளவு நேரம்? நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா?
1: அது வந்துமா, என்னோட இடைநிலை பள்ளியில ஒன்னா படிச்ச நம்ம அக்பரை பார்த்தமா, அதான் அவங்கிட்ட பேசிட்டு இருந்ததுல தாமதமாயிருச்சு.
0: அது சரிப்பா, ஆனா உன் முகம் ஏன் இவ்வளவு கவலையா இருக்கு? என்னாச்சு பாக்குறா?
1: அட ஏமா, நம்மள மாதிரி ஏழைங்க எதை வேணும்னாலும் நினைக்கலாமா, ஆனா அதை செயல்படுத்ததான் முடியாது.
0: ஏன் தாக்குறாம் இவ்வளவு விரக்தியா பேசுற? ஆமா, அந்த அக்பர் என்ன செய்யறானா?
1: அவன் கேரள உள்ள ஒரு சந்தையில ஒரு கடையை எடுத்து நண்டு ஊடா சொத்தம் மீன் எல்லாம் வித்துட்டு இருக்கானாமா.
0: ஓ பரவாயில்லையே, தனக்குன்னு ஒரு தொழில ஏற்படுத்திருக்கானே, நல்லா இருக்கட்டும்.
1: அவன் நல்லா தாமா இருக்கான், என்ன பத்தி தான் அவன் ரொம்ப கவலைப்பட்டான்.
0: இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு?
1: இல்லம்மா, என்கிட்ட நடப்பு நிலைமைய கேட்டான், நானும் சொன்னேன், அதான் வருத்தப்பட்டான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு யோசனையும் சொன்னாமா. சந்தையில கம்போ மீன் கிலோ 15 வெள்ளி விக்குதாமா, பெரிய நண்டு 30 வெள்ளியும், ஊடா 20-25 வெள்ளியும் விக்குதாமா?
0: ஆமாப்பா, பல கைமாறி போகும்போது விலைவாசிங்க கூடிட்டு போகும்பா. அதோட அவங்களுக்கும் கடை வாடகை, தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு, ஆளுங்களுக்கு சம்பளம், இப்படி நிறைய இருக்குப்பா.
1: உண்மைதாம்மா, ஆனா அவன் என்ன மீன் வியாபாரம் பண்ண சொல்றாமா? எந்த வகை மீனா இருந்தாலும் சந்தை விலைய விட 3 வெள்ளி குறைச்சு எடுத்துக்கிறேங்கிறாமா. தினமும் அவன் கடையில மட்டும் 200-300 கிலோவுக்கு மேல மீன் நண்டு ஊடா சொத்தோங்கன்னு விக்கிறாமா. இப்போ நல்ல நிலையில இருக்காம அவன்.
0: அவன்கிட்ட நீ என்ன சொல்லிட்டு வந்த அக்ரம்?
1: யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தம்மா, ஏன்னா நம்மளால அது மட்டும்தானே முடியும்.
0: ஏன் இவ்வளவு அவநம்பிக்கையா பேசுற அக்ரம்? உன்னால இத செய்ய முடியாதா?
1: எப்படிமா முடியும்? நம்ம கம்பத்து கடற்கரையில மொத்தம் 60-70 படகு இருக்கு. அதுல 40-50 படகுக்காரங்களுக்கு முன்பணம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்தே அநியாயமா சரக்க வாங்கிக்கிறாங்க. முன்பணம் வாங்கிட்டதால அவங்க வேற யாருக்கும் மீன்களை விக்க முடியாது. முன்பணம் வாங்காதவங்க கூட அவசர ஆத்திரத்துக்கு உதவுமேனு அவங்க கிட்ட தான் சரக்கு போடுறாங்க. அப்புறம் எப்படிமா நாம வியாபாரம் பண்றது? ஏற்கனவே அஜீசன் எனக்கு 2000 வெள்ளி கடன் இருக்கேன். அதையே இன்னும் கட்ட வழி இல்ல. இதுல எங்கிட்ட வியாபாரம் பண்றது?
0: ஆமா, அவங்க கிட்ட முன்பணம் வாங்காதவங்க உன்கிட்ட மீனை தர மாட்டாங்களா?
1: பேசி பாக்கலாமா, ஆனா அவங்க கிட்ட வாங்குற மீனுக்கு அந்த இடத்துலயே பணம் கொடுக்கணும். நான் எங்கம்மா போவோம் பணத்துக்கு? அட போங்கம்மா.
0: உங்க பாப்பா மௌத்தானதுக்கு பின்ன நான் எந்த நகையும் போடுறது இல்ல. அது ஒரு 20 பவுன் இருக்கும். அதுல கொஞ்சத்தை வித்துட்டு உன்னோட தொழில அல்லாவ நம்பி ஆரம்பி, மத்தத அல்லா பாத்துப்பான். அதனாலதான் அல்லா அக்பரை உன்னை சந்திக்க வச்சிருக்கான். அல்லா உனக்கு வழி காட்டிட்டான். வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது இனி உன்னோட கையில இருக்க அக்ரம். உனக்கு தெரிஞ்ச தொழிலை செய்ய நீ யார்கிட்ட அனுமதி வாங்கணும் இல்ல பயப்படணும்? நியாயமோ அல்லா பாத்துக்கிட்டு இருக்கான்ற அச்சமோ, அநியாயம் பண்ணா நாமளும் காணா போயிருவோன்ற அச்சத்தையும் எப்போதும் மனசுல வச்சுக்கிட்டு அல்லாவை நம்பி இறங்குத்தா.
1: கண்டிப்பா.

0: அதோ கனியில படகு வருது. மனுஷன் விஷயத்த சொன்னதும் மொத ஆனா நான் உனக்கு சரக்கு தரம் பாக்குறேன், நீ கவலைப்படாம வியாபாரத்தை ஆரம்பின நிறைய மீனோட வரணும்.
1: என்னப்பா அக்கரம் தயாரா இருக்க போல, வா வா வந்து பிசுமி சொல்லி எடைய போடு. இன்னைக்கு அல்லாஹ்வோட உதவியால நல்ல மீன் ஊடம் சொத்தம் எல்லாம் பட்டிருக்கு.
0: அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம் கனியன.
2: ஏய் அக்கரம், என்னடா நீ பாட்டுக்கு வந்து என்னோட பார்ட்டி கிட்ட மீனை எடை போட்டுக்கிட்டு இருக்க? ஏய் ராசிக்கு, கனி என்ன படவுல உள்ள மீனெல்லாம் எடுத்து எடைய போடுடா. அக்கரம் மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிரு, அப்புறம் நல்லா இருக்காதாமா.
1: அக்கறம் எடைய போடுறது என்னோட மீனை, நான் காலத்துக்கும் உனக்கு மீனை தரணும்னு நமக்குள்ள எந்த ஒப்பந்தமும் இல்ல. அவனை எதுக்கு தடுக்கற? நீ எடைய போடு அக்கறம்.
2: என்ன கனி என்ன, நான் தானே எப்ப உங்ககிட்ட சரக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்ப என்ன புதுசா? டேய் அக்கறம், என்கிட்ட வாங்கின 2000 வள்ளி இந்த இடத்துல எடுத்து வை. நீ
1: அக்கறம், நீ எடைய போடு, நான் பேசிக்கிறேன். அஜிஜு, நேத்து சாயங்காலம் நாங்க ரெண்டு பேரும் உன்னோட வீட்டுக்கு போயிருந்தோம், அக்கரம் வாங்கின 2000 வெள்ளிய தர்றதுக்காக. ஆனா நீ வீட்டுல இல்லன்னு சொல்லி உன்னுடைய மனைவி சஷ்ரீன் திருப்பி அனுப்பிடுச்சு எங்களை. ஆனா எனக்கு தெரியும் நீ வீட்டுலதான் இருக்க அப்படிங்கறதும்.
2: ஆமா வீட்டுலதான் இருந்தேன். அக்கறம் மறுபடியும் 1000 கூட 2000 கூட வந்துருவான் பயந்துகிட்டு தான் வீட்டுல இருந்துகிட்டே சஷ்ரீன் கிட்ட இல்லன்னு சொல்ல சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ?
1: என்ன
2: பத்தி தெரியுமல?
1: ஏன் தெரியாது, எடைய குறைச்சு அநியாய விலைக்கு கொள்முதல் பண்றவன் தானே நீ.
2: பாய், அவனால நமக்குள்ள பிரச்சனை வேணா, நல்ல விலைய குடுக்கறேன், என்கிட்டயே சரக்க தாங்க.
1: என்ன விலை தரப்போறீங்க வியாபாரி?
2: கம்போ மீன் 6 வெள்ளிக்கு எடுத்துக்கிறேன், ஊடகம் 12 வெள்ளிக்கு எடுத்துக்கிறேன், வேற என்ன இருக்கு?
1: கம்போ மீன் இப்ப 9 வெள்ளிக்கு எடுக்கிறேங்கிறான் அக்கரம். என்னோட படகுல வந்த அத்தனை சரக்கும் அக்கரமுக்கு தான், இதுல தலையிட உனக்கு எந்த உரிமையும் இல்ல, மரியாதையா போயிடு.
2: என்ன பாய் என்னையா மிரட்டுறீங்களா?
1: நீ என்ன பெரிய ரவுடியா? அவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், அவன் ஒரு தொழில தொடங்கினான்னா அவனுக்கு ஆக வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை.
2: அப்படின்னா நான் தலைவர்கிட்ட போக வேண்டி வரும்.
1: இதோ வந்துருச்சே தலைவரோட படகு, இருந்து பேசிட்டு போப்பா. என்னப்பா அக்கரம், நீங்க எடைய போட்டுட்டியா இல்லையா?
0: இல்லண்ண, நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கண்ண, எடைய பாக்கணும்ல, அதான் காத்துக்கிட்டு இருந்தேன்.
1: என்னோட மீனை எடை போடுறதுக்கு யாரோட தயவும் உனக்கு தேவையில்லை. அட சீக்கிரம் போடப்பா, அடுத்தடுத்த படகுலாம் வந்துகிட்டு இருக்க. அட என்னப்பா நீ மீனை போய் தங்கம் மாதிரி நிற்கிற, கொஞ்சம் கூட விட்டு நிறு, அப்பத்தானே உன்னோட வியாபாரிக்கு போட வசதியா இருக்கும்.
0: அல்லாவே வேணாம் கனினு, அல்லாஹ் அளவு நிறுவையில மோசடி செய்யறவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொண்டு எச்சரிக்கிறான், எனக்கு அது வேணாம் கனினு.
1: ஒரு சின்ன பையன் எவ்வளவு தெளிவா இருக்கான், ஆனா சில ஜென்மங்களுக்கு இதெல்லாம் எங்க புரிய போகுது.
0: கனினு, கம்போ மீன் 23 கிலோன்னு, ஊடா 3.5 கிலோ, சொத்தம் 4.2.
1: குடிச்சுக்கிட்டீர்ல, தூக்கிட்டு வா, தலைவர் நாகூர் அணி படகுல சரக்க எடுப்போம், சீக்கிரம் முடிச்சிட்டு ரெடி ஆகும்.
0: முடிச்சிட்டேன்னு வாங்க போலான.
1: உதவி ஒத்தாசைக்கு ஒரு துணைய வச்சுக்கிட்டா என்ன அக்கரம்?
0: இல்லன்ன, தம்பி அசார் லீவ்ல வந்திருக்கான், அவனை நான் தான் கடற்கரைக்கு வரவேணான்னு சொல்லிட்டேன், படிக்கிற பையன் அதான்.
1: அதுவும் சரிதான். நாகூர் அண்ண, அங்கேயே நிறுத்துங்க படக, நாங்களே வந்துடுறோம். பையன் மீன தங்க நிற்கிற மாதிரி நிற்கிறான்.
2: ஓஹோ, அப்போ கனியன்ன நீங்க தலைவர் எல்லாம் அவனுக்கு உடந்த அப்படித்தானே?
1: திருடுறப்போவோ கொள்ளையடிக்கிறப்போ உடந்தையா இருந்தா தான் தப்பு அஜீஷ். நீ நியாயமா வியாபாரம் பண்ணி இருந்தா இன்னைக்கு அக்கரம் எப்படி முளைச்சிருப்பான்? எங்கிட்ட வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காத, எங்க வந்து யார விரட்டிக்கிட்டு இருக்க? அக்கரமுக்கு இப்ப இல்ல, எப்பவாவது நீ சொல்ல கொடுத்தேன்னு எங்களுக்கு செய்தி வந்துச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கிளம்பிடா முதல்ல.
2: பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன், வட ராசிக்கு போலாம்.
1: ஏய் அஜீஷ், அக்கரம் கிட்ட பணம் இல்ல, உங்கிட்ட இருக்கிற மாதிரி எந்த அல்ல கையும் இல்ல. அவன் அல்லாவை நம்பி இந்த வியாபாரத்துல இறங்கி இருக்கான், அவனுக்கு உதவி செய்ய அந்த அல்லாஹ் எப்பவுமே போதுமானவன். போடா, இனிமேலையாவது புத்தியா பிழைக்க பாரு, வந்துட்டான் வெட்டி நியாயம் பேச.

0: அடடே வாங்க வியாபாரி, என்ன விசேஷம்?
1: அட போங்கண்ணே வியாபாரி, அது இதுன்னுட்டு நான் எப்பவுமே உங்க தம்பி அக்ரம் தானே.
0: பாத்தியா, இந்த பணிவு தான் அஞ்சே வருஷத்துல உன்னை இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. உன்னோட நியாயமான வியாபாரத்தால நீயும் நல்லா இருக்க, நாங்களும் நல்லா இருக்கோம். அப்புறம் காபி சாப்பிடுறியா? ஷமீமா, ஷமீமா, அக்ரமுக்கு ஒரு காபி போட்டு கொண்டா?
1: அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணே. அடுத்த வாரம் தலைநகர்ல மொத்த வியாபாரிக்கான நம்மோட ஆறாவது கிளையை தொடக்க உங்களை கூப்பிட வந்தேன்.
0: அடுதே ரொம்ப சந்தோஷம். ஆறாவது கிளை என்ன? 7, 8, 9, 10 இப்படி எல்லாத்தையும் நான் தான் திறந்து வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். சந்தோஷம் தானே?
1: ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அப்ப நான் வர்றேண்ணே. அஸ்ஸலாமு அலைக்கும்.
0: வாலைக்கும் சலாம்.
2: நேர்களே, இதுவரை AW மன்சூர் எழுதிய தொடு துணி தொடர் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன்கனி, அமீர் அப்பாஸ், சைக் நசீர் மற்றும் ரஷிதா பேகம் ஆகியோர் பங்கேற்றனர்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
4: இளமை, புதுமை, இனிமை.
5: லிங்கம் 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
6: சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.
7: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
8: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.
9: கவரும் மனம், கிடைக்கும் சுவை, என்றும் நிலைக்கும் நெஞ்சி நிலே.
10: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
5: லிங்கம். இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
11: ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான்.
12: In the mix with DJ Thibin.

வாவ், என்ன பாட்டு இல்லை. இப்போ இந்த நேரத்தில் பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த பாடல் ரொம்ப துணையாக இருந்திருக்கும், நல்லாவும் இருந்திருக்கும் இல்லையா. பிரதாப் வான் அவருடைய மனைவி வனிதாவுக்காக அந்த பாடல் கேட்டிருந்தாங்க. அதே சமயம் ஸ்ரீ சோமி பகாவ மக்களுக்காக ஒரு பாடலை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காகவும் அந்த பாடல். இப்போ அடுத்த பாடல் புனிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய அப்பா கோவிந்தசாமி அவர்களுக்கு நாளைக்கு பிறந்தநாள், அவருக்கு ஒரு பிறந்தநாள் பரிசாக அப்பா பாடலாக ஒன்று கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்கு, கேட்கலாம்.

ஷோபன் இந்த பாடல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி மேனகாவுக்காக அன்பு பரிசா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நிறைவான பாடல் யாருக்காக? ஷாலு வந்துட்டு அவங்களுடைய குடும்பத்தினருக்காக, பிறகு நித்யா அவங்களுடைய ஆசிரியருக்காக கேட்டிருக்காங்க. நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் வாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 1.1 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள முதலீட்டு பரிவர்த்தனைகளில் நடந்த அதிகார முறைகேடு கையாடல் தொடர்பான விசாரணை குறித்து வரும் திங்கட்கிழமை பொருளாதார முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரஃபீஸி ரம்லியிடம் வாக்குமூலம் பெறப்படும். இதனை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM புலனாய்வு பிரிவு மூத்த இயக்குநர் டாக்டர் முகமது அஃபாஸ் நசார் உறுதிப்படுத்தினார். சுகாதார அமைச்சு நாடு முழுவதும் மேலும் 81 நலவாழ்வு மையங்களை நிறுவ இலக்கு வைத்துள்ளது. இந்த முயற்சி தொடக்க சுகாதார பராமரிப்பு திட்டத்தை வலுப்படுத்துவதையும் சமூகத்தினரிடையே ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அகமது கூறினார். நேற்று தலைநகர் பண்டர் மக்கோத்தா செராசில் கால்வாயில் விழுந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படும் 9 வயது சிறுமியை தேடி மீட்கும் பணி நாளை காலை 8 மணிக்கே ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியை உள்ளடக்கிய தேடி மீட்கும் பணியில் 22 பாதுகாப்பு உறுப்பினர்கள் ஈடுபட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை நடவடிக்கை பிரிவு உதவி இயக்குநர் ஹமத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராச்சியும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் கஜா கலாசும் தெஹரான் வாஷிங்டன் அமைதி பேச்சு தொடர்பான அண்மைய நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடினர். போரை முடிவுக்கு கொண்டு வந்து வட்டாரத்தில் நீடித்த அமைதியை நிலைநாட்டுவதை நோக்கமாக கொண்ட ஈரானின் அண்மைய நிலைப்பாடு குறித்து ஆராச்சி பேசியதாக அவரது அமைச்சு கூறியது. மெக்சிகோ ஆளுநர் ரூபென் ரோச்சா மோயா போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டியுள்ள நிலையில் விசாரணைக்கு வழிவிடும் வகையில் தாம் தற்காலிகமாக பதவி விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். சினலஹா கும்பலுடன் இணைந்து அமெரிக்காவிற்கு போதைப்பொருள்களை விநியோகித்ததற்காக மேலும் 9 பேர் மீது அமெரிக்க நீதித்துறை குற்றம் சுமத்தியுள்ளது. அவை பொய்யானவை என்று ரோச்சா மோயா கூறுகிறார். விளையாட்டு சூப்பர் லீக் கார்பந்து. லீகா சரங்கில் நடைபெற்ற PDRM FCயுடனான ஆட்டத்தில் சபா FC 5-1 என கோல் மழை பொழிந்தது. மற்றொரு ஆட்டத்தில் JDT 7-0 என KLCT FCயை பந்தாடியது. நிறைவாக வெற்றியாளர் லீக். இந்த பருவத்தின் இறுதியாட்டத்தில் குயின்ஸ் பார்க் ரேஞ்சர்ஸை 3-0 என வீழ்த்தியதன் மூலம் இப்ஸ்விச் டவுன் இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கிற்கு தகுதி பெற்றுள்ளது. அத்துடன் இந்த வெற்றியின் மூலம் அந்த அணி காவெட்டி சிட்டிக்கு அடுத்தபடியாக 2nd இடத்தை பிடித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மலரும் நினைவுகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்றத அழைத்தே நீங்கள் சொல்ல போகிறீங்க. பழம் பாடல்களில் உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல், இந்த நேரத்தில் இவங்களுக்காக நான் கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாடல் என்ன பாடல், சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் விஷன், என் பேர் சுசீலா தேவி சின்னத்தம்பி.
0: சுசீலா தேவி அம்மா, சொல்லுங்க, என்ன பாடல் யாருக்காக கேட்க போறீங்க?
1: எனக்கு ஒரு பாட்டு, ரெண்டு பிள்ளைங்களுக்காண்டி விரும்பி கேட்கிறேன். பேர பிள்ளைங்களுக்காண்டி குருவி முத்தம் கோடத்துல அந்த பாட்டு போடுங்களா?
0: பேர பிள்ளைங்களுக்காக அன்பா பாட்டி கேட்டிருக்கீங்க, எப்படி மறுக்க முடியும்? பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம் வாங்க.
1: சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ்.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலில்.

0: வணக்கம், யார் இந்த பக்கம்?
1: வணக்கம், சரஸ்வதி.
0: சரஸ்வதி சொல்லுங்க, என்ன பாடல், யாருக்காக?
1: நேற்றுக்கு கிள்ளான்ல இருக்கும் முருகையா முத்து அவருக்கு பிறந்த நாள். அவரு முன்னாள் வானொலி அறிவிப்பாளர் தான், அவருக்கு வாழ்த்து கூறிக்கிறேன். நானு அவருக்கு கேட்க வேண்டிய பாடு மனிதன் மாறி விட்டான், அந்த பாடல் கேட்கிறேன்.
0: நம்முடைய முன்னாள் அறிவிப்பாளருக்காக அந்த பாடல். மின்னல வேலை செஞ்சவரா?
1: ஆமா, முருகையா முத்து ரொம்ப சிறுகதையெல்லாம் எழுதியிருக்காரு. நீண்ட நாள் அவரோட தொடர்புக்கு எனக்கு இருக்கு, மின்ன ரேடியோலயும். அவரோட பிறந்த நாள் நேத்து, அவர் மே ஃபர்ஸ்ட். அவருக்காக இந்த வேலையில அவரோட குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து இந்த பாடல் நான் கேக்குறேன்.
0: சரி, எங்களுடைய முன்னாள் அறிவிப்பாளருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: ரொம்ப நன்றி ஐயா.

0: வணக்கம் கிஷன், எப்படி இருக்கீங்க கிஷன்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். நான் கேசவன் பேசுறேன், கப்பங்கள இருந்து.
1: கேசவன் சொல்லுங்க, என்ன பாடல் யாருக்காக கேட்கலாம்?
0: எங்க அம்மா கேட்க சொன்னாங்க அந்த பாட்டு, அவங்களுக்காக நான் கேட்கறேன். அவங்க வந்து ரம்பையின் காதல் படத்துல இருந்து பகவானை மௌனி என்ன கேட்டிருக்காங்க.
1: அம்மாவுடைய கட்டளை, அன்பு கட்டளையை மீற முடியாத மகன்.
0: ஆமா, அவங்க வந்து சம்பம் குழந்தை கோலகட்டியில இருக்காங்க, அவங்க கேட்க சொன்னாங்க. இந்த வேலையில என் தங்கச்சிக்கு சாந்தகுமாரி மணிவண்ணன், அவங்களுக்கும் நான் அந்த பாட்டு டெடிகேட் பண்றேன். நண்பர் ஞானமணி, அவர் வந்து ஜித்ரால இருக்காரு, அவர் சேர்த்து ரெண்டு மூணு பேருக்கு அவர் சேர்த்து அந்த பாட்டை போட்டுருங்களேன்.
1: இப்போ உங்க மூலமா அந்த பாடல் அன்பு பரிசா அவங்களுக்கு போக போகுது, கேட்கலாம் வாங்க.
0: ரொம்ப நன்றி.

0: வணக்கம் என்ன சார், நான் தானம் பேசுறேன் இந்த பத்திரிகைல இருந்து.
1: தானம் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேங்க. அப்புறம் இன்னைக்கு சனிக்கிழமை என்ன சமைச்சிருந்தீங்க வீட்டுல?
0: கோழி பாட்டிட்டு சாம்பார் வச்சோம்.
1: சாம்பார் வச்சீங்க, எல்லாம் தெம்பா சாப்பிட்டுட்டு இப்போ உறங்குற நேரமும் வந்தாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, தூங்க மனசே வராத?
0: வரவே வராது, அந்த பாட்டு எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு தான் வரும்.
1: பேசிட்டு இருக்கீங்களா?
0: என்ன
1: பாட்டு இப்ப கேக்குறோம் தோணுது?
0: ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு என்ற படத்துல எந்த நாளும் சந்தோஷமே, அந்த பாட்டு
1: ஜமுனா ராணி பாடி இருப்பாங்க இல்லையா?
0: ஆமா.
1: சரி, அந்த பாடல் இப்போ நீங்க பேசிட்டே இருக்கீங்கல்ல, உங்க எல்லோருக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம் வாங்க.
0: ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம் வணக்கம், இந்த பக்கம் வந்து கிருஷ்ணவேணி சுகுமாரின் பேசுறோம், படங்கசிராயில இருந்து.
0: கிருஷ்ணவேணி அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நன்றாக இருக்கேன், நல்லா இருக்கிறேன் தம்பி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க. என்ன பாட்டு கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க?
1: எனக்கு வந்து நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. அந்த பாட்டு என் தோழி, அந்த தோழி கோலகட்டியில் வாழும் வசந்தாவுக்காக நான் கேக்குறேன். ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நட்பு பாசம் அதிகம். அவங்க நானும் எங்க போனாலும் ஒன்னா போவோம், எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் ஒன்னா உடுத்துவோம். அந்த மாதிரி ஒரு உயிர் தோழி.
0: ஏன்னா அந்த காலகட்டத்துல ஒரே மாதிரி பூ வச்சுக்கிறது, ஒரே மாதிரி புடவை கட்டிக்கிறது, இதெல்லாம் இருக்கும்ல நண்பர்கள் தோழிகளுக்குள்ள பொதுவா.
1: கண்டிப்பா இப்பயும் அப்படிதான் நாங்க இருக்கோம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம், ஒரே மாதிரி சப்பாத்தி அணிவோம், ஒரே மாதிரி எப்படி புடவை கட்டினாலும் ஒரே மாதிரி கட்டுவோம், சுடிதார் ஒரே மாதிரி ஒரே கலரு அந்த மாதிரி தான் நாங்க உடுத்துவோம். வெளியே போனாலும் அடிக்கடி எங்கேயாவது வெளியே போனாலும் நாங்க ரெண்டு பேரும் கார்ல பயணமாவோம். அவங்களும் சமயத்துல கார் எடுத்துட்டு வருவாங்க, நானும் கார் டிரைவிங் பண்ணுவேன். எங்களுக்கு அவ்வளவு ஒரு என்ஜாயான வாழ்க்கை. ஃபேமிலி இருக்கு, பேரப்பிள்ளைங்க எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கிறாங்க. இருந்தாலும்
0: வாழ்வோம் சுருக்கமா.
1: ஆமா கண்டிப்பா.
0: நன்றிங்க, நல்ல விஷயத்த சொன்னதுக்கு. பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேக்கலாம் வாங்க.
1: கண்டிப்பா, ரொம்ப நன்றி தம்பி.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை 2:15

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.

0: மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: வணக்கம் கிஷன், கவனத்தை சென்னை புக்கிஜில இருந்து கால் பண்றேன்.
3: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல், யாருக்காக?
2: இந்த பாடல் வந்து காக்கம் கரங்கள் இருந்து ஞாயிறு என்பது கண்ணாக, இது வந்து மனைவி ஞானம்.

0: வணக்கம், கிளைல இருந்து பண்டா புத்திராவில கலைவாணி பேசுறேன்.
1: கலைவாணி சொல்லுங்க, என்ன பாடல், யாருக்காக
0: பாட்டு? இப்ப எல்லாரும் இந்த பாட்டு கண்டிப்பா விரும்புவாங்க. இதுவரை எங்க அண்ணன் சந்திரசேகரன் கம்பாங்கல இருக்காரு, அண்ணி தேவி இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த விட அதாவது சின்ன சின்ன மூக்குத்தியாம் செகப்பு கல்லு மூக்குத்தியாம்
1: பாதை தெரியுது பார் படம்,
0: அந்த படங்களா அது
1: பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
0: நன்றியா, நன்றி.
2: சின்ன சின்ன மூக்குத்தியா சிகப்பு கல்லு மூக்குத்தியா

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணோம் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணோமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனோன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும்னு அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்
1: என்னது,
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல, ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல்
1: இடம் பெறுவது ஞானச்சுடர்.
2: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய நேயர்களே, ஒரு நாள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படுத்திருந்த போது அவர்களின் உடம்பில் எறும்பு ஒன்று ஊர்ந்து திரிந்ததை கண்ட அவர்கள் அதனை பிடித்து வீசி எறிந்தார்கள். அப்போது அந்த எறும்பு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, நெறி நீதி மன்னனாகிய அல்லாஹ்வுக்கு நீரும் நானும் அடிமைகள் தான் என்பதை உணராது என்னை நீ அகங்காரத்துடன் பிடித்து வீசி எறிந்தீர். உமக்கு வல்லமை உள்ளது என்று எண்ணி பெருமையுற்று வரும் துன்பம் பற்றி உணராது எனக்கு துன்பம் இழைத்தீர். இது பற்றி நான் மறுமையிலே அல்லாஹ் சுபஹானஹு வதஆலாவின் முன் வழக்காடுவேன் என்றது. அது கேட்ட நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திடுக்குற்றவர்களாய் அவ்வெறும்பினை நோக்கி, எறும்பே, நான் என்ன அவ்வளவு பெரிய தீங்கு செய்துவிட்டேன் என பரிவோடு கேட்டார்கள். அதற்கு அந்த எறும்பு அவர்களை நோக்கி, என்னுடைய உடலோ மென்மையானது, அதனினும் மென்மையானது அதன் மேல் போர்த்தப்பட்டுள்ள தோல். அப்படி இருக்க நீர் என்னை வெளியே தூக்கி எறிந்தீர், இதைவிட பெரும் தீங்கு வேறொன்று இருக்கிறதா? வலியவர்கள் எளியவர்களை மதித்திடாது, அவர்களுக்கு தீங்கு இழைப்பது பண்பு என்றால் கடலானது அலையெறிந்து அவனி முழுவதையும் அழித்திடாமல் இருக்க காரணம்தான் என்ன? அதனுடைய இயலா தன்மைதானா? நீங்களோ இந்த உலகத்தை ஆள வந்த அரசர் மட்டுமல்ல, மக்களை நேர்வழி நடத்த வந்த நபியும் ஆவீர். நீங்களே இவ்வாறு செய்தால் மற்றவர்களை பற்றி என்ன சொல்வது என்று இடித்துரைத்தது. எறும்பின் இந்த இடிமொழி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு குலுக்கு குலுக்கியது. அவர்கள் எறும்பை நோக்கி, எறும்பே, நான் வேண்டுமென்றே உனக்கு துன்பம் இழைக்கவில்லை, நீ என் மீது ஊர்ந்து செல்வதை உணர்ந்து நான் அறியாமலேயே உன்னை பிடித்து வீசி எறிந்து விட்டேன். எனினும் பிழை பிழைதான், அதிலிருந்து தப்ப முடியாது, எனினும் என் பிழையை பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று கூறினார்கள். அப்போது அந்த எறும்பு, நீர் எனக்கு 3 வாக்குறுதிகளை அளித்தால் நான் உன் பிழையை பொறுப்பேன், இல்லையென்றால் பிழை பொறுக்க மாட்டேன் என்று கூறியது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்விதமே அவற்றை அளிக்கின்றேன் என்று கூறினார்கள். அப்போது அந்த எறும்பு, தாவூதின் மகனாரே, நீர் உலக ஆபாசங்களில் உழலாதீர், அதிகமாக சிரிக்காதீர், உம்மிடம் ஒருவர் உதவி தேடி வந்தால் அவரை வெறுமனே திருப்பி அனுப்பாதீர் என்று கூறியது. வாக்குறுதி காக்கிறேன் என்றார்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அது கேட்டு அகமகிழ்ந்து அந்த எறும்பு, நான் உன் பிழையை பொறுத்தேன் என்று கூறி அந்த இடத்தை விட்டு அகன்றது. அன்பிற்குரிய நேயர்களே, பிறருக்கு நலம் நாடுவதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அதைத்தான் அந்த எறும்பு தனக்கு ஏற்பட்ட நோவினையை சுட்டி காட்டியது. நாமும் மற்றவர்களின் நலனில் அக்கறை உள்ளவர்களாக மாற வேண்டும். அந்த எறும்பின் வேண்டுகோள், நீர் உலக ஆபாசங்களில் உழலாதீர், உள்ளத்திலிருந்து உலக பற்றை நீக்குவது என்பது இலேசான காரியமல்ல, சில நேரம் உள்ளம் ஒத்துக்கொள்ளும், மீண்டும் உள்ளம் உலக பற்றை நாடும், என்றாலும் ஒரு கட்டுக்கோப்போடு வாழ வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிகவும் கவனம் செலுத்துகிறது. அடுத்து, அதிகமாக சிரிக்காதீர் என்று கேட்டது. அதிகமாக சிரிப்பது என்பது அல்லாஹ்வின் சிந்தனையை விட்டும் தூரமாக்கக்கூடிய ஒரு செயலாகும், உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து, உம்மிடம் ஒருவர் உதவி தேடி வந்தால் அவரை வெறுமனே திருப்பி அனுப்பாதீர் என்று கேட்டது. பிறரின் தேவைகள் எதுவாக இருப்பினும் அது நன்மையான காரியமாக இருந்தால் அவரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும், அவருக்கு ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும், அவர்களிடம் குறைகள் ஏதேனும் தென்பட்டால் அதை பெரிதுபடுத்தாமல் அவற்றை மறந்துவிட வேண்டும், இவ்வாறு பிறருக்கு பயன் தரும் மனிதரே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிரியமானவராக இருக்கிறார் என இஸ்லாம் கூறுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எந்த நல்ல விஷயங்களை கேட்டோமோ அவைகளை நம் வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி வாழ நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
2: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையதான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்ல ஓய்விடுங்க.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்கு உரிய வழி இருக்கு.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.

பேச்சு எடுக்கும் காலம் மட்டும் வயிற்றுக்குள்ள சிக்கல் இல்ல, கலவி உள்ள காலம் மட்டும் உடம்புக்குள்ள சிக்கல் இல்ல. என்னாச்சு என்னாச்சு இழுத்த இழுப்பு என்னாச்சு, ஒன்னாச்சு ஒன்னாச்சு உதடு நாடு ஒன்னாச்சு. உச்சந்தல காயுதடி இச்சு மழை இட்டு விடு, உணர்ச்சிகளின் உச்சியில பொங்கொடிய நட்டு விடு. ஓ போடு

ஓப்படு.

சின்னால பட்டி பக்கம் சொல்லு. நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா,

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.
2: எடியே.

ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை. நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

மின்னல் எஃப்எம் தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15
1: மின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம். மின் நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை. மங்கள இசை.

உங்களுக்கா?

வணக்கம். சலாம் மலேசியா வடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நாட்டின் சுகாதார சூழலை வலுப்படுத்துவதில் சுகாதார பராமரிப்பு முனைப்பு முக்கிய உந்துசக்தியாக கருதப்படுவதாக அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் கூறியுள்ளார். சமூகத்தினர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற அந்த முனைப்பு முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளை சபாவில் இவ்வாண்டின் முதல் 4 மாதங்களில் 357 குரங்கு மலேரியா நிறுவுகளும் ஓர் உயிரிழப்பும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக ரணாவ், குடாட், தவா மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே தொடக்க கட்டத்திலேயே உடனடி சிகிச்சை அளிப்பதே இச்சிக்கலுக்கு தீர்வாகும் என்றார் அவர். மே 1 தொடங்கி சாலை போக்குவரத்து துறை JPJ மை டிஜிட்டல் ஐடியை பயன்படுத்தி மை JPJ செயலிக்குள் நுழையும் முறையை செயல்படுத்தியது. இது எந்த ஒரு நுட்ப இடையூறுகளுமின்றி சீராக இயங்கி வருகிறது. இஃது அரசாங்கத்தின் பொதுச்சேவை இலக்கவியல் மயமாக்கல் நடவடிக்கையை விரிவாக்கம் செய்யும் திட்டத்தில் அடங்கும் என மை டிஜிட்டல் ஐடி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தெலங்கானு இவ்வாண்டின் 1 காலாண்டில் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் 2.45 மில்லியன் சுற்றுப்பயணிகளை ஈர்த்துள்ளது. இவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டு 2.03 மில்லியனாக இருந்ததாக மாநில சுற்றுலா, பண்பாடு, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்ற செயற்குழு தலைவர் டாக்டர் ரசாலி இட்ரிஸ் தெரிவித்தார். தெற்கு லெபனானில் உள்ள ஒரு மத கட்டடத்தை தங்கள் படைகள் சேதப்படுத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அதனை ஒரு கன்னியாஸ்திரி மடமென அடையாளம் காட்டிய கத்தோலிக்க தொண்டூழிய அமைப்பு யூத தரப்பு வேண்டுமென்றே வழிபாட்டு தளத்தை குறிவைத்துள்ளதாக கடுமையாக சாடியது. ஜெர்மனியிலிருந்து 5,000 துருப்புகளை திரும்பப் பெறும் வாஷிங்டனின் முடிவை புரிந்து கொள்வதற்காக அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக நேட்டோ கூறியுள்ளது. சமரச பேச்சுகளின் போது ஈரான் அமெரிக்காவை சிறுமைப்படுத்துவதாக கூறப்பட்ட பின் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் ஜெர்மனி பிரதமர் ஃபெட்ரிக்ஸ் மெர்சிக்கும் இடையிலான வாக்குவாதத்தை தொடர்ந்து படைகளை திரும்பப் பெறுவதாக பென்டகன் அறிவித்தது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்தாட்டம். அதிகாலை ஆட்டத்தில் ஆர்சனல் 3 சூழியமெனும் கோல்களில் ஃபுல்ஹாமை வெற்றி கொண்டது. இதனைத் தொடர்ந்து அவனி 76 பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. நியூகாசல் 3-1 என பிராய்டனை வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது. தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم. எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோடும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து, வரஐதன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால், ஃபஸப் بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

அன்பான மீனலஃபம் நேயர்களே, பிறக்கும் போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாகவே பிறக்கின்றனர். அவர்கள் நல்லவர்கள் ஆவதும் தீயவர்கள் ஆவதும் பெற்றோர்கள் அவர்களை வளர்க்கும் முறையில்தான் உள்ளது. பெற்றோர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் பிள்ளைகளும் அவர்களைப் போன்றே தூய இஸ்லாமிய சிந்தனையில் வளர்கிறார்கள். அதை தவிர்த்து பெயரளவில் முஸ்லீமாக இருப்பின் குழந்தைகளும் பெயரளவிலே முஸ்லீமாக வளர்கிறார்கள். ஆக பெற்றோரின் கொள்கை, கோட்பாடு, குலநலன்கள் குழந்தைகளிடத்தில் பிரதிபலிப்பதை கண்கூடாக நாம் பார்த்து வருகிறோம்.

நேயர்களே, ஒரு நல்ல பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையான, அன்பான, முறையான கணவன் மனைவியாக அல்லாஹுவை 5 வேளை தொழுது குழந்தைகளையும் சிறுவயது முதலே தொழவும் ஓதவும் இஸ்லாமிய மார்க்க வழியில் ஈடுபடவும் செய்ய வேண்டும்.

அன்பான மீனலஃபம் நேயர்களே, நாமும் நல்ல கணவன் மனைவியாக நல்ல பெற்றோராக பிள்ளைகளிடம் இருப்பதுடன் இஸ்லாத்தின் வழியில் பிள்ளைகளை வளர்ப்பதுடன் அவ்வாறே வாழவும் வேண்டும். நாளை மறுமை நாளில் பெற்றோரின் கடமையாக எல்லாமல்ல அல்லாஹ் எதை எதிர்பார்க்கின்றானோ அதை சரிவர அறிந்து செய்வது நமது கடமையாகும்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞானி ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
3: நேரம் காலை மணி 6:30.

எல்லோருக்கும் காலை வணக்கம் மற்றும் ஒரு வணக்கம் என்ற நிகழ்ச்சியில ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல உங்களை சந்திக்க ரவீன் வந்திருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. வார இறுதி நாட்கள்னா எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க, எப்ப வார இறுதி நாட்கள் வரும், நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அதுவும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வான ஒரு நாள் அப்படின்றதுனால உங்க மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது செய்யணும்னு தோணுதோ தான அளவை நீங்க செய்யுங்க. இது திருவள்ளுவர் ஆண்டு 2057 பிரபாபவ ஆண்டு சித்திரை திங்கள் 20 2026 May 3 வந்திருக்குங்க. இப்பதான் தொழிலாளர் தின வாழ்த்து சொன்னது மாதிரி இருந்துச்சு பாருங்க, அதுக்குள்ள 3 வந்துருச்சு. எவ்வளவு வேகமா நாள் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, தொடக்கமா சிவன் போற்றி பாடலோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.

வணக்கம். இன்னும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கு நாள் இதழ்கள் வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்கலாம். மலேசிய நண்பன்ல இந்த ஒரு செய்தி வந்திருக்கு. பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அந்த பொழுதுபோக்கு பூங்காவை சுற்றிலும் 300 சதுர மீட்டர் பரப்பளவுக்கு பாதுகாப்பு மண்டல பகுதி அமைக்கப்படும் என்று குடியரசு பிரதேச அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. கோலாலம்பூரில் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியாக தமன்தூன் டாக்டர் இஸ்மாயில் குடியிருப்பு பகுதி விளங்குகின்றது. அதன் அருகே புக்கிட் காரா எனும் இடத்துல பொழுதுபோக்கு பூங்கா இருக்கு. இந்த நிலையில அந்த பூங்காவிற்கு அருகே 30 மாடி கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் நிர்மாணிக்கப்படவிருக்கின்றது. சுமார் 4 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்படும் இந்த வீடமைப்பு திட்டத்திற்கு சுற்றுவட்டார மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில அமைச்சர் ஹனாயோ பார்த்தோம்னா அந்த இடத்திற்கு நேரில் சென்று நிலவரங்களை பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லிருக்காங்கனாக்கா, அந்த பொழுதுபோக்கு பூங்கா பகுதியில சுமார் 300 சதுர மீட்டர் பரப்பளவுக்கு பாதுகாப்பு மண்டலம் அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு விவரத்தை வந்து சுட்டிக்காட்டி சொல்லியிருக்காங்க. மக்கள் ஓசிக்கு போகலாமா? சிங்கப்பூர்ல வேலை செய்யும் மலேசிய தொழிலாளர்களுக்கு சொக்சோ பாதுகாப்பை விரிவுபடுத்தும் அரசாங்கத்தின் நடவடிக்கையை மலேசிய சிங்கப்பூர் எல்லை கடந்த தொழிலாளர்கள் வரவேற்றிருக்காங்க. இதற்காக 2017 சுய வேலை சமூக பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு வரவேற்பதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கை விபத்தில் சிக்கிக் கொள்ளும் தொழிலாளர்களின் சுமையை குறைக்க உதவ முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இணையதளங்கள்ல வந்த செய்திகளை பார்க்கலாமா? நேற்று வந்த செய்திகள் இவை. நாட்டில சுகாதாரத்துறையில மருத்துவர்கள், மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறை பிரச்சனையையும் திறமையானவர்களை தக்க வைப்பது உள்ளிட்ட அம்சங்களை ஆராய்வதற்கு அமைச்சர்களுக்கு இடையிலான சிறப்பு பணிக்குழு வந்து சுகாதார அமைச்சர் வந்து தற்போது அமைத்திருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு ஒரு விரிவான தீர்வு வந்து தேடுவதற்காக குறிப்பிட்ட காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு செய்தி நம்ம பார்க்கலாம். April 30 பார்த்தோம்னா ஜோஹூர் பாருல உலு திராமல் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில ஜோஹூர் மாநில உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPGN மேற்கொண்ட ஆப்தீரிஸ் 4.0 நடவடிக்கையில சட்டவிரோத டீசல் விநியோக நடவடிக்கை வந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து 60 வயதான உள்நாட்டு ஆளவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விபரத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதோட மொத்த மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 85,736 ரிங்கிட்டா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பெரிய எண்ணிக்கையில தான் இந்த சட்டவிரோத டீசல் விநியோக நடவடிக்கை வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு. சரி, நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும் தானே, நிறைய பக்கங்களோடு இன்றைக்கு வந்து நாளிதழ்கள் வெளிவரும். அதனால செய்திகள் தகவல்கள் புரட்டி படிச்சு செய்திகளை தெரிவித்துக்குங்க.

0: தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
1: நினைவுகளுக்காக
0: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
0: இப்படிக்கு
1: மின்னல்
2: தொடர்பு ஆலோசகரும் நாட்டின் தலை சிறந்த சீன ஆங்கில நாளேடுகளின் மின் ஊடகங்களின் கட்டுரையாளருமான ரவீந்திரன் ராமன் குட்டி.
3: எல்லோருக்கும் வாழ்க்கையில வந்து கல்வி சாலை தான் ஒரு முக்கியமான இடம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அலம் புளோரால நான் வேலை செய்யும் போது மின்னல் எஃப்எம் வந்து எனக்கு ஒரு லைப்ரரியா அல்லது ஒரு யூனிவர்சிட்டியா எனக்கு திகழ்ந்துச்சு. வாரத்துக்கு ஒரு முறை மின்னல் எஃப்எம்ல பேசுற அந்த ப்ரோக்ராம் வந்து என்னோட மொழியை வந்து அவ்வளவு ஒரு பயனுள்ள வகையில் அனுபவம்
4: கடலும்
5: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
2: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு?
1: சார் என் பையனை ஒரு 2 மணி நேரமா காணோம் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
2: 2 மணி நேரமா காணோமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
1: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனோ இப்ப

0: நல்வாழ்வு மைய மேம்பாட்டு முனைப்பு சுகாதார சூழலை வலுப்படுத்தும். மை டிஜிட்டல் ஐடியை பயன்படுத்தி மை ஜேபிஜே செயலிக்குள் நுழையும் முறை சீராக இயங்கி வருகிறது. வணக்கம், சல மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குளிரட்சகி குணசேகரன். நாட்டின் சுகாதார சூழலை வலுப்படுத்துவதில் நல்வாழ்வு மைய மேம்பாட்டு முனைப்பு முக்கிய உந்து சக்தியாக கருதப்படுவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிப்லி அஹமத் கூறினார். சமூகத்தினர் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற அந்த முனைப்பு முக்கிய பங்காற்றுவதாக அவர் தெரிவித்தார். மலேசியா ஆண்டுதோறும் 64.3 பில்லியன் ரிங்கேட்டை தொற்றா நோய்களுக்காக செலவிடுகின்றது. இது இவ்வாண்டு சுகாதார அமைச்சின் மொத்த ஒதுக்கீடான 46.52 பில்லியன் ரிங்கேட்டை விட அதிகமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் அந்த முனைப்பின் அவசியத்தை டாக்டர் ஜுல்கிப்லி அஹமத் எடுத்துணர்த்தினார். இவ்வேளை நாட்டில் தற்போது 38 நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் 81 நல்வாழ்வு மையங்களை நிறுவ அமைச்சர் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இவ்வேளை சபாவில் இவ்வாண்டின் முதல் 4 மாதங்களில் 357 குரங்கு மலேரியா நேர்வுகளும் 1 உயிரிழப்பும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜுல்கிப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக ரானாவ், குடாட், தாவாவ் மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே தொடக்க கட்டத்திலேயே உடனடியாக சிகிச்சை அளிப்பதே இச்சிக்கலுக்கு தீர்வாகும் என்றார் அவர். அனைத்து சுகாதார கிளினிக்குகளும் மருத்துவமனைகளும் குரங்கு மலேரியா நேர்வுகளை கண்டறியும் திறன்களை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். விலங்குகளிடமிருந்து பரவும் இத்தொற்றை கையாளும் நோக்கில் வனவிலங்குத்துறை, வனத்துறையுடனான அணுக்கமான ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றார் அவர். இவ்வேளை வனவிலங்குகள் வாழ்விட இடையூறு உள்ளிட்ட முறையற்ற கழிவு நிர்வாகம் தொற்று பரவலுக்கான காரணங்களாகும். மே 1 தொடங்கி சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே மை டிஜிட்டல் ஐடியை பயன்படுத்தி மை ஜேபிஜே செயலிக்குள் நுழையும் முறையை செயல்படுத்தியது. இது எந்தவொரு நுட்ப இடையூறுகளும் இன்றி சீராக இயங்கி வருகிறது. இஃது அரசாங்கத்தின் பொதுச்சேவை இலக்கவியல் மயமாக்கல் நடவடிக்கையை விரிவாக்கம் செய்யும் திட்டத்தில் அடங்கும் என மை டிஜிட்டல் ஐடி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் வாயிலாக இணைய பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும் வேளை சேவை வழங்கல் திறனும் மேம்படுத்தப்படும். இதுவரை இந்த புதிய அமைப்பில் 7 மில்லியன் மை ஜேபிஜே பயனர்கள் பதிவு செய்துள்ளனர். திருங்கானு இவ்வாண்டின் 1 காலாண்டில் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் 2.45 மில்லியன் சுற்றுப்பயணிகளை ஈர்த்துள்ளது. இவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டு 2.03 மில்லியனாக இருந்த வேளை இது கணிசமான அதிகரிப்பை காட்டுவதாக மாநில சுற்றுலா, பண்பாடு, சுற்றுச்சூழல், காலநிலை மாற்ற செயற்குழு தலைவர் டத்து ராசாலி இட்ரிஸ் தெரிவித்துள்ளார். விடுதி, இல்லவாச திட்டல், உணவு ஆகிய துறைகள் மூலம் 700 மில்லியன் ரிங்கெட் முதல் 900 மில்லியன் ரிங்கெட் வரை வருமானம் ஈட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாண்டு திருங்கானு 9 மில்லியன் சுற்றுப்பயணிகளுக்கு இலக்கு நிர்ணயித்துள்ளது. அதிகார முறைகேடு, முதலீட்டு மோசடி விவகாரம் தொடர்பில் முன்னாள் பொருளாதார அமைச்சர் டத்துஸ்ரீ ரஃபீசி ரம்லியிடமிருந்து நாளை வாக்குமூலம் பதிவு செய்யப்படும். காலை 10 மணி அளவில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தலைமையகத்திற்கு வர நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 13 விசாரணை தொடங்கியதிலிருந்து தற்போது வரை அமைச்சர்கள், பல்வேறு அரசு நிறுவனங்களைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் உட்பட 22 வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் 2009 ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. பினாங்கு ஜலான் படாங்கொத்தாலாமாவில் நேற்று நடைபெற்ற மாநில அளவிலான வைசாக்கி பொது உபசரிப்பில் 1000+ கலந்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சீக்கியர்கள் மட்டுமல்லாது வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் உட்பட பல்லின சமூகத்தினர் வருகை அளித்ததாக முதலமைச்சர் சவுகன்யோ தெரிவித்தார். இந்நிகழ்ச்சி ஒருவரை ஒருவர் மதிக்கும் பண்பை வளர்த்துக் கொள்ளவும் அதேவேளை ஒற்றுமை உணர்வை எடுத்துரைக்கும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இக்கொண்டாட்டத்தில் இனம் சமயம் பாராமல் மக்கள் கலந்து கொண்டதன் மூலம் அது மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 பாகை செல்சியஸில் இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: மூன்று கிலோ திரவ பெட்ரோலிய எரிவாயு எல்பிஜிக்கு மாற்றாக வீட்டு பயன்பாட்டிற்காக 3 கிலோ இயற்கை எரிவாயு சிஎன்ஜியை உருவாக்க இந்தோனேசியா தயாராகி வருவதாக எரிசக்தி கனிம வளத்துறை அமைச்சர் பஹ்லில் ஹடலியா தெரிவித்துள்ளார். சில தங்கும் விடுதிகள், உணவகங்கள் உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு இலவசமாக உணவு திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் தரப்பினரும் தற்போது சிஎன்ஜியை பயன்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை வீட்டு பயன்பாட்டிற்கும் விரிவுபடுத்தும் முனைப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். 3 கிலோ கொள்கலன்களை உற்பத்தி செய்ய தொடங்கப்பட்டுள்ளது. அதன் விலை 30-40 விழுக்காடு குறைவு என்றார் அவர். தெற்கு லெபனானில் உள்ள ஒரு மத கட்டடத்தை தங்கள் படைகள் சேதப்படுத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனை ஒரு கன்னியாஸ்திரி மடம் என அடையாளம் காட்டிய கத்தோலிக்க துண்டோழிய அமைப்பு யூத தரப்பு வேண்டுமென்றே வழிபாட்டு தளத்தை குறிவைத்துள்ளதாக கடுமையாக சாடியது. யரோன் கிராமத்தில் செயல்பட்டு வந்த துருப்புகள் அப்பகுதியின் பயங்கரவாத உள்கட்டமைப்பு என கூறப்பட்ட கட்டடத்தை தாக்கியதாக கூறியுள்ளனர். இதனால் அந்த மத வளாகத்தில் அமைந்திருந்த வீடு சேதமடைந்தது. அது மட்டுமின்றி அது வழிபாட்டு தளம் என்ற அறிகுறிகளை கொண்டிருக்கவில்லை என யூத தரப்பின் ராணுவ பேச்சாளர் தளபதி அவேச்சி அட்ரே எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். ஜெர்மனியிலிருந்து 5,000 துருப்புகளை திரும்பப் பெறும் வாஷிங்டனின் முடிவை புரிந்து கொள்வதற்காக அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக நேட்டோ கூறியுள்ளது. சமரச பேச்சுகளின் போது ஈரான் அமெரிக்காவை சிறுமைப்படுத்துவதாக கூறப்பட்ட பின் அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் ஜெர்மனி பிரதமர் ஃபெட்ரிக் மெர்ஸுக்கும் இடையிலான வாக்குவாதத்தை தொடர்ந்து படைகளை திரும்பப் பெறுவதாக பென்டகன் அறிவித்தது. அது மட்டுமின்றி அடுத்த வாரம் தொடங்கி ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து குமதி செய்யப்படும் வாகனங்கள் டிரக்குகள் மீதான வரியும் 15 விழுக்காட்டிலிருந்து 25 விழுக்காட்டிற்கு அதிகரிக்கப்படுவதாக டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். துருப்புகளை திரும்பப் பெறும் பணி 6-12 மாதங்களுக்குள் நிறைவடையும் என பென்டகன் பேச்சாளர் சென் பேனல் குறிப்பிட்டுள்ளார். ஏமன் நீரிணை பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்கள் நடத்திய ஆயுத தாக்குதலில் எண்ணெய் கப்பல் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. தற்பொழுது அக்கப்பலை தேடி மீட்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த கப்பல் யாருக்கு சொந்தமானது என தெரிவிக்க மறுத்துவிட்ட அதிகாரிகள் ஷபவா மாநில நீரிணை பகுதியில் அக்கப்பல் கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர். பின்னர் அந்த கப்பல் சோமாலியா நீரிணை பகுதியை நோக்கி சென்றதாக அவர்கள் கூறினர். விளையாட்டு சூப்பர் லீக் கட்பந்து ஆட்டம். நேற்றிரவு சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஜோஹர் டாரு தாசிம் ஜேடிடி 7 சுழியம் என கேல் சிட்டி எஃப்சியை பந்தாடியது. இந்த வெற்றியை அடுத்து 67 புள்ளிகளுடன் ஜேடிடி தொடர்ந்து பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இந்நிலையில் புத்தாலிஞ்சையா அரங்கில் நடந்த ஆட்டத்தில் ஸ்லாங்கூர் எஃப்சி மீண்டும் 2 இடத்தை கைப்பற்றியது. அவனி பினங் எஃப்சியை 4 சுழியம் என வெற்றி கொண்டது. லிகாஸ் அரங்கில் நடைபெற்ற அதன் மற்றொரு ஆட்டத்தில் சபா எஃப்சி 5-1 என PDRMFC-ஐ தோற்கடித்தது. நிறைவாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கட்பந்தாட்டம். அதிகாலை ஆட்டத்தில் ஆர்சனல் 3 சூழியம் எனும் கோல்களில் ஃபுல்ஹேமை வெற்றி கொண்டது. இதனைத் தொடர்ந்து அவ்வணி 76 புள்ளிகளுடன் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூ காசல் 3-1 என பிராய்டனை வீழ்த்தியது. நல்வாழ்வு மைய மேம்பாட்டு முனைப்பு சுகாதார சூழலை வலுப்படுத்தும். மை டிஜிட்டல் ஐடியை பயன்படுத்தி மை ஜேபிஜே செயலிக்குள் நுழையும் முறை சீராக இயங்கி வருகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 2011 ஆண்டு இன்றைய நாளில் கமாலா என்றறியப்படும் டாத்தோ டாக்டர் அகமத் கமால் அப்துல்லா 11வது தேசிய இலக்கிய விருதாளராக அறிவிக்கப்பட்டார். துணை பிரதமர் தான் ஸ்ரீ மொஹிதீன் யாசின் புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். நாட்டின் இலக்கிய வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்புக்காக இந்த உயரிய விருதுக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 11வது தேசிய இலக்கியவாதி என்ற பட்டத்துடன் அவருக்கு 60,000 ரிங்கிட் பண முடிப்பும் பட்டயமும் வழங்கப்பட்டது. மேலும் அரசு மருத்துவமனைகளில் முதல் தர சிகிச்சை வசதி வழங்கப்பட்டதோடு அவரது படைப்புகளின் 50,000 படிகள் நாடு முழுவதும் உள்ள நூலகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. கமாலா 11 கவிதை நூல்கள், 25 கவிதை தொகுப்புகள், 10 இலக்கிய ஆய்வுகள், 4 குறுநாவல்கள், 8 குறுநாவல் தொகுப்புகள், 4 நாடகங்கள், 3 சிறார் கதைகள், 50 இலக்கிய விமர்சன கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார்.
3: தேசிய பழஞ்சொழி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ரவினின் காலை வணக்கம்ங்க. வணக்கம் இன்ன நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். மற்ற நாட்களை காட்டிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு நாளுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஓய்வா இருப்போம், நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். சிலர் பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல கண்டிப்பா உடற்பயிற்சி அவங்களுக்கு இருக்கணும், வெளியே போவாங்க. ஆங்கிலத்துல இந்த ஹைக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த மலை ஏறும் நடவடிக்கைகளை மேற்கொள்றது, உடற்பயிற்சி செய்யறது. சில வீடுகள்ல ஞாயிற்றுக்கிழமைகள்ல சமைக்க மாட்டாங்க, நம்புங்க. மற்ற நாட்கள்ல தான் நம்ம சமைக்கிறோம் தானே. சரி, இன்றைக்கு ஒரு நாளாவது நம்ம வீட்டுல சமையல் அடிக்கு ஒரு விடுப்பு கொடுத்து வெளியில சாப்பிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல தான் வீட்டுல தடபுடலாம் அப்படி சமையல் நடக்கும். சந்தைக்கு காலையிலேயே போவாங்க, பொருட்கள்லாம் வாங்கி வந்து வீட்டுல சமைக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அங்க உங்களுக்கு நாள் எப்படி அமைந்திருக்கு? இப்ப மனசுல கண்டிப்பா ஒண்ணு நீங்க நினைப்பீங்க, அது நீங்க செய்யுங்க. இன்றைய நாள் முடியும் போது உங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருக்குங்க, அதுதான் நாங்க சொல்ல வரோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

சரிங்க, இன்றைக்கு உங்களுக்கு என்ன பசியாறை? இந்த பசியாறை சாப்பாடு அப்படின்னு சொல்லும் போது சோறுக்கும் தவுகேக்கும் வந்த சோதனை நீங்க பாத்தீங்களா? இது கடையில வாங்க இவ்வளவு வேலையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா, இவர் கடையில வந்து சோறும் தவுகேவும் எடுத்திருக்காரு. வழக்கமா சோறு தவுகேனா எவ்வளவு வரும்? ஒரு 3 ரிங்கிட் 4 ரிங்கிட் அந்த மாதிரி வருமா? சரின்னு சொல்லிட்டு ஒரு பணம் செலுத்தும் போது எவ்வளவு வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 10 ரிங்கிற்கு மேல அவர் செலுத்தி இருக்காருங்க, நம்பவே முடியல தானே. சோறுக்கு பார்த்தோம்னா அவங்க 4 ரிங்கிட்ட வாங்கியிருக்காங்க. தவுகே ஒரு கரண்டி மட்டும் 6 ரிங்கிட் 60 சென்ட். என்னங்க இது, நம்ம சொல்லுவோம் தானே பகல் கொள்ளையா இருக்கு அப்படின்னு. இதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு சோறுக்கும் தவுகேக்கும் 10 ரிங்கிட் மேல அவர் செலுத்தி வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. கொஞ்சம் விலையா இருக்கலாமா, ஆனா இவ்வளவு விலைக்கு இந்த சோறுக்கும் தவுக்கைக்கும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரும்பாலும் கடைகள்ல உணவகங்களா இருக்கட்டும், கடைகளா இருக்கட்டும், ஒரு பொருள் வாங்கும் போது நம்ம வந்து வெளியே பாக்குறதே இல்லை, அந்த பொருளை எடுத்துறோம், பணம் செலுத்தும் போதுதான் நமக்கு தெரியுது என்னது இவ்வளவு விலையா அப்படின்னு சொல்லி. அதனால இப்போ நீங்க வெளியில சாப்பிட போவீங்க, பொருள்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கலாம். முதல்ல விலைய பாருங்க, அதுக்கப்புறமா

0: பாருங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா. சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
2: அமுதே தமிழே.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம், ஒரு நேயரின் குரல். இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பாடல்கள் அடுத்தடுத்த ரொம்ப நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து 10 மணி வரைக்கும் வணக்கம் மின்னல் நிகழ்ச்சியை கேளுங்க. இந்த சமூக வலைத்தளத்தை எத்தனை பேர் அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஜப்பான்ல ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டதுல கொஞ்சம் அதிர்ச்சியா இந்த ஆய்வு வந்திருக்கு. 10 to 19 வயதுக்குட்பட்டவர்கள்ல 7 விழுக்காட்டினர் சமூக வலைத்தளங்களுக்கு ரொம்ப அடிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே 20 வயதை எட்டும் போது அந்த எண்ணிக்கை குறையதான். அப்ப இந்த சின்ன வயசுலதான் சமூக வலைத்தளத்துக்கு அவ்வளவு அடிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அடிமை தன்மை அப்படின்றது 30 விழுக்காட்டினர் வார நாட்கள்ல குறைந்தது 6 மணி நேரம் வந்து இணையத்துல செலவு பண்றாங்க. அதுல 62 விழுக்காட்டினர் வார இறுதி நாட்கள்ல அவ்வளோ நேரம் சமூக வலைத்தளத்துல தான் இருக்காங்களாம். இது வந்து ஜப்பான்லங்க. இந்த ஆய்வுல வந்து சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க பயன்படுத்துற நேரத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி எதுவும் எடுக்கலையா? நீங்க செலவழிக்கும் நேரத்தை பற்றி குடும்பத்துக்கிட்ட பொய் சொல்லி இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் வந்து ஆம்னு வந்திருக்கு. அதாவது அவங்க சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தும் நேரத்தை குறைக்க முயற்சி செய்யல. இரண்டாவது அவங்க செலவழிக்கும் அந்த நேரத்தை வந்து குடும்பத்துக்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. அதிக நேரம் பயன்படுத்துறது, ஆனா வீட்டுல வந்து குறைவான நேரம் தான் பயன்படுத்துறேன் அப்படின்னு பொய் சொல்றது. இது ஜப்பான்ல மட்டுமா நடக்குது, நம்ம வீட்டுல கூட இந்த பிரச்சனை நடக்குது. நம்ம வீட்டுல ஒரு குட்டி வாண்டு டிக்டாக் பயன்படுத்துறாங்க. அது நமக்கு கூட தெரியாம இருக்கலாம். வேற ஒரு அக்கௌண்ட்ல ஒரு பேர் வைத்து டிக்டாக்கை பயன்படுத்துறது. அது எப்போதுமே நம்ம வீட்டுல பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்றத ஒரு கண் வைத்து நீங்க பாருங்க. இப்ப நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டா 16 வயதுக்கும் குறைந்தவர்களுக்கு சமூக வலைத்தளத்தை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் வந்து தொடரப்பட்டிருக்கு. இது வந்து ஜூன் மாதத்துல வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்மையில வெளிநாட்டுல ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. அதுல மலேசிய பெற்றோர்கள் தான் ரொம்ப பேர் ஆதரித்திருக்காங்களாம். அதாவது பிள்ளைகளுக்கு வந்து இந்த சமூக வலைத்தளத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. உங்க வீட்டுல எப்படிங்க, நீங்க சொன்னா கேட்பாங்களா பிள்ளைங்க? எங்க நம்ம சொன்னா கேக்குறதே இல்ல. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. கட்டுப்பாட்டுல இருக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா, வாங்க அடுத்த பாடலை நம்ம கேக்கலாம்.

வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்து ஒரு நாள் அனுசரிக்கிறாங்க, நம்மள சிரிக்க வைக்கிறதுக்காக உலக சிரிப்பு நாள்னு சொல்லி இந்த May 3 வந்து இந்த நாள் அனுசரிக்கப்படுது. ஒரு சின்ன சிரிப்பு தான் அது, நம்ம முகத்துல மட்டும் இல்ல நம்ம மனசுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொண்டுட்டு வருது. குழந்தைகள் சராசரியா 300 முறை ஒரு நாளைக்கு சிரிக்கிறாங்க. ஆனா நம்ம பெரியவர்கள் எவ்வளவு தடவை சிரிக்கிறோம் சொல்லுங்க? ஒரு 15-20 முறை தான் சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது எனக்கு தெரியுது, சின்ன வயசுல நமக்கு பிரச்சனை இல்ல, நல்லா சிரிக்கிறோம். வளர்ந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ பிரச்சனை, எங்க சிரிக்க முடியுது அப்படின்னு. புரியுது புரியுது. இருந்தாலும் நம்ம வளர வளர இந்த சிரிப்பை மறந்துடுறோங்க. அதனாலதான் பெரும்பாலும் இந்த குடியிருப்பு பகுதிகளில் இந்த வார இறுதி நாட்கள்ல பார்த்தோம்னா எல்லாம் உடற்பயிற்சி செய்யும் போது ஒரு வட்டமா நின்னுக்குவாங்க. வட்டமா நின்று நல்லா வாய் விட்டு வேகமா சிரிப்பாங்க. நமக்கு பாக்குறதுக்கு அது கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கும். ஆனா அது ஒரு வகையான யுக்தி, நல்லா சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக. அடிப்படையில நல்லா வாய் விட்டு சிரிக்கும் போது மன அழுத்தம் குறையுது, ரத்த ஓட்டம் மேம்படுது, உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன கவலையானதுன்னா, எல்லோருமே வேலை பொறுப்பு வாழ்க்கை அவ்வளவு பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கா, சிரிக்கிறதுக்கு கூட சிலருக்கு நேரம் இல்லாம இருக்கு பாருங்க. அதனால இன்றைக்கு நம்ம சிரிக்க போறோம். இந்த மாதிரி தாங்க, நீங்க எவ்வளவு நேரம் சிரிக்க போறீங்க அப்படின்றத இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். இப்ப நீங்க எங்களுக்கு அழைக்கிறீங்களா, எண்கள் எடுத்துக்கங்க. 2282-57-33 அல்லது 4768. இந்த எண்களுக்கு இப்ப நீங்க அழைத்து எவ்வளவு நேரம் சிரிக்க முடியுமோ நீங்க சிரிங்க. நாங்க கணக்கு பண்ண போறோம் நீங்க எவ்வளவு நேரம் சிரிக்கிறீங்க அப்படின்னு. உங்களால எவ்வளவு நேரம் சிரிக்க முடியும், இடைவிடாம எவ்வளவு நேரம் சிரிக்க முடியும், சவாலுக்கு நீங்க தயாரா இருந்தா இப்போதே அழைக்கலாம். இன்றைக்கு வந்து உலக சிரிப்பு நாள். இன்றைக்கு மட்டும் இல்ல, எப்போதுமே நம்ம சிரிச்சுக்கிட்டு புன்னகையா இருக்கணும். அதுதான்

0: தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலாம் கேக்குறீங்க.
1: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.
2: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
0: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். அமைச்சர்களுக்கு இடையிலான சுகாதார சிறப்பு பணிக்குழு நிறுவப்பட்டுள்ளது. நாட்டின் சுகாதாரத்துறையில் திறன்மிக்கவர்களை தக்க வைத்துக் கொள்வது உள்ளிட்ட மருத்துவர்கள் மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறை சிக்கல்களை ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சு இந்த குழுவினை அமைத்துள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அஹமத் கூறினார். சுமார் 151 மருத்துவமனைகள் பலதரப்பட்ட சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ரிங்கிட் மதிப்பு தொடர்ச்சியாக வலுவடைந்துள்ளதும் பன்னாட்டு நிதியகம் IMF-இன் பொருளாதார கணிப்புகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமும் நாட்டின் பொருளாதாரத்தின் அடிப்படை வலிமையை பறைசாற்றுகின்றது. இது மலேசியாவின் எதிர்கால இலக்கு மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் எடுத்துரைப்பதாக நிதியமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் முனிம் கூறினார். நடப்பு அரசியல் சவால்களை எதிர்கொள்ளவும் நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் 3 முதன்மை இலக்குகளை அம்னோ வகுத்துள்ளதாக அதன் தலைவர் டாக்டர் அமர் சயீத் அமிடி தெரிவித்துள்ளார். ரோமா பங்சா, வெளிப்படையாக கருத்துக்களை பரிமாறுதல் உள்ளிட்ட மாபெரும் ஒத்துழைப்பு ஆகியவை அவற்றுள் அடங்கும் என அவர் சொன்னார். வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் கடந்த வாரம் நடைபெற்ற செய்தியாளர்கள் இரவு விருந்து உபசரிப்பில் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபரை தற்கொலை தடுப்பு நடவடிக்கையிலிருந்து விடுவிக்குமாறு அவரது வழக்கறிஞர் நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். அந்த நிகழ்ச்சியின் போது 31 கால் தாமஸ் ஆலன் அதிபர் டொனால்டு டிரம்பை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டினை எதிர்கொண்டுள்ளார். மெக்சிகோ ஆளுநர் ரூபன் ரோகா மோயா போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் விசாரணைகளுக்கு உதவ தாம் தற்காலிகமாக